0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடை. To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, ஹுக்கோ
1: ஹுக்கோ. அர்த்தமாயிட்டா ராஜா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: Entonces, ¿qué hacemos de esto, ne?
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: என்ன, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: செழித்தையும் தமிழை ஒளியே.

நேயர்கள் வளமிக்க முழமுற்ற தி தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

நம்ம மியூசிக் நித்தமும் உலைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். நாம் சிந்திப்பதும் விவாதம் செய்வதும் திட்டமிடுவதும் எப்போதும் எதை பற்றி இருக்க வேண்டும் என்றால், நாம் பெற விரும்புகின்ற வெற்றியை பற்றி மட்டுமே இல்லாமல் அந்த வெற்றியை நோக்கி நாம் செய்யக்கூடிய முயற்சிகளை பற்றியதாக இருக்குமேயானால் வெற்றி சீக்கிரம் வசப்படும் என்கிறார் ஜோசப் ஜூபெட் என்கின்ற ஒரு அறிஞர். இதற்கும் அதற்கும் என்ன பெரிய வித்தியாசம் என்று நீங்கள் கேட்கலாம். நம்முடைய நோக்கம் என்னவோ, லட்சியம் என்னவோ, அதை பற்றி நாம் விவாதிப்பதும் அல்லது அது சார்ந்து நாம் திட்டமிடுவதும் அந்த வெற்றியை நோக்கி நாம் விரைவதற்கு, அதை நெருங்கி செல்வதற்கு, அதை கைப்பற்றுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை பற்றி நாம் சிந்திப்பதும் திட்டமிடுவதும் ஒன்றுதானே. மேலோட்டமாக அப்படி நமக்கு தோன்றலாம். ஆனால் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பதற்கும் அதை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? சிலர் எனக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கிறது, இப்படி ஒரு உயர்ந்த லட்சியம் இருக்கிறது, இதை நான் அடைய வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறேன் என்று எண்ணத்தை வெளிப்படுத்துவார்கள். அதாவது அவர்களிடத்திலே அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். நல்லது. எண்ணம் ஒன்று இல்லாமல் அது செயல் வடிவம் பெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் எண்ணம் மட்டுமே இருந்து அது செயலாக மாறவில்லை என்றால் அதனாலும் எந்த பயனும் கிடையாது. இங்கே நாம் எப்படி ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும், எப்படி தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அந்த முயற்சி எத்தனை நேர்த்தியாக எத்தனை சிறப்பாக நம்மாலே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை பற்றி நாம் அதிகம் சிந்தித்தார், அதை செய்வதற்கு நாம் திட்டமிட்டார், அதற்காக மற்றவர்களோடு நாம் ஆலோசனை செய்தார், அந்த செயலின் பலனாக, அந்த முயற்சியின் பலனாக வெற்றி என்பது தானாக நம்மை வந்து சேரும். இங்கே எண்ணம் என்பது அவசியம்தான். ஆனால் அந்த எண்ணமே ஈடேறுவதற்கு செயல் மிக மிக முக்கியம். ஆகவே செயலிலே நீங்கள் வைக்கின்ற அதீதமான கவனம்தான் வெற்றியை பெற்றுத் தருவதற்கு உங்களுக்கு பேருதவி புரியும் என்பதைத்தான் ஜோசப் ஜூபெட் அவர்கள் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள். ஆகவே இன்றைய தினம் நம் மனதில் இருக்கின்ற நல்ல நல்ல நோக்கங்கள் லட்சியங்கள் அனைத்தையும் நோக்கி நாம் பெரிதும் நெருங்கி செல்லுகின்ற வகையிலே மிக தீவிரமான முயற்சிகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டால் கண்டிப்பாக இந்த நாள் நமக்கு பெரிதும் பலன் தருகின்ற ஒரு நாளாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார் அவரு?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
5: கூழாங்கல்லு அப்படிங்க.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஒரு பண்டைய எகிப்திய பழமொழி, நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்களோ அதிலே கால் பாகம்தான் உங்களை வாழ வைக்கிறது. நீங்கள் சாப்பிடுவதிலே மீதம் இருக்கக்கூடிய முக்கால் பாகம் உங்கள் மருத்துவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று நகைச்சுவையாக சொல்கிறது அந்த பழமொழி. இது வெறும் சிரித்து மகிழத்தானா என்று கேட்டால் அதன் உள்ளர்த்தம் நிச்சயமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் உண்ணுகிற உணவிலே எவ்வளவு உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கிறது என்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் நம்முடைய உடலுக்குள்ளே அந்த உணவை நாம் அனுப்புகிறோம். நம் வீட்டிற்குள்ளே ஒருவரை நாம் அனுமதிக்கிறோம் என்றால் அவர் நம்மவராக இருக்க வேண்டும், நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்போதுதானே அவரை நம்முடைய இல்லத்திற்குள்ளே நாம் அனுமதிப்போம். நமக்கு தீமை செய்யக்கூடிய ஒருவரை, பிரச்சனை செய்யக்கூடிய ஒருவரை எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய வீட்டிற்குள்ளே அனுமதிக்க மாட்டோம். அதுபோல நம் உடலுக்குள்ளேயே நாம் அனுமதிக்கக்கூடிய விஷயம் உணவு. அந்த உணவு பெரும்பாலும் நம்முடைய உடலுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை நலமானதாக, வளமானதாக, ஆரோக்கியமானதாக அமையும். இந்த உடலுக்கு, அதனுடைய உறுப்புகளுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்ற உணவுகளை, அது ருசியாக இருக்கிறது என்பதற்காகவோ, பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கிறது என்பதற்காகவோ நாம் உண்ணுவோமே ஆனால் நமக்கு நிறைய நோய்கள் உருவாக வாய்ப்புண்டு. இன்றைக்கு பல நோய்கள் அப்படித்தான் மனித குலத்தை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றன. நம் உடல் என்பது மிக ஆச்சரியகரமான ஒரு அமைப்பு. இறைவனை நாம் எண்ணி எண்ணி வியப்பதற்கு மிக முக்கிய காரணியாக நம்முடைய உடலே இருக்கிறது. இதை போல ஒரு இயந்திரத்தை நம்மால் தயாரிக்க முடியுமா என்ன? விஞ்ஞானம் எவ்வளவோ முயன்று பார்த்தும் கூட அந்த உடலினுடைய செயல்முறைகளை அது ஆராய்ச்சி செய்து கண்டறிந்து அதற்கேற்ற வகையிலே அதில் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் சரி செய்வதற்கான மருத்துவ முறைகளிலே கூட ஓரளவிற்குத்தான் இன்றைக்கு நாம் திறமை பெற்றிருக்கிறோம். ஆனால் இது போன்ற ஒரு கருவியை மிக துல்லியமாக நம்மாலே உருவாக்க முடியாது என்கிற அளவிற்குத்தான் நம் உடல் எனும் அதிசயம் இருக்கிறது. ஆகவே இயன்றவரை இந்த கருவி, நம் உயிரின் உறைவிடமாக இருக்கக்கூடிய கருவி, இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு நமக்கு பேருதவி புரிகின்ற கருவி, அது பழுதுபடாமல் இருக்கின்ற அளவிற்கு ஆரோக்கியமான உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எப்படியும் நாம் உண்ணுகிற உணவிலே உடல் எடுத்துக்கொள்வதற்கான சத்துக்கள் போக கொஞ்சம் கழிவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாம் உண்ணும் அளவிலே முக்கால் பாகமாவது நம் உடலுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் மிக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஆரோக்கியம்தான் அத்தனை செல்வங்களுக்கும் அடிப்படை. இதைத்தான் நம்முடைய பெரியோர்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்லிச் சென்றார்கள். அதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அது நாம் நமக்கு செய்கின்ற முதன்மையான நன்மையாக இருக்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இதே தினத்துல கடந்த காலங்கள்ல வெவ்வேறு ஆண்டுகள்ல என்னென்ன மாதிரியான சிறப்பு மிக்க துவக்கங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன, எப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த தினத்தில இந்த தேதியிலே ஆரம்பித்திருக்கின்றன அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1459 மே மாதம் 12 அன்று பாரத தேசத்தினுடைய ப்ளூ சிட்டி என்று அழைக்கப்படுகின்ற ராஜஸ்தான் மாநிலத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஜோத்பூர் அப்படிங்கிற புகழ்மிக்க ஒரு நகரம், ரத்தோர் பாரம்பரியத்தைச் சேர்ந்த அரசராக விளங்கிய ராவ் ஜோதா அப்படிங்கிற ஒருத்தரால கட்டமைக்கப்பட்டது. அவருடைய பெயரால் தான் அந்த நகரமும் பெயரிடப்பட்டு அழைக்கப்படுகிறது. தன்னை சுற்றியிருந்த பல ராஜ்யங்களை போரிட்டு வென்றெடுத்ததினுடைய நினைவாக இந்த நகரத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார். இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்வார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ராஜ்ய பாரம்பரியத்தை தன்னுடைய வெற்றிகளாலே சாத்தியப்படுத்தி உருவாக்கியவர் அப்படிங்கிற பெருமை மன்னர் ராவ் ஜோதா அவர்களுக்கு உண்டு. அவராலே உருவாக்கப்பட்ட ஜோத்பூர் நகரம் இன்றளவிலும் உலகளவிலே புகழ்மிக்க ஒரு நகரமாக, சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு நகரமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நகரம் கட்டமைக்கப்பட துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல பாரத தேசத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லியிலே ஒரு மிகச்சிறந்த நினைவு சின்னமாக, சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக விளங்குகின்ற செங்கோட்டை, அப்போதைய முகலாய அரசரான ஷாஜஹான் அவர்களாலே 1638 கட்டமைக்க துவங்கப்பட்ட தினம் இன்றைய தினம். உலகளவிலே பலராலும் விரும்பி உண்ணப்படுகின்ற விஷயங்களிலே மிக முக்கியமான இடம் ஐஸ்கிரீம்களுக்கு எப்போதுமே உண்டு. சாதாரணமாகவே அவற்றின் மீது நம்முடைய மனம் எப்போதுமே பதிந்திருக்கும். மென்மேலும் ஐஸ்கிரீம்களின் மீதான ஆர்வத்தை தூண்டுகின்ற விதத்திலே பல பல விளம்பரங்கள் பலவிதமான கவர்ச்சிகரமான அறிவிப்புகளோடும் காட்சி அமைப்புகளோடும் வெளியிடப்படுவது வழக்கம். அப்படிப்பட்ட அந்த ஐஸ்கிரீம் தொடர்பான விளம்பரங்களிலேயே முதன் முதலாக ஒரு விளம்பரம் வெளிவந்தது மே மாதம் 12 1777 நியூயார்க் நகரத்திலே பிலிப் லென்சி அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர், தன்னுடைய நிறுவனத்தின் தயாரிப்பாகிய ஐஸ்கிரீம் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும். ஆரம்பத்திலே ஐஸ்கிரீமை தயாரிப்பதனுடைய முறைமைகள் சற்று கடினமானதாக இருந்த காரணத்தினாலே குறிப்பிட்ட சில தினங்களில் மட்டுமே அதை தயாரித்து விற்பனை செய்வது அப்படிங்கிற ஒரு முறைமை வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா இந்த விளம்பரத்தை பார்க்கும்போது நமக்கு அப்படித்தான் தோணுது. எங்களுடைய நிறுவனத்தின் சார்பிலே உங்களுக்கு எப்போதும் ஐஸ்கிரீமானது உண்ண கிடைக்கின்ற விதத்திலே அதை நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம், உங்களுக்கு தயார் செய்து வழங்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில முதன் முதலிலே நியூயார்க் கெசட் அப்படிங்கிற நாளிதழில ஐஸ்கிரீம் தொடர்பான ஒரு விளம்பரம் வெளியான தினம் இன்றைய தினம். அதே போல ஓட்டப்பந்தயம் உலகளாவிய விதத்திலே இன்றைக்கு நடைபெறக்கூடிய தடகள போட்டிகளிலே மிக முக்கியமானது. அதிலே ஓட துவங்கும் முன்பு தரையை ஒட்டி கால்களை மடக்கி அமர்ந்திருப்பார்கள் ஓடுகளத்தினுடைய வீரர்கள். நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா, அப்படி எல்லோரும் அமர்ந்த பிறகுதான் அவர்கள் ஓட்டத்தை துவங்குவதற்கான அந்த அறிகுறி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட பிறகு ஒரே நேரத்தில் சட்டென்று எல்லோரும் ஓட துவங்குவார்கள் இல்லையா. எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அப்படி தரையோடு தரையாக கால்களை குத்துக்காலிட்டு அவர்கள் அமருகின்ற முறை, இந்த க்ரௌச்சிங் ஸ்டார்ட் என்று சொல்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு முறைமை முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் மே மாதம் 12 இன்றைய தினம் 1888. ஏனென்றால் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே அப்படியே ஓட துவங்கும் போது அந்த நிலையானது ஒருவருக்கொருவர் மாறுபடும். ஒரு மணித்துளியிலே கூட அதனாலே ஒரு வித்தியாசம் ஏற்பட்டு வெற்றி வாய்ப்பானது பாரபட்சமாக ஒருவருக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கறதுனால இப்படி ஒரு முறைமையை அறிவித்திருக்கிறார்கள். இப்படி பல ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான துவக்கங்கள் கண்ட தினம்தான் இன்றைய தேதி. காலத்தின் சுழற்சியிலே மீண்டும் அதே தேதியில் இப்போது நாம் இருக்கிறோம். இன்றைய தினமும் அதன் தன்மைக்கு மாறாமல் பல அற்புதமான விஷயங்களினுடைய துவக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அமைத்து தரட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புதம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துகிறீர்கள், அதனுடைய உரிமையாளராக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு கீழே பலரும் பணிபுரிகிறார்கள். அப்படி உங்கள் தலைமையின் கீழ் பணிபுரிகின்ற அந்த நபர்களுக்கு நீங்கள் ஊதியம் வழங்க வேண்டும். எப்போது அவர்களுக்கு நீங்கள் ஊதியம் கொடுப்பீர்கள்? அவர்கள் மிகச்சரியாக தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டால், இயங்கினால்தான். யார் ஒருவர் நிறுவனத்தினுடைய வெற்றிக்காக கடுமையாக உழைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஊதியம் கொடுப்பீர்கள், இல்லையா? நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு அவர்கள் உழைக்க வேண்டும், அப்போதுதான் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் அவர்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகச்சிறப்பாக உழைத்தால் அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்கப்படும். உண்மைதானே? இப்போது நாம் சொன்ன அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் எப்படி உரிமையாளரோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கை தான் நமக்கான உரிமையாளர். எப்படி உழைத்தால் மட்டுமே உரிமையாளர் ஊழியனுக்கு ஊதியம் கொடுப்பாரோ, அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. நாம் கடினமாக முயற்சித்தால், அதீதமான உழைப்பை முன்வைத்தால் மட்டுமே நாம் மகிழத்தக்க பலன்களை நமக்கு கொடுக்கும். எனக்கு நல்ல பலன்கள் வேண்டும், ஆனால் நான் உழைக்க தயாராயில்லை என்று நீங்கள் சொன்னால், அப்படி நீங்கள் எதிர்பார்க்கின்ற பலன் கிடைப்பதற்கு இந்த பூமியில் வாய்ப்பே கிடையாது. வாழ்க்கை என்பது மிக மிக கடினமான ஒரு உரிமையாளர். அதை நீங்கள் ஏமாற்றி எதையும் பெற்றுவிடவே முடியாது. உங்களுக்கு என்ன நற்பலன்கள் தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அதற்கு தகுந்த உழைப்பு எவ்வளவோ அதை மனமு வந்து மகிழ்ச்சியாக கொடுக்க நீங்கள் முன் வந்துவிட்டால், உழைப்பதே உங்களுக்கு பேரானந்தமான ஒரு செயலாக மாறிவிடும். அந்த உழைப்புக்கு தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் போது, வாழ்க்கையால் வழங்கப்படும் போது, ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆனந்தமயமாக மாறிவிடும். இதுதான் வாழ்க்கையினுடைய தன்மை என்பதை நாம் எப்போது புரிந்து கொள்ளுகிறோமோ, அப்போது ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை, வெற்றிகரமான வாழ்க்கையை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை முன்னெடுப்பது என்பது நமக்கு மிக மிக சுலபமான ஒன்றாக மாறிவிடும். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் செய்கின்ற செயல்களில் எல்லாம் மகிழ்ச்சியோடு நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். அது தருகின்ற பலன்களாலே அந்த மகிழ்ச்சியை இன்னும் பன்மடங்கு நாம் அதிகரித்துக் கொள்வோம். வாழ்க்கையின் வெற்றி என்பது நாம் விரும்பியதை பெறுவதில் இருக்கிறது என்றால், அதை எப்படி பெறுவது என்று தெரிந்துவிட்டால், அதைவிட மகிழ்ச்சியும் நன்மையும் வாழ்க்கையிலே வேற என்ன இருக்க முடியும்? அப்படி ஒரு புரிதல் தான் உழைத்தால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற தத்துவம். அதை உணர்ந்து நாம் சிறப்புற இயங்குகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக, அல்லது அது போன்ற நாட்களில் அற்புதமான துவக்கமாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: குட் மார்னிங், குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:04 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? May 12th இன்னைக்கு, அண்ட் இட்ஸ் அ நைஸ் அண்ட் பிரைட் டியூஸ்டே மார்னிங். மார்னிங் எல்லாம் பிரைட்டாக தான் இருக்கு, ஆனால் என் வாய்ஸ் தான் வந்து அடைச்சிருக்கு. பார்த்துக்கோங்க, ஏன்னா இப்போ வந்து இந்த வைரஸ் ஒன்று பரவிட்டு இருக்கு. நீங்கள் பத்திரமா இருங்க, பத்திரமா இருங்க. உங்ககிட்ட நான் போன வாரத்துலேருந்து அலர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலி நானே எஃபெக்ட் ஆகிட்டேன். அதனால் ஜஸ்ட் டேக் கேர். எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த வைரஸ் இருக்கா? இந்த ட்ரான்சிஷன் பீரியடில் வந்து பொதுவாக நம்ம பார்க்கறது தான், சரியா? ஸோ ஜஸ்ட் டேக் கேர் அண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வித் திஸ் வாய்ஸ் ஆஃப் மைண்ட். முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியாக பேசுகிறதுக்கு பார்க்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நிறைய பாட்டெல்லாம் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, சோ டியூஸ்டே ஆயிடுச்சு, வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, இன்னும் மூணு நாள் தான் நமக்கும் வீக்கெண்டுக்கும் நடுவில் இருக்கு அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஜாலியா நீங்க டிரைவ் பண்ணிட்டே போங்க. நேத்துக்கு தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த வாரம் விட்டுருங்க, அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் நமக்கு ஈத் ஹாலிடேஸ் வரப்போது இல்லை அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் அடுத்த வாரமே வெள்ளிக்கிழமையில இருந்தே அந்த ஹாலிடே மூட் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடேங்கிற மாதிரி 4 days வந்து நமக்கு ஈத் அல்லாதாக்கு ஹாலிடேஸ் வருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. தட் இஸ் 26th 29th வரைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 சனி ஞாயிறு ப்ளஸ் முடிஞ்சால் நடுவில் ஒரு மண்டேவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே ஃபுல் சங்காக உங்களுக்கு 23rd to 31st வரைக்கும் ஹாலிடே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன, எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தானாலும் இந்த ஏர் ஃபேர்ஸ் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. அதனால என்ன பண்ணுறது, பேசாமல் வீட்டிலே இருந்துடலாமான்னு தோணுது. ஆனால் ஈதல்லாதா டைமில் இங்கே நம்ம யூஏயில் டெம்பரேச்சர் பீக் அடிக்க போகுதுங்கிற மாதிரியும் நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரலஜி தெரிவிச்சிருக்காங்க. யூஸ்வலி வந்து இதை நம்ம ஃபீல் பண்ணுறது தான், ஃபேஸ் பண்ணுறது தான் இல்லையா? ஏன்னா ஈதல் ஃபித்தருக்கு அப்புறம் வர ஹாலிடேஸ் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து யூஏ விட்டு வெளியில் எங்கேயும் போகலனாலும் இங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனாலும் நல்லா தான் இருக்கும். இதே இந்த ஈதல்லாதா வந்து பீக் சம்மருக்கு நடுவில் வரும்பொழுது என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படி ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ஹாலிடே தான் பாருங்க. அதுவும் இத்தனை நாள் நமக்கு ஒட்டுக்க வந்திருக்கு, என்ன பண்றது? முடிஞ்சா வெளியில போறவங்களா இருந்தீங்க, வெளிநாடுகளுக்கு போறவங்களா இருந்தீங்க, ஆல்ரெடி பிளான் பண்ணீங்கன்னா ஹாவ் அன் அமேசிங் டைம். இல்லைன்னா தெரியல என்ன பண்றதுன்ட்டு பார்ப்போம். எனிவே, ஹாவ் அன் அமேசிங் டே. இந்த வாரம் நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கும் நான் நம்புறேன். இல்லைனாலும் பரவாயில்ல, நீத்தித்தனால விட்டுருங்க, இன்னிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம், சரியா? ஆஸ் ஆல்வேஸ் இப்பிலிருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் மெரிசல் மார்னிங்ல நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க போறேன். நீங்க என்ன பண்ணும், எங்கேயாவது டிராஃபிக் இருக்கு அன்யூஷுவலானா எனக்கு தெரியப்படுத்துவீங்களா? ஓகேயா? ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு Good morning.
1: Back to back. 2 பாட்டு. 2 பாட்டு.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st மே.
2: அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
5: அடிக்கிறாலாம ஸ்னூஸ் பண்ணாம அணைச்சு அவசரமா குளிச்சு ஓடோடி போய் லிப்ட புடிச்சு இன்னைக்காவது டிராபிக்ல சிக்காம டைமுக்கு ஆபீஸ் போகணும் அப்படின்னு பேராசப்பட்டு இப்ப டிராபிக்ல மாட்டிட்டு முழிக்கிறீங்க தானே?
6: சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா இல்லையா?
5: அப்ப நேரா வண்டிய வெஜ்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு திருப்ப வேண்டியதானே?
6: இப்ப போனீங்கன்னா சுட சுட இட்லி, முறுமுறு தோசை, பொங்கல், வடை, புரின்னு டேஸ்டி அண்ட் ஹைஜீனிக் சவுத் இந்தியன் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பிரைசஸ்ல சாப்பிடலாம்.
2: வெஜ்மி ரெஸ்டாரன்ட்ஸ் UAE, தி பீப்பிள்ஸ் சாய்ஸ். ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான்
6: வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கும், கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
6: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
5: மறந்துட்டேன்.
6: இதா கேட்ட, ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
6: அப்படிலாம் இல்ல.
5: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
6: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
5: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
6: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
5: பிராவோ நிவேதாவோட தெனற தெனற தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
7: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer on May 31st Varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
8: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: Brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: அடுத்த ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஒரு ஹாலிடே இங்கே நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறதுனா அது ஈதல் அதாதான். ஸோ ஈதல் அதாக்கான கிரெசன்ட் சைட்டிங் என்றைக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அத்தாரிட்டிஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ துவல் ஹிஜா கிரெசன்ட் வந்து May 17, 2026 அன்னைக்கு பார்க்கறதுக்காக எல்லாரும் கூட போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இவெண்ட்டை வந்து இஸ்லாமிக் அஃபேர்ஸ் அண்ட் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் டிபார்ட்மெண்ட் அட் தி ஜபல் நஸ்வா ட்ரெயில் அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்து மூன் சைட்டிங் ஆஃப்டர் சன்செட் எப்போ பண்றாங்களோ அது வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் பப்ளிக்கும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த கிரெசன்ட் சைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரெடிஷன் இஸ்லாமில். அண்ட் இதுக்காக வந்து எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க. அண்ட் பப்ளிக்கும் வந்து இதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாரும் வந்து இதில் கலந்துக்குவாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுன்ட்டும் அத்தாரிட்டிஸ் தெரிவிச்சிருக்காங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: 7:22 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்ட உடனே வந்து அதிரடியான சில முடிவுகள்லாம் எடுத்திருக்காரு. அதையும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் பள்ளிகள், அதுக்கப்புறம் ஆலயங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் உத்தரவெல்லாம் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட எவ்வளவு தெரியுமா, தமிழ்நாட்டில் வந்து வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 717 டாஸ்மாக் கடைகள் வந்து 2 வாரங்களில் மூடப்படும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காரு. ஸோ முக்கியமாக இங்கே வந்து நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் தென் சில்ட்ரன் எல்லாரும் வரக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இப்போது அவங்க இத்தனை மதுபான கடைகள் எல்லாம் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே வந்து 2023 நிறைய கடைகள்லாம் மூடப்பட்டது. இப்போ அதற்கு அடுத்தபடியாக வந்து இன்னும் நிறைய கடைகள்லாம் இன்னும் திறந்திருக்கு அப்படிங்கிற அந்த காரணத்தினால இப்போ இத்தனை கடைகளை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து இப்பொழுதுக்கு டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருக்கு. எனிவே அடுத்ததாக வந்து என்ன பாட்டு தெரியுமா, 90s நாட் அவுட்ல மெட்டு போடு, அதுக்கப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், இதெல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். இன்ஸ்டாகிராமில் உங்களோட மெசேஜ் எல்லாம் தோ இப்போ நான் பார்க்குறேன். ஸோ ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் அனுப்புங்க. எங்கேருந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, உலகத்தினுடைய எந்த பகுதியிலிருந்து இப்போ நீங்கள் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு மெசேஜ் வழியாக தெரியப்படுத்துங்க. ஆர்ஜே கீர்த்தனா, KIRTHANE, என்னோட ஸ்பெல்லிங். வாங்க இன்பாக்ஸில்.
2: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree secure பண்ணுங்க.
3: இது Mercil Morning with Kirtana. Kirtana.
4: இன்னைக்கு என்ன 91 போடு.
5: என்னது?

0: சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
1: brought to you by Basha Bhai Biryani
2: Tumhe 89.4

0: We'll be back after a short commercial break.
1: உங்க dream luxury car தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் ஜூன் 14. TNC apply. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
2: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்லை. NMC அல்ஹாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு. 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். NMC அல்ஹாதாவை சந்தியுங்கள், ஹர் ஹெல்த்தின் ஒரு பகுதியாக உணருங்கள்.
3: For appointments call 800-6624. Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
4: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
5: திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் பிராட் டு யூ பை ஜாய் ஆலுகாஸ். என்ஜாய் ஃபிளாட் 40% ஆஃப் on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: சிலதெல்லாம் நம்ம ஆன்லைன்ல பார்க்கும்போது அது என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாது. இதை பார்த்து ஃபீல் பண்றதா இல்லை கோவப்படுறதா சிரிக்கிறதான்னு தெரியல. அதாவது இப்போ கருப்பு படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, அதோட ப்ரொமோஷன்ஸ்க்காக ஆக்டர் சூர்யா வெவ்வேறு சிட்டிஸ்க்கு போயிட்டு இருக்காரு இந்தியாவில். அங்கே ஹைதராபாத்ல போனப்போ ஸ்டேஜில் திடீர்னு ஒரு ரசிகர் ஓடி வந்து அவர் காலில் விழுந்து செல்ஃபி எல்லாம் கேட்குறாரு. ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து புரியல. ஓகே, ஒருத்தர் மேலே வந்து ஒரு அன்பு பாசம் பிரியம் எல்லாம் இருக்கலாம், அதுக்கு இப்படியா அப்படின்னு தோணுச்சு. அந்த இது நாட் த ஃபர்ஸ்ட் டைம் தட் இட் ஹஸ் ஹேப்பன்ட் இல்லையா. அந்த மாதிரி நிறையா நடிகர்களுக்கு நிறையா செலிபிரிட்டிஸ்க்கு நடந்ததை நம்ம பார்த்துருப்போம். பட் ஏன் மக்கள் இப்படி இருக்காங்கன்னு தெரில. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது சிரிப்பாக இருக்குமா, பாவமாக இருக்குமா, கோவமாக இருக்குமா, இல்லை ஒன்றுமே தோணாதா? எனவே 7:45 ஆயிருக்கு. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். குயிக்கா டிராபிக் எங்க இருக்குன்னு பாத்துக்கலாமா? டிராபிக் அப்டேட்
1: brought to you by Jetor. Verum 9660AD monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
0: டிராஃபிக் எங்கே இல்லைன்னு கேளுங்க, ஏன்னா அப்படி தான் இருக்குது. இப்போது நம்ம ஷார்ஜா துபாய் வரக்கூடிய ரோட்ஸ் ஆகட்டும், உள்ள இன்டர்னல் ரோட்ஸ் அண்ட் ஷார்ஜா ஆகட்டும், எல்லாமே பயங்கர கன்ஜஸ்டடாக இருக்குது. அல்கான் ஸ்ட்ரீட்டில் எஸ்பெஷலி ஒன்று ரெண்டு கிராஷஸ் எல்லாம் பார்க்க முடியுது. கேட்டபில்லர் சிக்னல் ஷார்ஜா, ஓ அப்படி ஒரு சிக்னல் இருக்கா, அந்த சிக்னலுக்கு அது பேரா? ஓகே, ஸோ அங்கேயும் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று இருந்தது இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி வரைக்கும், S117 விச் இஸ் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்டில். அந்த கிராஷ் இப்போ இல்லை, பட் கன்ஜஷன் வந்து இட் இஸ் ஸ்டில் தேர். அண்ட் S108 அல்கான் ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷார்ஜா ரிங் ரோடு, இது எல்லாமே செம்ம கன்ஜஸ்டடாக இருக்குது. 311லாம் கேட்கவே வேணாம், நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, அவ்வளோ கன்ஜஷனாக இருக்குது. அண்ட் ஒன்று ரெண்டு கிராஷஸும் பார்க்க முடியுது. அல்வாதா ஸ்ட்ரீட்லேயும் வந்து ஒரு கிராஷ் ஒன்று நான் பார்த்தேன், அல்கான் ஷார்ஜான்னு எனக்கு இங்கே மேப்பில் காட்டுது. அண்ட் துபாய்க்குள்ளே நம்ம பார்த்தோம்னா இங்கே நம்ம ராசல்கோர் ரோட்லேயும் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அண்ட் அல்கேல் ரோட்லேயும் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அன்யூஷுவலாக வேறு எதுவும் இல்லைங்க, இருக்கிற எல்லா ரோட்ஸ்லையும் டிராஃபிக் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, பொறுமையாக டிரைவ் பண்ணுங்கள்.
1: Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.
0: All right, மனசு தொட்ட மெட்டு யாருக்கு வேணும், 800-8940 நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுவேண்ணா. சரியா, என்ன பண்ணலாம்னா ஒரு குட்டி பிரேக் வருது, பிரேக் அப்புறமா ப்ளே பண்ணிட்டா இல்லை இப்போவே உங்களுக்கு ப்ளே பண்ணிட்டுமா? சரி இருங்க, இப்போவே உங்ககிட்ட நான் கேட்டுடுறேன் யாருக்கு என்ன பாட்டு வேணும்னு. ஹாய், குட் மார்னிங்.
2: குட் மார்னிங், மொஹமத் ரவுதர்.
0: மொஹமத் ரவுதர், நல்லா இருக்கீங்களா?
2: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு? செந்தூர பாண்டி. ஓகே, செந்தூர பாண்டி நான் செக் பண்றேன், இன் கேஸ் அந்த பாட்டு இல்லைன்னா என்ன பாட்டு வேணும்? சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்தது இந்த ஜாதி மல்லி, அந்த பாட்டு தானே சொல்றீங்க நீங்க? ஓகே, இன் கேஸ். ஆமா, அவரோட பெரிய ஃபேனா நீங்க? ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக நான். ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ, பை பை பை. ஸோ அவருக்காக அந்த பாட்டு நான் அப்ளை பண்ணுறேன். நானும் ஆக்சுவலி வந்து விரித்தனமான ஒரு விஜய் ஃபேனாக இருந்தேன் சின்ன வயசில், அதுக்கப்புறமா வந்து ஒருத்தருக்கு ஃபேன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் மாறிடுச்சு. பட் நான் ரொம்ப ஃபேனாக இருந்தது விஜய்க்காக தான். என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேனாக இருந்தேன் அப்போது 90s இருந்த ஆக்டர் விஜய்க்காக அப்படின்ட்டு. எனிவே, இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எல்லாம் பார்க்கலாம். தங்கசாமி மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹாய் கீர்த்தனா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபரீஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஐ ஆம் குட் ஃபரீஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? பிரகாஷ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஃப்ரம் அல்தேஜ் ஷார்ஜா அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் பிரகாஷ், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் கன்சர்ன். பார்த்துக்கிறேன், ஏன்னா நமக்கு இந்த கோல்டு வந்துச்சுன்னா நம்ம மருந்து சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் எப்படியும் அது ஒரு 1 week இருக்கதான் செய்யும். எனவே தேங்க்யூ ஸோ மச். அல்கேயில் வந்து ஸ்மால் ஆக்சிடென்ட் நியர் அல்கூஸ் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர்ட் நவ். யார் அனுப்பியிருக்காங்க தெரியுமா? ராஜா முகமது சேத் அவர் அனுப்பியிருக்காரு. அக்பர் அலி, குட் மார்னிங், குவைட்லேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. முகமது சித்திக், குட் மார்னிங் டு யூ டூ. வேறு யார்? ஹாய் அக்கா, குட் மார்னிங். உமேரா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. உமேரா, நான் கண்டிப்பாக நான் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன், ஏன்னா நம்ம வந்து ஒரு 2 times பாட்டு டெடிக்கேஷன் ப்ளே பண்ணுவோம். ஸோ கால் பண்ணி கேட்குறவங்களுக்கு பாட்டு தருவோம், ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்குறீங்களா, அதுலேருந்து நான் எப்படி சூஸ் பண்ணி தருது? ஓகே, அதுக்கப்புறம் வேறு யார்? இனிய காலை வணக்கம், உடல்நிலை சரியாக பார்த்து கொள்ளவும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு தேவா ஃப்ரம் அல்சஃபா. தேங்க்யூ ஸோ மச் யூசுப். குட் மார்னிங். ஷார்ஜாலிருந்து எங்க ரூம் மாறிவிட்டது, அதனால எங்களுக்கு டிராஃபிக் கவலை இனிமே இல்லை அப்படின்னு. வா, இதை விட ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இருக்க முடியுமா சொல்லுங்க. ஏன்னா ஷார்ஜா துபாய் டிராவல் பண்ணிட்டு வரவங்களுக்கு ஐ எம் ஷோர் இது வந்து ஒரு பழகி போன ஒரு வழியாக இருக்கும். ஒரு ஒரு லெவலுக்கு மேலே வந்து வழி ஜாஸ்தியாக நம்ம தாங்கிட்டு இருந்தோம்னா மறந்து போயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் ஷார்ஜா துபாய் டிராஃபிக் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு. பட் அந்த வழி வந்து சடன்லி நமக்கு ஒரு நிவாரணம் கிடச்சதுன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஐ திங்க் ஹீ இஸ் ஃபீலிங் தேட் ரைட் நவ். ஓகே, வணக்கங்க அம்மணி அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு பிரேம்குமார் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஹே, ஹாய் பிரேம், கோயம்புத்தூரா நீங்களும்? 311 ஹெவி டிராஃபிக் ட்ராவலிங் டு ஒர்க் ஃப்ரம் ஷார்ஜா டு ஜெபல் அலி அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஓகே, பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்க. காளிராஜ் வந்து குட் மார்னிங், ஹெவி டிராஃபிக், அவரும் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு 311. அன்வர்தீன் குட் மார்னிங், 611 பயங்கர டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு எப்போ தெரியுமா ஒரு 6:30 சுமாருக்கே மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஸோ மற்றவங்களும் மெசேஜஸ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க, உங்களோட மெசேஜஸ் எல்லாம் நான் பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமில். சரியா, வேறு யார், மோனிகா ஃப்ரம் மஸ்கட் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹாய் மோனிகா, குட் மார்னிங். நெய்மர் ஹலோ அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அப்துல் அசிம் ஃப்ரம் ஷார்ஜா, குட் மார்னிங் டு யூ டூ. முகமது சாதி, குட் மார்னிங், ஐம் லிஸ்னிங் ஃப்ரம் துபாய், ஹாவ் அ வண்டர்ஃபுல் அண்ட் ஃபென்டாஸ்டிக் டே அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. தேங்க்யூங்க. குட் மார்னிங் டு யூ டூ அண்ட் ஹாவ் அன் அமேசிங் டே. இப்போ ஒரு குட்டி பிரேக் வருது, பிரேக் அப்புறமா நம்ம ஃப்ரெண்டு கேட்ட பாட்டு செந்தூர பாண்டி படத்துலேருந்து கேளுங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று ரெண்டு பாட்டெலாம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா வரும். அப்புறம் கிருஷ்ணி வருவாங்க. அண்ட் தென் 8 மேலே பேசுவோம். இது மெரிசில் மார்னிங் வித் மீ கீர்த்தனா, 89.4 தமிழ் எஃப்எம்.
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
4: பெரிய பெரிய தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
7: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
6: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
7: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச 2 இட்லியில 2 முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
6: என்னது,
8: வெறும் 2 இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன், ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
9: ஹாய், ஐ அம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன், பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
10: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: அதிமுகவில் நீடிக்கும் குழப்பம் தொடர்பில் சி வி சண்முகம் விளக்கம் அளித்தார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வியடைந்துள்ளதாக அவர் கூறினார். அதிமுக தற்போது எந்த கூட்டணியிலும் இல்லை என்றார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தம்மை முதலமைச்சராக்க முடிவு செய்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையில் பேரதிர்ச்சிக்கு உள்ளானோம் என்று சி வி சண்முகம் தெரிவித்தார். திமுகவுடன் இணைந்தால் அதிமுக நிர்மூலமாகிவிடும் என்று தமது தரப்பு தெரிவித்ததாகவும் அத்தீர்மானத்திற்கிணங்க மறுத்துவிட்டதாகவும் சி வி சண்முகம் கூறினார். மக்கள் தீர்ப்பை ஏற்று தமிழக வெற்றிக் கழக ஆட்சியை ஆதரிக்க சட்டமன்ற குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டமன்ற குழு தலைவராக தலைமை நிலை செயலாளர் எஸ் பி வேலுமணியை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுக்குழுவை கூட்டி நிதானமாக ஆலோசிக்க வேண்டும் என்றும் சி வி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், அருகில் உள்ள 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுமாறு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தால் 4765 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் தற்போது நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் இருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள கடைகளை ஆய்வு செய்து கண்டறியுமாறு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டார். மேற்படி ஆணை கிணங்க இந்த 3 இடங்களில் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் செயற்பட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை அடுத்த 2 வாரங்களுக்குள் மூடுவதற்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். கேரளத்தில் முதலமைச்சர் பதவி தொடர்பான இழுபறிக்கு இன்று தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பாக காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் மேலிடத்தினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவரான ரமேஷ் எனிதலா, எதிர்க்கட்சித் தலைவர் வி டி சதீஷன், கே சி வேணுகோபால் எம்பி ஆகியோர் முதல் மந்திரி பதவி மீது இலக்கு வைத்திருக்கின்றனர். இதனால் கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ளது. இவர்களில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு எண்ணிக்கையை பொறுத்து கட்சி மேலிடம் முதல் மந்திரியை தீர்மானிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. கேரளத்தில் கடந்த வாரத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியாகிய போதிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. எனினும் முதலமைச்சர் இன்னும் தேர்வு செய்யப்படவில்லை. நீண்ட இழுபறிக்கு பின்னர் கேரள முதல்வர் யார் என்பது தொடர்பில் இன்று இறுதி அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளார். 2013 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு விமானங்களை கொள்வனவு செய்தபோது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த அறிவித்தலுக்கு அமைவாக அவர் முன்னிலையாக உள்ளார். முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவையும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துபாய் டமாக் ஹில்ஸ் பகுதிக்கு தரிப்பிட கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. டமாக் ஹில்ஸில் 676H என்ற குறியீட்டின் கீழ் கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளதாக பாக்கின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வாகன நிறுத்துமிட நேரம் திங்கள் முதல் சனி வரை காலை 8 மணி முதல் 20:10 வரை கணக்கிடப்படும். அரை மணி நேரத்திற்கு 2 திரம்சும், 1 மணி நேரத்திற்கு 4 திரம்சும், 2 மணி நேரத்துக்கு 8 திரம்சும், 3 மணி நேரத்துக்கு 12 திரம்சும், 4 மணி நேரத்துக்கு 16 திரம்சும் அறவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தா அடிப்படையிலான கட்டண முறைமையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாதத்திற்கு 300 திரம்சும், 3 மாதங்களுக்கு 800 திரம்சும், 6 மாதங்களுக்கு 1600 திரம்சும், 1 வருடத்திற்கு 2800 திரம்சும் அறிவிடப்படும். பிப்ரவரி 2026 பாக்கின் ஒரு ஒற்றை ஆய்வு வாகனத்தில் தொழில்நுட்பத்தை நிறுவி ஒரு மாற்று ஸ்மார்ட் ஸ்கேன் கார் கேமரா அமைப்பின் சோதனையை தொடங்கியிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது டமாக் ஹில்ஸ் பகுதிக்கு தரிப்பிட கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
4: உலக செய்திகள்.
3: ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடங்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டிரம்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான HR மெக்மாஸ்டர் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடங்க வாய்ப்புள்ளது என்று நம்புவதாக கூறியுள்ளார். தெஹ்ரான் மற்றும் ஒரு வெளியேறும் வழியை தாண்டிச் செல்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் ஆட்சி மற்றும் ஒரு மாபெரும் தவறை செய்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே சீனாவிற்கு ஈரானிய எண்ணெயை விற்பனை செய்வதற்கும் அனுப்புவதற்கும் உதவியதாக கூறப்படும் 12 தனி நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடைகளை விதித்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பீஜிங்குக்கு செல்வதற்கு சில நாட்கள்

0: தொடங்கியது. போட்டியில் முதலில் துடுப்பிடத்தாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 210 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் அணித்தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயர் 59 ஓட்டங்களை இறுதி வரை களத்தில் நின்று பெற்றுக் கொடுத்தார். பிரியான்ஷ் ஆர்யா 56 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்தார். 211 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 19 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ஓட்டங்களை பெற்று 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி எட்டியது. அணி சார்பில் அக்சார் பட்டேல் 56 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்து அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினார். IPL தொடரில் இன்று குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. அமீரக நேரப்படி இன்று மாலை 6 மணிக்கு அகமதாபாத்தில் இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது. IPL தொடரில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளின் புள்ளிப்பட்டியல் அடிப்படையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 14 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கின்றது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 14 புள்ளிகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளது. குஜராத் டைட்டன்ஸ் அணி 14 புள்ளிகளுடன் மூன்றாம் இடத்தில் உள்ளது. நேற்றைய வெற்றியுடன் பஞ்சாப் கிங்ஸ் அணி 13 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் உள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ் 10 புள்ளிகளுடன் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Ally since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் இன்று பொதுவாக இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு வேளைகளில் சில பகுதிகளில் புழுக்கம் நிறைந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும். இன்று பொதுவாக உள் கரையோரம் மற்றும் உள்ளக பிராந்தியங்களில் 38 முதல் 42 டிகிரி செல்சியஸுக்கு இடையில் வெப்பநிலை உயர்வடையும். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். எதிர்வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காற்றின் வேகம் அதிகரித்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: நினைக்கல பாட்டு கேப்பீங்க.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:16 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க வந்து இந்த எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம், இந்த நேஷனல் எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நமக்கு தெரியுமே இந்த அலர்ட் மெசேஜ், எமர்ஜென்சி மெசேஜ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நமக்கு ரொம்ப பழகி போன ஒண்ணு, திருப்பி கேட்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சத்தம் அப்படின்னா அந்த ஒரு சத்தம் தான் இல்லை. அண்ட் நம்ம யூஏல இப்போன்னு கிடையாது, இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கும்பொழுதுன்னு கிடையாது. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம்னா கடந்த சில வருஷங்களாகவே அந்த சவுண்டை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. எதுக்குன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபாக் வரக்கூடிய சமயத்தில் ஆர் எக்ஸ்ட்ரீம் மழை வரக்கூடிய நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை பேரிடர்கள் சமயத்துலையும் வந்து இந்த ஒரு அலர்ட் சிஸ்டம் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அப்போவுமே வந்து நமக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடும் காலங்கத்தாலே இந்த அலர்ட் கேட்கும்பொழுது. பட் அப்போ என்ன, நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் என்ன காரணத்துக்காக மேபி ஃபாக்னாலேயா இருக்கும், மழைனாலேயா இருக்கும்ன்ட்டு. அது வந்து அந்த நேரத்தில் அந்த ஒரு பதட்டத்தை அந்த சத்தம் கொடுக்குமே ஒழிய வேற எந்த பதட்டமும் தராது. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த சவுண்டு கேட்டாலே வந்து ஒரு ஒரு வேற லெவல் டென்ஷன், ஒரு படபடப்பு, ஒரு பதப்பதைப்பு, இதெல்லாம் வந்து நம்ம பழகிட்டு இருக்கோம் இல்லையா. இதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம் நம்ம இந்தியாலையும் வந்து இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலி இதை பத்தி அம்மா பாட்டை கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். என்னெல்லாமோ பேசுறோம் நம்ம, அவங்களோட ஃபோன்ஸ்க்கு இந்த மெசேஜ் வந்துதா அப்படிங்கறத நான் கேட்கணும்னு இருந்தேன், பட் நான் கேட்கல. உங்க ஃபேமிலிஸ்ல யாருக்காவது வந்துதா? ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த புது எமர்ஜென்சி மெசேஜிங் சிஸ்டம் வந்து டெஸ்ட் பண்றதா இப்போ இல்லை, இது வந்து போன வாரமே வந்து ஒரு விஷயம். அண்ட் போன வாரமே வந்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இந்த டிசாஸ்டர் அலர்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே எஸ்எம்எஸ் வழியாக கொடுத்துட்டு இருக்காங்க. பட் எஸ்எம்எஸ் மாதிரி இல்லாமல் இங்கே நமக்கு வர மாதிரி சிமிலராக இருக்கிற இந்த செல் ப்ராட்காஸ்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி அட் அ டைம் எல்லாருக்கும் அந்த மெசேஜ் போய் சேர்ற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சனிக்கிழமை, போன சனிக்கிழமை நினைக்கிறேன், ஆமாம், அரவுண்ட் ஒரு 11:40 AM நிறைய பேரோட ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு இந்த ஷார்ப் பீப்பிங் சவுண்டோட வைப்ரேஷனோட ஒரு பாப்அப் மெசேஜும் வந்து ஃப்ளாஷ் ஆகி இருந்திருக்கு இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸில். எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் அலர்ட் அப்படின்னு சொல்லி டைட்டில் பண்ணியிருக்கிற அந்த மெசேஜில், இந்தியா லான்ச்சஸ் செல் ப்ராட்காஸ்ட் யூசிங் இண்டிஜினஸ் டெக்னாலஜி ஃபார் இன்ஸ்டன்ட் டிசாஸ்டர் அலர்ட்டிங் சர்வீஸ் ஃபார் இட்ஸ் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. ஆமாம், அந்த ஒரு செய்தி யார் யாருக்கெல்லாம் வந்ததுன்னு தெரியல. இது ஒரு மாஸ் ப்ராட்காஸ்ட் சிஸ்டம், லைக் செல் ப்ராட்காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்கள் ஃபேமிலிஸில் யாருக்காவது வந்ததா? இந்த செய்தி இப்போ தான் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து ரேண்டமாக வந்தது, அதனால ஓ நம்ம கேட்கவே இல்லையேன்னு தோணுச்சு. உங்கள் ஃபேமிலிஸில் யாருக்காவது வந்திருந்ததுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, சரியா? அடுத்ததான் வந்து பேக் டு பேக் ரெண்டு பாட்டில், ஏழாம் அறிவு படத்துலேருந்து ஒரு பாட்டு அண்ட் நண்பன் படத்துலேருந்து இன்னும் ஒரு பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். அண்ட் இந்த நேரத்தில் வந்து இந்தியா ஏன் இந்த ஒரு அலர்ட் சிஸ்டம் டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சப்போ தான், அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியாவில் வந்து சொல்கிற மாதிரி இப்படி ஒரு எமர்ஜென்சி ஏற்படாதுனாலும் நிறையா ஃப்ளட் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது மழை சமயங்களில். இட்ஸ் அ இயர்லி திங் இல்லையா, பல இடங்களில் பல ஸ்டேட்ஸ் அண்ட் பல சிட்டிஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் மழையினாலேயோ இல்லை ஃப்ளட்னாலேயோ வந்து பாதிக்கப்படுவாங்க இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு மக்களை வந்து இவாக்குவேட் பண்ணணும்னா இந்த எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம் வழியாக மக்களை வந்து அலர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ரீசன்னால தான் அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் படித்தேன். எனவே பாட்டு கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு யூஏ அப்டேட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்.
5: சட்டமன்ற தேர்தலில் மக்களின் முடிவு என்ன சொல்கின்றது? புதிய ஆட்சி அமையும் சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்.
4: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக கட்சிகளின் முடிவு என்ன? தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்?
5: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
6: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 8008.
7: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
8: எஸ் பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ் 0 வாட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
7: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
8: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
9: Hi, I'm Neha. எப்போமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
10: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
11: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
12: ஹாய், நான் காஃபி.
13: ஹலோ, நான் தான் டிராவல்.
14: வணக்கம், நான் நினைவுகள்.
13: ஹாய், நான் தான் இயற்கை.
11: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
13: எங்கப்பா மனசு காணோம்?
12: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
13: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 முதல் 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.
15: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அப்டேட் brought you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சிறந்த பயன்பாடு எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இங்கே நம்ம யூஏயில் கரெக்டாக நம்ம யூஏயில் வந்து அவ்வளோ நல்லா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த புது டெக்னாலஜியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கடந்த சில ஆண்டுகளாகவே பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லாமே, அதுலேயும் வந்து நேற்றுக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்டு பஸ் ஸ்டேஷன் நம்ம மால் ஆஃப் தி எமிரேட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோன்னா, துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்தி நிறைய ஈஸியாக நமக்கு வந்து யூனோ ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நம்ம துபாயினுடைய ரெட் கார்பெட் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் சர்வீஸின் மூலமாக ஏர்போர்ட்டுக்கு நம்ம பண்ண வேண்டிய இந்த ஒரு இமிக்ரேஷன் அண்ட் இந்த கிராஸ் பண்ணி வரக்கூடிய இந்த ஒரு ஒரு பெரிய வேலை இருக்கு இல்லையா, அந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ், அந்த கேட்டை கிராஸ் பண்ணி வரது, அது வந்து ஜஸ்ட் 3.4 seconds எல்லாம் முடிக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக அது கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ரெட் கார்பெட் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் ஃபியூச்சரிஸ்டிக் ட்ராவல் சர்வீஸ் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு எல்லாருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெட் கார்பெட் ஸ்மார்ட் காரிடார் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் கிடையாது. நம்ம துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட டெர்மினல் 3ல உங்களில் நிறைய பேர் கூட அந்த சர்வீஸை பயன்படுத்தி இருந்திருக்கலாம். ஸோ ஜஸ்ட் 3.4 seconds வந்து நீங்கள் இந்த இமிக்ரேஷன் ப்ராசஸை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜென்ரல் டைரக்டரேட் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ஃபாரினர்ஸ் அஃபேர்ஸ் துபாய் GDRFA துபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி லான்ச் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சான். முழுக்க முழுக்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்தி இந்த பயோமெட்ரிக் பேஸ்ட் சிஸ்டம் வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஏர்போர்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸஸாக உலக அளவில் பாராட்டப்படக்கூடிய ஒன்றாக பார்க்க முடியுது. அப் டு 10 travelers வந்து சைமல்டேனியஸா அட் அ டைம் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் இது வந்து முழுக்க முழுக்க ஹியூமன் கான்டாக்ட் பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து அபாலிஷ் பண்ணிட்டு டக்குன்னு இந்த கேட் வழியா பாஸ் த்ரூ பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு சிஸ்டமாக இருக்கு. அண்ட் டிராவல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு 1-2 documents ஆகுது, முன்ன நம்ம பாஸ்போர்ட் அது இதெல்லாம் வச்சிருப்போம், எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் 0 documentsோட நீங்க கிராஸ் பண்ணி போயிடலாம். அண்ட் துபாய் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் அண்ட் ப்ரோஆக்டிவ் டிராவல் ஈகோ சிஸ்டமா போயிட்டு இருக்கு. அதற்கு வந்து இந்த ஒரு புது டெக்னாலஜி பெரும் அளவு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 800,000 people வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரெட் கார்பெட் சர்வீஸை வந்து பயன்படுத்தி இருந்திருக்காங்க அன்டில் தி எண்ட் ஆஃப் April 2026. அண்ட் இது வந்து நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் இதில் வந்து பண்ண வேண்டிய இன்னும் 1-2 குட்டி குட்டி ட்வீக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு செவரல் அப்கிரேட்ஸும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. யூனோ பயன்படுத்த பயன்படுத்த அவங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் தோணும் இல்லையா, அதெல்லாமும் பண்ணிட்டு இப்போ அடுத்ததாக எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸும் அறிவிச்சிருக்காங்க. இனி மற்ற டெர்மினல்ஸில் இன்னும் நிறைய மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர பிளான்லையும் இருக்காங்க நம்ம GDRFA.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: இது மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையல சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
2: என்ன, நீங்க தயாரா?
1: மனசார வேண்டிட்டு மொழகரைச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
2: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்வமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
3: நம்ம டைம் சம்மா அடி அடிக்க போறோம்.
4: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயாலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயாலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
2: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
6: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
2: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
6: என்னது,
7: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன்? ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
8: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.
9: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
8: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only. Yay!

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அந்த தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
6: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
7: ஆஃபர் வேலிட் டில் 31st May.
4: அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
2: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
1: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
2: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
1: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
2: என்னது,
8: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன்? ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் எஃப்எம் செய்தியாளிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 2026 ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா யாரும் எதிர்பார்க்காத சில திருப்பங்கள், சில ட்விஸ்ட், சில சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. என்னதான் நம்ம எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைஃப் அண்ட் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணிட்டு இருக்கோம்னாலும், காமனா நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து இந்த விலைவாசி உயர்வு எல்லாம். அதுவும் எஸ்பெஷலி இந்த ரீசன்ட் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸுக்கு அப்புறமா ஃபியூல் ரேட் எவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு, தங்கத்தினுடைய விலை வந்து ஏற இறங்க இந்த மாதிரி இருக்கு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலையே வந்து இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சேலரி வந்து ஜாஸ்தி ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம கையில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்குறாங்க த UAE லாட்ரி. அண்ட் கைஸ் ரிமெம்பர், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை. ஸோ புதன் மற்றும் சனிக்கிழமைகள் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து கடந்த வாரத்துக்கு முன்னாடி பிராண்டன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா அவர் வந்து 5 மில்லியன் திரம்ஸ் ஜெயிச்சு அவருடைய வாழ்க்கையே வந்து மாறி போச்சு. அண்ட் அவர் மாதிரியே நீங்களும் வந்து வெற்றியாளர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் திரம்ஸ் மற்றும் மாசப் 30 மில்லியன் திரம்ஸ் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக
1: Medical University, Tumbe International Pathway Medical Program, Affordable Fees, World Class Education, Global Career Opportunities oda International Medical Degree secure pannunga.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். நேரம் இப்பொழுது காலை 9 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகராக ஜே சி டி பிரபாகர் பதவியேற்றார். துணை சபாநாயகராக ரவிசங்கர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சபாநாயகர் ஜே சி டி பிரபாகரை மரபுப்படி அவை முன்னவர் செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இரு கைகளை பிடித்து சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர். முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவரை தொடர்ந்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் ஜே சி டி பிரபாகரை வாழ்த்தி பேசி வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் தேர்தல் அதிகாரியாக பணியாற்றிய மனோஜ் அகர்வால் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சராக சுபேந்து அதிகாரி பொறுப்பேற்றுள்ள நிலையில் தேர்தல் அதிகாரியாக பணியாற்றி வந்த மனோஜ் அகர்வாலை அம்மாநிலத்தின் தலைமைச் செயலாளராக முதல் மந்திரி நியமித்துள்ளார். இவரது பதவிக்காலத்திலேயே பெரிதும் எதிர்ப்புக்கு உள்ளான எஸ்ஐஆர் பணிகள் மற்றும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றன. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சற்று முன்னர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். 2013 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு விமானங்களை கொள்வனவு செய்தபோது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த அறிவித்தலுக்கு அமைவாகவே அவர் முன்னிலையாகியுள்ளார். முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர் ஜாரத்னவையும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அபுதாபி முசாஃபாவில் எதிர்வரும் மே 18 முதல் கூடுதலாக 3921 வாகன நிறுத்துமிடங்களில் கட்டணம் செலுத்தப்பட்ட வாகன நிறுத்துமிட முறைமை செயல்படுத்தப்படவுள்ளது. அபுதாபியின் மிகவும் பரபரப்பான தொழில்துறை மற்றும் வர்த்தக பகுதிகளில் ஒன்றான முசாஃபாவில் பொது வாகன நிறுத்துமிட பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அபுதாபியின் பொது வாகன நிறுத்துமிடங்களை இயக்கும் கியூ மொபிலிட்டி நிறுவனம் முசாஃபாவில் கட்டண வாகன நிறுத்துமிட முறைமையை 3rd கட்டமாக செயற்படுத்துகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரான இளவரசர் ஃபைசல் ஃபர்ஹான் பின் அப்துல்லா ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார். சவுதி இளவரசரும் அராக்ஷியும் மத்தியஸ்த முயற்சிகள் தொடர்பான சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் ஈரான் அமெரிக்கா இடையே நடைபெற்று வரும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் குறித்து விவாதித்ததாக சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5th நாள் ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் தமது 2nd இன்னிங்ஸில் துடுப்பெடுத்து ஆடி வரும் பங்களாதேஷ் அணி சற்று முன்னர் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 207 ஓட்டங்களை பெற்றிருந்தது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய பங்களாதேஷ் 413 ஓட்டங்களையும் பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 386 ஓட்டங்களையும் பெற்றது. இதற்கமைய பங்களாதேஷ் அணி 234 ஓட்டங்களினால் முன்னிலை பெற்றுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்

0: மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:08 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நவரசால இருந்து தூரியா பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த படுகை பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல என்றென்றும் புனகை யான்ல இருந்து ரெண்டு பாட்டு உங்களுக்காக வெயிட்டிங். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பி யூஐ அப்டேட் ஷார்ஜா மக்களுக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நேற்றுக்கு ஈவினிங்க்கு மேலே வந்த ஒரு அப்டேட் தான் இது. ஷார்ஜாவினுடைய ரூலர் அவர்கள் ஒரு புது 3-lane பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த பிரிட்ஜ் வந்து எந்த ரோட்ஸை கனெக்ட் பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மலிஹார் ரோட்லேருந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு, அந்த ஸ்ட்ரீட் வந்து ஷேக் முகமது பின் ஜாயத் ரோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமான ரோட்ஸ் அண்ட் லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரோட்ஸ் தான் வந்து இது. இந்த மலிஹா ரோடு அண்ட் முகமது பின் ஜாயத் ரோட்லாம் கேட்கவே வேண்டாம் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு ரோட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 3-lane பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பிரிட்ஜ் வந்து எக்ஸாக்ட்லி எங்கே வரப்போகுதுன்னா, இன்டர்செக்ஷன் ஆஃப் ஷேக் ஹலீஃபா பின் ஜாயத் ஸ்ட்ரீட் வித் மலிஹா ரோடு. அண்ட் இதோடைய மதிப்பு, இந்த ப்ராஜெக்டினுடைய என்டையர் மதிப்புன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 140 million திரம்ஸ் மதிப்பில் இந்த ஒரு ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் விரைவில் இதோடைய வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க. நான் ஆரம்பித்து லெஸ் தேன் 1 இயர்க்குள்ளே இதை முடிச்சுட்டு டிராஃபிக் ஃப்ளோவை இன் ஆல் டைரக்ஷன்ஸ் இது வந்து என்ஹென்ஸ் பண்ணி, முக்கியமாக இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ராவல் டைமை ஜஸ்ட் 9 minutes குறைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஹவு அமேசிங் இஸ் தேட்?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Not just Dubai and matra emirates liyum, like Dubai kadathapadi avan most populated emirate, or say like most populated emirate appdin nam kanak eduthona maybe Sharjah irukala illaya. So Sharjah and Dubai da vandu romba population adhigama irakkudiya, at the same time traffic jaasthiya irakkudiya emirates. And Dubai la pakkam pakkama road enhancement work alla panniterukanga. And Sharjah la I'm sure in the project announce pannadhu pala perukku oru miga periya relief aga irukum nu na nenikiren. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெண்டு பாட்டு என்னென்னு சொல்லிட்டேன்ல, கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: பேக் டு பேக்
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
5: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
4: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
5: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
4: என்னது?
6: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
7: எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
8: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
9: செழித்தையும் தமிழே.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை பெறும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: நேத்துக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, முக்கியமான தருணங்கள்ல ஒரு இடத்துக்கு போகும்பொழுதோ, ஒரு எக்ஸாமுக்கு போகும்பொழுதோ, மீட்டிங்க்கு போகும்பொழுதோ, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொருளை, டாக்குமெண்ட்டை நீங்க மறந்து வச்சுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சோம் இல்லையா. ஸோ மறந்து நம்ம விட்டுட்டு போறது அது ஒரு ரகம். இன்னொன்று, ஒரு இடத்துல நம்ம ஒரு பொருளை மறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிராவல் பண்ணி போயிருப்போம். அது வந்து பொதுவாக எங்கே நடக்கும்னா, இந்த டாக்ஸிஸில், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்பொழுது, லைக் பஸ்ஸஸில் ஆர் ஏர்போர்ட்ஸில், இந்த மாதிரியான இடங்கள்லலாம் இல்லை, நிறைய பேர் நிறைய பொருட்களை வந்து தவற விட்டுருவோம். மெட்ரோஸில் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இல்லையா, மெட்ரோ ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது நிறைய பொருட்கள் எல்லாம் விட்டுடுவோம். இதனால தான் வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோடைய ஆஃபீஸஸ்லலாம் நம்ம பார்த்தோன்னா, இந்த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அதுலேயே நம்ம துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட்ஸ் இந்த வேர்ல்ட், ஆர் தி பிஸி மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆர் லைக் மோஸ்ட் பிஸி ஏர்போர்ட் இந்த வேர்ல்டு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் கடந்த ஆண்டு ஒரு ஒரு வருஷமும் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கடந்த ஆண்டு 2025 என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வந்து மக்கள் தவறு விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த சுவாரஸ்யமான ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறதையும் வெளியிடுவாங்க இல்லையா. And the list is out. So 2025 நம்ம பார்த்தோம்னா, according to data from the Ministry of Interior, authorities வந்து கிட்டத்தட்ட 22,467 lost item reports வந்திருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அதில் மிகப்பெரிய ஒரு பொசிஷனாக பார்க்கப்படுறது என்னென்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு மேல் சூப்பர்வைசர், அவர் வந்து ஏர்போர்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பொருளை கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அது என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாக்கெட். சரியா, ஒரு ஜாக்கெட். அண்ட் அந்த ஜாக்கெட் வந்து சும்மாலாம் கிடையாது, அதில் வந்து கேஷோடு போயிருந்துருக்கு. ஆமாம், ஸோ கேஷோடு இருக்கக்கூடிய ஒரு ஜாக்கெட் அது. அண்ட் யாருமே அதை வந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்கு வரல அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றாக பார்க்கப்படுது. அதுவும் எப்படின்னா, ஒரு ஜாக்கெட் வித் 30,000 euros. கேன் யூ பிலீவ் இட்? அது வந்து பர்பஸாக விட்டுட்டு போனாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் திரும்ஸோ இல்லை பணம் அப்படிங்கிறது வந்து ஏதாவது நம்ம வச்சுட்டு ஒரு பொருளை தொலைச்சோம்னா நம்ம எவ்வளோ பதறோம் இல்லையா. அதுவும் இத்தனை பணம் அப்படிங்கும்பொழுது, இவ்வளோ பெரிய ஒரு தொகைங்கும்பொழுது, அது மேபி அவங்க பர்பஸாக விட்டுட்டு போனாங்களா என்ன ஏதுன்னு தெரில. ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு பொருளாக பார்க்கப்படுது 2025 இவங்க கண்டெடுத்த பொருட்கள். லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் கண்டெடுத்த பொருட்கள் இதுதான் வந்து மோஸ்ட் வேல்யூபிளாக பார்க்கப்படுது. அண்ட் என்னெல்லாம் வந்து பொதுவாக மக்கள் தொலைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் பண்ணி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வருது ஐடென்டிட்டி கார்ட்ஸ். இட் குட் பி எனி திங், ஆதார் கார்டு, எமிரேட்ஸ் ஐடி, அது இது பாஸ்போர்ட்டுன்னு சொல்லி நம்மளோட பர்சனல் ஐடென்டிட்டி கார்டு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக வருது. கிட்டத்தட்ட 21,076 ரிப்போர்ட்ஸ் வந்து ஐடென்டிட்டி கார்ட்ஸ்க்கு மட்டுமே பதிவாகி இருந்திருக்கு. அண்ட் இது வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்பொழுது 93.8% ஆஃப் ஆல் லாஸ்ட் ஐட்டம்ஸ்னு பார்த்தோம்னா, அதில் டாப் கேஸாக இருக்கிறது இந்த ஐடிஸ்க்கான கேஸ் தான். ஓ, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாஸ்போர்ட், அதை வந்து இன்னும் தனியாக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,126 ரிப்போர்ட்ஸ் வந்து பதிவாகி இருக்கு. அண்ட் அதற்கு அடுத்தபடியாக வந்து மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் லைசன்ஸ் பிளேட்ஸ் ஈச் அட் 19, அண்ட் லேப்டாப்ஸ் வந்து காணாமல் போயிருக்குன்ட்டு ஒரு 11 லேப்டாப்ஸ் தான் வந்து தொலைச்சிருக்காங்களா, ஆச்சரியமாக இருக்கேன். அண்ட் இன்னொன்று, ஃபவுண்ட், லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டில் என்னென்ன பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதில் கேஷ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3,363 ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, பணம் வந்து இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு அமௌண்ட் ஆஃப் கேஷ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தா வாலெட்ஸும் வந்து மக்கள் அதிகமாக தொலைச்சி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, 1,208 ரிப்போர்ட்ஸ். அண்ட் அதற்கு அடுத்தபடியாக பர்சனல் ஐடி கார்ட்ஸ், ரெசிடென்ட் ஐடி கார்ட்ஸ், ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பொருட்கள்லாம் வந்து மக்கள் தொலைச்சிட்ருக்காங்க. அண்ட் இதில் வந்து பிஸியஸ்ட் மந்த், இந்த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் ஐட்டம்ஸ்க்கு பிஸியஸ்ட் மந்த் அதிக அளவில் மக்கள் வந்து பொருட்களை தொலைச்ச ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, டிசம்பர் மாதமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2,806 லாஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் 3,680 ஃபவுண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபைல் ஆகியிருக்கு. காரணம் என்னென்னா, இந்த பீக் வின்டர் டூரிஸ்ட் சீசன் தான். அண்ட் நிறைய பேர் வந்து துபாய்க்கு நியூ இயர்க்காகலாம் வந்திருப்பாங்க செலிப்ரேட் பண்ணோன்னு. ஸோ அதில் இத்தனை ஐட்டம்ஸ் தொலைஞ்சு திரும்ப கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் ரைட்? எனிவே, மெர்சல் மார்னிங்கில் அடுத்ததாக உங்களுக்காக 90s நாட் அவுட்டில் இருவரில் இருந்து ஒரு பாட்டு, ஃபாலோட் பை தட் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல பணக்காரன் படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்கலாமா?
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book panunga. Co-sponsored by Gulf Medical University. Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities oda international medical degree secure panunga. You are with Kirtana on Mercil Morning. Ekne kana 91 pode.
2: Enadhu

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம்.
1: அவருடைய வாழ்க்கையை இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிருச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னும் வெயிட் பண்றீங்க, அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம்.
2: Get your tickets now at theuaelottery.ae. Brought to you by The Game LLC. Licensed by GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
3: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
4: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: 9:42 ஆகுது. நான் கீர்த்தனா பேசிக்கிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor. Verum 9668 monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aunga.
0: டிராஃபிக் அல்ஹில் ரோட்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஜேவிசி சைட்ல ஒரு கப்பல் ஆஃப் கிராஷஸ் வேற இருக்கு, அதனால ரெண்டு டைரக்ஷன்லயுமே நல்ல ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அதை தவிர்த்து 311 அதுக்கப்புறம் 11 611 ரிங் ரோட் அப்படின்னு சொல்லி எல்லா ரோட்ஸுமே வந்து பிஸியா இருக்கு. அண்ட் ஆல்சோ 311லயும் ஒரு கிராஷ் வேற ஒன்று ஆகியிருக்கு, அதனால ஸ்லோ மூவிங் டிராஃபிக். ஓ ஒன்றும் இல்லை, ரெண்டு கிராஷஸ் ஆகியிருக்கு எனக்கு. அல் யாஷ் ஷார்ஜா அப்படின்னு சொல்லி கடந்து, ஓ நோ ரெண்டு இல்லை, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு டுவர்ட்ஸ் துபாய் வழி நெடுக கிராஷஸாக இருக்குது, அதனால பயங்கர கன்ஜெஷனாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் டிரைவ் சேஃப், பொறுமையாக டிரைவ்
1: பண்ணுங்க. brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
0: நம்ம எல்லாரும் ஈதல்லதா ஹாலிடேஸ்க்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆக வெளியாகி இருக்கிறது என்னன்னா, குழந்தைங்களுக்கு அதாவது துபாயில பப்ளிக் ஹாலிடே ஃபார் பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து அறிவிச்சாச்சு. ஃபார் ஈதல்லதா ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் வந்து ஒன் ஹோல் வீக் ஹாலிடேஸ் தர போறாங்க, அதனால பேரண்ட்ஸ் எல்லாம் தயாராகிக்கோங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சர்க்குலரின் படி பார்த்தா, துபாயில Eid al-Adha public holiday for private schools will begin on Monday, May 25th and continue until Friday, May 31st. அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மே 25ஆம் தேதி திங்கக்கிழமை ஆரம்பிச்சு மே 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும், அதாவது அந்த ஹோல் வீக் மண்டே டு ஃப்ரைடே இருக்கு. ஸோ அந்த மண்டேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடேக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோர் தென் வீக் ஹாலிடேஸ் வரப்போகுது. அண்ட் மறுபடியும் மண்டே ஜூன் 1st அன்னைக்கு ஸ்கூலுக்கு ரெசியூம் பண்ண போறாங்க பசங்கள்லாம் ஜாலியா.
1: Chillax song of the hour.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்லை. NMC அல்ஹாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு, 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். NMC அல்ஹாதாவை சந்தியுங்கள், ஹர் ஹெல்த்தின் ஒரு பகுதியாக
8: உணருங்கள். 100-6624. Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
6: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
9: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
9: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
9: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது, மதுவா?
9: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
9: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
1: அடிங்க.
0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

9:50 ஆகுது. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. இன்னைக்கு காலையில ஒரு எத்தனை மணி இருக்கும், ஒரு 8 மணி சுமார் இருக்கும். வண்டிக்குள்ள ஏறி பார்த்தா 37 டிகிரி. எனக்கு ஒரு செகண்ட் புரியல, என்னது 8 மணி தானே ஆச்சு, 37 அப்படின்ட்டு. கண்ணு பழகிக்கணும்னு நினைக்கிறேன் இனிமே இதுக்கெல்லாம் இல்லையா, ஏன்னா ஆச்சு, சம்மர் வந்தாச்சு. அஃபிஷியலி என்னதான் June 21, 2026 அக்கார்டிங் டு ஆஸ்ட்ரோனாமிக்கல் கால்குலேஷன்ஸ் அஃபிஷியலி சம்மர் ஆரம்பிக்குது அப்படின்னாலும் கூட, இன்னைக்கு அதாவது May 12 வானத்துல அல் ஷராட்டைன் அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் வந்து தோன்றி இருக்கும். நேத்துக்கே வந்து சொல்லியிருந்தாங்க, நேத்துக்கே முந்தா நேத்துக்கு எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய நியூஸ் வெப்சைட்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த கோடை வந்தாச்சு அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் வந்து இந்த அல் ஷராட்டைன் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம். இங்க நம்ம அமீரக வானத்துல வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த காலத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இப்போ சன்னோடைய பொசிஷனை வச்சு, சில ஸ்டார்ஸோடைய பொசிஷன்ஸை வச்சு, அது எப்போ வருதுங்கிறத வச்சு, என்னென்ன சீசன்கிறத வந்து முன்னோர்கள்லாம் குறிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி வழி வழியா வரக்கூடிய ஒரு ட்ரெடிஷன் தான் வந்து இந்த ஸ்டார் பார்க்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷனும். இங்கே நம்ம அமீரகத்தில் வந்து கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத வந்து குறிக்கக்கூடிய அந்த அல் ஷராட்டைன்கிற நட்சத்திரம் இன்னைக்கு அதிகாலை தோன்ற இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்திருக்காங்க. தோன்றுச்சா இல்லையா அப்படிங்கிற அப்டேட் இன்னும் நான் பார்க்கல, பட் இவ்வளோ யூனோ கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக தோன்றி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்டேட் நான் பார்க்கலங்கிறத விட அப்டேட் வரல இன்னும். அதனால இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 40 தாண்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 வந்து எப்பயோ தாண்டியாச்சு, இனி இட் குட் கோ லைக் மோர் தென் 45 degrees வரக்கூடிய நாட்களில். அண்ட் இன்னொன்று, ஈதல்லதா ஹாலிடே சமயத்தில் எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதனால தயாராகிப்போம் இதுக்கு, சரியா? அண்ட் இந்த அல் ஷராட்டைன் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டார் டைரெக்டாக வந்து பார்த்தா சன்னுடைய பாத்தில் வருமாமா, சூரியன் தோன்றக்கூடிய அந்த பாதையில் தான் வந்து ரொம்ப பிரகாசமான ஒரு நட்சத்திரமாக இந்த ஒரு நட்சத்திரம் வந்து பார்க்கப்படுது. ஸோ அந்த டைரெக்ஷனில் இந்த ஸ்டார் வந்தாச்சு அப்படின்னாலே அவ்வளோதான், இனி வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் கடும் வெப்பத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து விண்டர் கிட்ட நம்ம நெருங்கிட்டோம், சம்மர் ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்தாச்சுங்கிறது வந்து இந்த சுஹேல் ஸ்டார் அப்படிங்கிற இன்னொரு ஸ்டார் வந்து சொல்லும். ஸோ சுஹேல் தம்பி எப்போ வருவீங்க, உங்களுடைய வருகைக்காக காத்துட்ருக்கோம். அவர் வரத்துக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்குது, பட் எனிவே லெட்ஸ் கெட் ரெடி இல்லையா. இந்த ஒரு சம்மரை கடந்தால் தான் அடுத்த ஒரு நல்ல ஒரு விண்டர் வரும். அதனால் நிறையா தண்ணி குடிங்க, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா வெளியிலே வந்து ஆல்ரெடி சன் வந்து நம்ம மண்டை மேலே அடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க, அவ்வளோதான். இதோ நல்ல ஒரு பாட்டு வருது விசில் படத்துலேருந்து, கேட்கலாமா?

மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் சட்டப்பேரவை செயற்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கும் சமமாக பதிலளிக்கப்படும் என்று முதல்வர் மதிப்பளிக்கப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை நிராகரிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் மூளையாக சட்டப்பேரவை செயற்படும் வகையில் பேரவைத் தலைவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முதல்வரின் அரசியல் நாகரிகம் பேரவையிலும் தொடர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்துள்ளதாக கூறினார். பதவியேற்பு விழாவில் நடந்த தவறு பேரவையில் நடக்க முதல்வர் அனுமதிக்கக் கூடாதென்று தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டதை குறிப்பிட்டு உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அதிகளவு பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
1: இந்திய செய்திகள்.
2: இணைய வழியில் மாணவர்களுக்கான கற்பித்தலை தொடங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக உலகமே அசாதாரண சூழலை எதிர்கொண்டு வருகின்றது. முதலில் கொரோனா பெருந்தொற்று, அதன் பின்னர் சர்வதேச அளவில் ஏற்பட்ட பொருளாதார சவால், இப்போது மேற்காசிய போர் பதற்றத்தால் உலக நாடுகள் சவாலை எதிர்கொண்டுள்ளன. இந்த தசாப்தத்தின் மிகப்பெரிய நெருக்கடியாக மேற்காசிய போர் நிலவி வருகின்றது. நாம் அனைவரும் இணைந்து எப்படி கொரோனா சவாலை கடந்து வருவோம் என்று கடந்து வந்தோமோ அவ்வாறு அனைத்து சவால்களையும் கடந்து வருவோம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: கணினி குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் 198 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. காலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்கொடுவல பகுதியில் நேற்று போலீசார் முன்னெடுத்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் விடுதியொன்றில் தங்கியிருந்த 110 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 19 முதல் 35 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களிடம் இருந்து 58 கணினிகள், 79 கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: தாக்கப்பட்டால் பாடம் புகட்ட ஈரான் தயாராக உள்ளது என்று அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் நூலிழையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்ததை அடுத்து எந்தவொரு ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் பாடம் புகட்ட தனது நாட்டின் ராணுவம் தயாராக இருப்பதாக ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் கூறினார். எந்தவொரு ஆக்கிரமிப்புக்கும் பதிலடி கொடுக்கவும் பாடம் புகட்டவும் எங்கள் ஆயுதப்படைகள் தயாராக உள்ளது என முகமது பாகர் கலீஃபாவ் கூறினார். ஒரு தவறான உத்தியும் தவறான முடிவுகளும் எப்போதும் மோசமான விளைவுகளுக்கே வழிவகுக்கும் என்பதை உலகம் ஏற்கனவே புரிந்து கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5வதும் இறுதியுமான நாளாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு 268 ஓட்டங்களை பங்களாதேஷ் வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. போட்டியில் 2வது இன்னிங்ஸில் இன்று துடுப்பெடுத்து ஆடிய பங்களாதேஷ் 240 ஓட்டங்களுக்குள் 9 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்துவதாக அறிவித்தது. இதற்கமைய பாகிஸ்தானுக்கு 268 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பதிலடித்தாட ஆரம்பித்துள்ள பாகிஸ்தான் அணி சற்று முன்னர் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 6 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் அசான் அவைஸ் மற்றும் அப்துல்லா ஃபசால் ஆகியோர் களத்தில் உள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று உள்ளகம் மற்றும் கரையோர பிராந்தியங்களில் 38 முதல் 42 டிகிரி செல்சியஸுக்கு இடையில் வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 31 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியிலும் 31 டிகிரி செல்சியஸிலும், ஃபுஜைராவில் 32 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ராசல்கீமா மற்றும் உமல் குவைனில் 33 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 34 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

இன்ஸ்டாகிராம்ல இந்த ஸ்டோரி பேனல்ல ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. அது இப்பதான் வந்திருக்கா இல்ல நான் இப்பதான் நோட் பண்றேன்னா என்னன்னு தெரியல. நேற்றுக்கு ஈவினிங்ல இருந்து தான் எனக்கு இந்த சேஞ்ச் வந்து தெரிஞ்சது, ரிஃப்ளெக்ட் ஆச்சு. மேபி அப்டேட் பண்ணதுனாலயா என்ன ஏதுன்னு தெரியல, ஆர் ஐ டோன்ட் நோ. பட் என்னன்னா, பொதுவாக நம்ம ஸ்டோரி ஓப்பன் பண்ணும்பொழுது மேலே ஒரு லைன் மாதிரி இருக்கும் இல்லையா, லைக் அடுத்தடுத்து எத்தனை ஸ்டோரிஸ் இருக்கு அப்படிங்கறத அந்த ஸ்டோரி போகக்கூடியது அந்த ஃபாலோ பண்ற மாதிரியான அந்த ஒரு ஒரு லைன் ஒன்று இருக்குமே, அது வந்து இப்போ கீழே வந்திருக்கு. ஸோ எத்தனை ஸ்டோரிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்கிறத வந்து பார்க்கறதுக்கு நமக்கு முடியும், ஒரு ஸ்டோரி எவ்வளோ முடியும்.

போதுங்கிற மாதிரி அந்த ஒரு டைமர் லைன் மாதிரின்னு சொல்லாமா. அந்த டைமர் லைன் வந்து யூஸ்வலி மேலே இருக்கும், லைக் மல்டிபிள் ஸ்டோரிஸ் இருந்து நான் 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அது பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்திருக்கு, பாட்டம் சைட் ஆஃப் யுவர் ஸ்க்ரீனில் வந்திருக்கு. நோட் பண்ணிங்களா? iOSல மட்டும்தான் வந்திருக்கா இல்லை ஆண்ட்ராய்ட்லேயும் வந்திருக்கா? ரீசெண்டாக வந்து அப்டேட்டாக என்ன எதுன்னு தெரியல, பட் அது மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. இதுதான் வந்து நமக்கு ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஒரு லேஅவுட்டுக்கு வந்து நம்ம பழகி போயிட்டோன்னா அது சடனாக மாறுச்சுன்னா நம்ம கண் வந்து திருப்பியும் அதுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிதான் வந்து எனக்கு இருந்தது. ஏன்னா அந்த ஸ்டோரி உடைய அந்த டைமர் வந்து மேலே இருக்கும்பொழுது டக்குன்னு நம்ம கண் வந்து அட்டென்ஷன் பண்ணக்கூடிய அட்டென்ஷன் செலுத்தக்கூடிய ஒரு இடம் அது இல்லையா? அடுத்து இன்னும் எத்தனை ஸ்டோரிஸ் போட்டிருக்காங்க, அவங்களுடைய ஸ்டோரியை வந்து ஸ்கிப் பண்ணலாமா வேண்டாமா? சில பேர் வந்து வரிசையாக போட்டிருப்பாங்க, மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டி குட்டி குட்டி டேஷ் டேஷ் டேஷ் டேஷாக தெரியும், அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு டக்குன்னு வந்து நம்ம தள்ளி விட்டு போயிடுவோம். ஆனால் இப்போ அது கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படி வந்து நம்ம படத்தை பார்த்துக்கிட்டே சப்டைட்டில்ஸ்க்கு கண்டு வந்து கீழே கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் சிமிலர் ஃபீல் தான் வந்து எனக்கு கொடுத்தது. உங்களுக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆச்சா இல்லை நீங்கள் நோட்டீஸே பண்ணலையா? டக்குன்னு ஓப்பன் பண்ணி போய் பாருங்கள் இன்ஸ்டாகிராம். ஓகே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்கில் நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆல் ரைட், இந்த வாரம் ஒரு மிக பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் கருப்பு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? ஃபுரீன் தனிக்கு ரிலீஸ் ஆகுது. ஃபாஸ்ட் ஃபில்ம் அவங்க தான் வந்து இந்த படத்தை இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆர்ஜே பாலாஜி அவருடைய இயக்கத்தில் ஆக்டர் சூர்யா நடிக்கக்கூடிய ஒரு படம். ஆல்ரெடி வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. இந்தியாவில் பல இடங்களுக்கு அவர் விசிட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி காலையில் கூட வந்து ஒரு பர்டிகுலர் வீடியோ வைரல் ஆச்சு, நம்ம கூட அதை பற்றி பேசணுமே. ஆக்டர் சூர்யாவும் அவருடைய பிரதர் கார்த்தியும் வந்து ஸ்டேஜ் நடிக்கும்போது சடனாக எங்கேருந்தோ ஒரு ஃபேன் ஹைதராபாத்தில் ஓடி வந்து சூர்யா காலை வந்து பிடிச்சோன்னே அவரே வந்து பயந்துட்டார். நினச்சி பாருங்களேன், அவரால் வந்து அந்த நேரத்தில் கோவப்பட முடியாது, அவர் பயந்துக்க முடியாது, எங்கேயாவது தப்பி தவறி அவர் மேலே விழுந்திருந்தா என்னத்துக்கு ஆகிறது? பப்ளிக் ஃபிகராக இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் இல்லையா? அதை வந்து மதித்து பீப்புள் கொஞ்சம் சிவிக் சென்ஸோட நடந்துகிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் என்ன பண்றது, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. காலில் விழுந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஓடி வந்திருக்காரு. ஒரு பக்கம் வந்து அவருக்கு இவ்வளோ பாசமா அப்படின்ட்டு தன் மேலே இவ்வளோ பாசமான சூர்யா வந்து நெகிழ்ந்து போவாரா இல்லை வந்து பயந்து போவாரா இரிட்டேட் ஆவாரா என்னன்னு தெரியல. பட் இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் டு பி தட் வே. இல்லை ஒரு பப்ளிக் பர்சனாக ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எனவே அதை விடுங்க. ஸோ கருப்பு படம் பார்க்கறதுக்கான கப்பல் இன்வைட்ஸ் எங்கிட்ட மூணு இருக்கு, சரியா? ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான் வந்து நான் கேட்க போறேன். கருப்பு படத்தோடைய இசையமைப்பாளர் எஸ் சாய் அபியங்கர், லைக் வி ஆல் நோ. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் இசையமைச்ச சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ சாய் அபியங்கரோட நான் ஃபில்மி சாங்ஸ் ஏதாவது ஒரு ரெண்டு பாட்டு எனக்கு வந்து டைப் பண்ணி அனுப்புங்க. அவருடைய பாட்டை சும்மா அனுப்பி விடுங்க. அதுலேருந்து நம்ம கம்யூனிட்டி செலக்ட் பண்ணி ஒரு மூணு பேரை எனக்கு கொடுப்பாரு. அவங்களுக்கு நான் வந்து கப்பல் இன்வைட்ஸ் தரப்போகிறேன் கருப்பு படம் பார்க்கறதுக்கு, சரியா? ஸோ டக்குன்னு அனுப்பி விடுங்க. நம்ம சாய் அபியங்கரோட நான் ஃபில்மி சாங்ஸ் மூணு ஏதாவது அனுப்பும்பொழுது மறக்காமல் உங்கள் பேர் எமிரட் டைப் பண்ணிட்டு இப்போ நான் கேட்ட கேள்விக்கான பதிலையும் டைப் பண்ணி 0502528940 நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைப்பீங்களா, சரியா? பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் சாமி காதலில் விழுந்தேன் படங்கள் அந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு குயிக் அப்டேட். அறிமுகப்படுத்துறோம் 7-6-8 AM to 10 PM மண்டே டு சாட்டர்டே இருக்க போது. அண்ட் அகேன் டேரிஃப் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, 1/2 hour 2 dirhams, 1 hour 4, 2 hours 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போறீங்க இந்த மேக் ஹில்ஸ்க்கு அப்படின்னா கவனத்தில் வச்சுக்கோங்க, பெய்ட் பார்க்கிங் கொண்டு வந்திருக்காங்க. UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.

0: 99.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: Mercel Morning brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 10:35 ஆகுது. நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. இதெல்லாம் ஹாலிடே ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் அஃபீஷியலி அறிவிச்சாச்சு. ஃபுல் வீக் 5 days பிளஸ் இந்த பக்கம் ஒரு 2 days 7 பிளஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள். ஸோ மொத்தமா வந்து 9 நாட்கள் பசங்களுக்கெல்லாம் ஹாலிடேஸாக இருக்க போகுது. அண்ட் இதையொட்டி நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஹாலிடேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போகிறது அந்த மாதிரிலாம் பொதுவாக பிளான் பண்ணுறது உண்டு. ஆனால் என்ன, சாதாரண நேரங்கள்லேயே நம்ம இந்த பப்ளிக் ஹாலிடேஸ் டைமில் பார்த்தோம்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் இப்போ வந்து எப்படிப்பட்ட ஒரு நிலைங்கிறது நமக்கு தெரியும். இன்னும் நிறையா ஏர்லைன்ஸ் எல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். லைக் இப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ் எல்லாம் கூட, அதாவது இந்தியன்னா இந்தியா பேஸ்டாக இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் எல்லாம் கூட அவங்களுடைய ஸ்கெடியூல்ஸை வந்து மாற்றிட்டு இருக்காங்க. டோ கன்ஃபர்ம்டாக இருக்குங்கிற மாதிரி டிக்கெட்ஸ் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்துட்டு ஃப்ளைட்ஸ் எல்லாம் போகிறது கிடையாது. ரீசெண்டாக கூட வந்து இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் ஷேர் பண்ணி நான் பார்த்தேன், இண்டிகோ ஃப்ளைட்ஸ் வந்து ஃப்ரம் இந்தியா டு துபாய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் எல்லாம் கரெக்டாக காட்டுது, உங்களால் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ண முடியுது. ஆனால் உங்களுக்கு வந்து ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சுங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் கூட வரல. ஏர்போர்ட்டுக்கு போய் பார்க்கும்பொழுது ஃப்ளைட் கேன்சல்னு சொல்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் வாட், கன்ஃபர்ம்டான டிக்கெட் இருந்தாலும் உங்களோட ஃப்ளைட் பறக்கும் வரும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் போயிட்டுருக்கு. அண்ட் பேக் இன் இந்தியாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சில விஷயங்கள் சில அறிவுரைகள்லாம் கொடுத்துருக்காரு. தேவையில்லாமல் ட்ராவல் பண்ணாதீங்க, கோல்டு வாங்காதீங்க தேவையில்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவுரைகள்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ இப்படி வந்து சூழ்நிலை நிலவும் பொழுது எல்லா பக்கமுமே எல்லாமே விலை ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து அடுத்து 60 நாட்களுக்கு ஃபியூலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு 45 நாட்களுக்கு எல்பிஜிக்கு எந்த தடையும் கிடையாது, இருப்பு இருக்குங்கிற மாதிரி நம்ம இந்தியாவிலலாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதுக்கப்புறமா என்ன ஆக போகுது, விலைவாசி என்ன ஆக போகுது, ஒரு மாதமுங்கிற அந்த ஒரு பயம் இருக்கக்கூடிய நேரத்தில் ட்ராவல் பண்ணுறது எசென்ஷியலான ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அதையும் மீறி ட்ராவல் பண்ணால் தான் என்ன, யோ லோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று சில பேர் இருக்காங்க. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரையாரிட்டிஸ் இல்லையா, நம்ம எதுக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் லைஃப்பில் அப்படிங்கிறத பொறுத்தும், நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த பணம் இருப்பை பொறுத்தும் தான் வந்து நம்மளுடைய டிசிஷன்ஸ் எல்லாம் மாறுது. எனிவே, நீங்க வந்து ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டரா இருந்து டிராவல்லாம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் வந்து பொதுவா ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்போர்ட்னு சொல்ல முடியாது. பட் நிறையா நாடுகளை காட்டிலும் நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் வந்து இட் இஸ் ஸ்டில் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட்டுடைய அந்த நம்பர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ரேங்கிங் வைஸ் வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் 78வது இடத்திற்கு பின்தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. முன்னாடி போன வருஷம் வந்து பார்த்தோன்னா 75வது இடத்துல இருந்தது நம்ம இந்தியன் பாஸ்போர்ட். அண்ட் இந்தியன் டிராவலர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய இடங்களுக்கு வீசா ஃப்ரீ ஆர் வீசா ஆன் அரைவல், எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன் முறைப்படி பல கண்ட்ரீஸ்க்கு வந்து போகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த வருஷமும் வந்து என்னன்னா, தோ இந்தியன் பாஸ்போர்ட்டுடைய அந்த ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாகி ரேங்கிங் வைஸ் கீழே இருந்தாலும் இன்னும் நிறைய இடங்களுக்கு போகத்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எந்தெந்த இடங்களுக்கு போகலாம், இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் வந்து எந்தெந்த இடங்களுக்கு போகலாம், அதாவது வீசா ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கக்கூடிய நாடுகள்னு பார்த்தோன்னா ஒரு 30 நாடுகள் இருக்குது. அண்ட் விசா ஆன் அரைவல் வழங்கக்கூடிய நாடுகள்னு பார்த்தா ஒரு 23 நாடுகள் இருக்குது. இந்த ETA எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன் மூலமாக நம்ம போகக்கூடிய நாடுகள்னா ஒரு 3 நாடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ விசா ஃப்ரீன்னு பார்க்கும்பொழுது லைக் நிறைய பாப்புலரான இடங்கள் லைக் மலேசியா, அப்புறம் பூட்டான், அங்கோலா, ஃபிஜி, ஜமேகா, கஜாக்ஸ்தான், அப்புறம் ஃபிலிப்பீன்ஸ், ருவாண்டா, தாய்லாந்து, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மலேசியா சொன்னேன்னா மொரீஷியஸ், இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. விசா ஆன் அரைவல் அப்படின்னு பார்க்கும்பொழுது புருண்டி, அதுக்கப்புறம் ஜார்டன், இந்தோனேஷியா, எத்தியோப்பியா, மால்தீவ்ஸ், மியான்மார், கத்தார், அப்புறம் மங்கோலியா, ஸ்ரீலங்கா, டான்சேனியா, ஜிம்பாப்வேன்னு சொல்லிட்டு இந்த இடங்களுக்கெல்லாம் போகலாம். இதே வந்து எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷனோட போகிறதுனா இது எப்படின்னா இது ஒரு வீசா மாதிரி, ஆனால் வீசா கிடையாது சரியா. இது வந்து என்னென்ன நாடுகள்லனா கென்யா, செஷல்ஸ், செயின்ட் கிட்டிஸ் அண்ட் நெவிஸ், இங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷனோட போகலாம். நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் கென்யா போனேன், இதில் தான் ஹாலிடேஸ்க்கு தான் போனேன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், ஸோ போனப்போ இந்த எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன் எடுத்துகிட்டு தான் நான் போனேன். ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ குட் டைம் டு விசிட் கென்யா. அண்ட் இந்த எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷனுங்கும்போது அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ரொம்ப கம்மியாக தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணோம்னா அது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி நமக்கு வரும், விச் இஸ் லைக் ஆர் என்ட்ரி பாஸ் இன் டு தட் கண்ட்ரி. அந்த எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷனை வச்சுக்கிட்டு இந்த நாடுகளுக்கெல்லாம் போகலாம் சரியா. ஸோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கீங்க, வீசா பற்றி நீங்கள் வந்து டென்ஷன் படாமல் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா தீஸ் ஆர் யுவர் ஆப்ஷன்ஸ். அதனால் பிளான் பண்ணுங்கள், போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். எங்கேயும் போகிறதில்ல அப்படின்னா வாங்க எல்லாருமா சேர்ந்து கருப்பு படம் பார்ப்போம். இந்த வாரம் கருப்பு படம் பார்க்குறோம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரங்களில் ஏதாவது படம் பார்க்கறது, சீரீஸ் பார்க்கறது, இல்லை உள்ளூர்குள்ளே சுற்றுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். பட் இந்த வாரம் வந்து கருப்பு திரைப்படம் 14th ரிலீஸ் ஆகுது, 15th நம்ம எல்லாரும் இந்த படத்தை போய் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தோட கப்பல் இன்வைட்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா, ஒன்ஸ் அகேன் உங்களுக்காக நான் அந்த கேள்வியை ரிப்பீட் பண்ணுறேன். என்ன கேள்வினா, இந்த படத்தோடைய இசையமைப்பாளர் சாய் அபியங்கரோட ஏதாவது ஒரு ரெண்டு நான் ஃபிலிமி சாங்ஸ், திரைப்பட பாடல்கள் அல்லாத வேற இரண்டு பாடல்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் சொல்லுங்கள். அதோடைய டைட்டில் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட போதும். பட் மறக்காமல் உங்கள் நேம் அண்ட் நம்பரை டைப் பண்ணி, இப்போ நான் கேட்ட கேள்விக்கான பதிலையும் டைப் பண்ணி 0502528940 அனுப்புங்க.
1: ஜபல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லண்ட்ஸ்.

0: brought to you by Jetor. Verum 9668 monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
1: 311 ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. ஷார்ஜா இண்டஸ்ட்ரியலியில் 11 எனக்கு காட்டுது. அண்ட் 611 வந்து 311 ஈக்குவலாக பயங்கர கன்ஜஸ்டடாக இருக்குது. அதனால் 611 வரீங்கனாலும் நல்ல டிலேஸ் எதிர்பார்க்கலாம். அன்யூஷுவலாக எதுவும் கிடையாது, கிராஷெல்லாம் எதுவும் இல்லை, பட் நல்ல கன்ஜஷன் இருக்குது. ஸோ டிரைவ் சேஃப்.
2: Traffic update brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holdings.
3: 89.4 Tamil FM. 89.4 பெரிய பெரிய சீக்கோலில flat 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சைக்கோலி மீது flat 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: Joya Lucas, world's favorite jeweler. You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
0: Brought to you by Joya Lucas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அடிக்கிறாலாம ஸ்னூஸ் பண்ணாம அணைச்சு அவசரமா குளிச்சு ஓடோடி போய் லிப்ட புடிச்சு இன்னைக்காவது டிராபிக்ல சிக்காம டைமுக்கு ஆபீஸ் போகணும் அப்படின்னு பேராசப்பட்டு இப்ப டிராபிக்ல மாட்டிட்டு முழிக்கிறீங்க தானே?
2: சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா இல்லையா?
1: அப்ப நேரா வண்டிய வெஜ்பி ரெஸ்டாரண்ட்க்கு திருப்ப வேண்டியதானே?
2: இப்ப போனீங்கன்னா சுட சுட இட்லி, முறுமுறு தோசை, பொங்கல், வடை, பூரின்னு டேஸ்டி அண்ட் ஹைஜீனிக் சவுத் இந்தியன் வெஜிடேரியன் டிஷஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பிரைசஸ்ல சாப்பிடலாம்.
3: வெஜ்மி ரெஸ்டாரன்ட்ஸ் UAE, தி பீப்பிள்ஸ் சாய்ஸ்.
4: செழித்தையும் தமிழை ஒளி

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: மெர்சல் மார்னிங்ல இருந்து நானும் அப்படி பய சொல்லிட்டு கிளம்ப போறேன். பட் கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம். ஒன்னு, கருப்பு படத்தோட கப்பல் பாசஸ் தரப்போறேன், வின்னர்ஸ் யாருங்கிறத சொல்ல போறேன். இன்னொன்னு, மனசு ஆட்டோமேட்டிக்கு நீங்க சைட் பை சைட் கால் பண்ணுங்க, 800-8940 நீங்க கால் பண்ணிட்டே இருங்க. அதோ இப்போ வின்னர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாட்டு நான் தருவேனா. என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, கருப்பு படத்தோட இசையமைப்பாளர் சாய் அபியங்கர் அவரோட நான் ஃபில்மி சாங்ஸ் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இன்ஃபேக்ட் அவர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதே அவரோட இண்டிபெண்டன்ஸ் சாங் ஆன கட்சி சேரல இருந்து தான். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ரைட்டான ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க, கட்சி சேர ஆசை கூட, அப்புறம் வந்து நிறைய அனுப்பியிருக்கீங்க கரெக்டான ஆன்சர்ஸ் எல்லாம். அதனால குட், எல்லாரும் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. பட் எல்லாருக்கும் கபல் பாஸ் கொடுக்க முடியாது. நம்ம கம்ப்யூட்டர் ஜி வந்து செலக்ட் பண்ணியிருக்கிற ஒரு மூணு பேர் பார்த்தா, முரளிகிருஷ்ணன், மணிகண்டன் தமிழ் செல்வம் அண்ட் ரம்யா மோகன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு ஆளுக்கு ஒரு கப்பல் இன்வைட் வர 15th அன்னைக்கு கருப்பு படம் பார்க்கறதுக்காக நாங்கள் தரப்போகிறோம். அண்ட் ஃபார்ஸ் ஃபிலிம் தான் அந்த படத்தை இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் கப்பல் பாசஸ் வின் பண்ணாதவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் பாசஸ் இருக்குது. ஸோ வாட்ச் அவுட் ஃபார் தட். பாசஸ் வின் பண்ணலாம், ஷோஸ் எல்லாம் கேட்டு கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டீங்கன்னா. இல்லைனா இருக்கவே இருக்குது, நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கி போய் படம் பாருங்க. ஏன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆர்ஜி பாலாஜி அவருடைய டைரக்ஷன்ல. சரியா, சோ மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க மூணு பேருக்கும். ஓகே, இப்ப யாருக்கு மனசு தட்டமிட்டு கேட்டிடலாமா? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் சந்திரு, சந்திரு பேசுறேன். நல்லா இருக்கேன்.
0: சந்திரு, எங்க இருந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோமா?
1: உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். நிறைய அரியசிட்ட பேசிருக்கேன்.
0: அப்படியா, எந்த ஊர் உங்களுக்கு?
1: நான் ராமநாதபுரம்.
0: என்ன பண்றீங்க சந்திரு?
1: இங்க நான் லாஜிஸ்டிக்ல இருக்கேன், டிஸ்பேச்சிங்.
0: எப்படி போயிட்டு இருக்கு வர்க் எல்லாம்? பேக் டு நார்மலா?
1: வர்க் எல்லாம் இருக்கு மேம், ஆனா வந்து நமக்கு ஸ்டாக் தான் கொஞ்சம் கம்மி. வந்துரும், நார்மல் ஆகணும்னு வேண்டிக்கிறோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. சோ நைஸ். என்ன பாட்டு வேணும் சந்திரு?
1: எனக்கு படையப்பால இருந்து சுத்தி சுத்தி வந்தீங்க,
0: நைஸ் சாங் ப்ளே பண்றேன் நான். சரியா, டேக் கேர், பை சந்திரு.
1: ஓகே மேம், பை.
0: நல்ல ஒரு பாட்டு கேட்டிருக்காரு, சுத்தி சுத்தி வந்தியா. அப்படி இந்த பாட்டுக்கு வைப் பண்ணிட்டே ஜாலியாக டிரைவ் பண்ணுங்க, பார்ப்போம். நாளை காலையில் 7 மணிக்கு திருப்பியும் மெர்சல் மார்னிங்கில் உங்ககிட்ட வந்து நான் பேசுவேன். அடுத்ததான் மது தயாராக இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட சோஷியல் மீடியா பேஜஸில் எங்களோட கனெக்டடாக இருங்க. லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப், என்ன பண்ணுவோ பண்ணிடுங்க. அண்ட் எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு வச்சிங்கன்னா, ஆர்ஜி கீர்த்தனா, KIRTHANA தான் ஸ்பெல்லிங். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு இன்பாக்ஸும் பண்ணுவீங்களாம். அண்ட் மறக்காமல் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆப்பை டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ தட் டிரைவ் பண்ணக்கூடிய நேரத்தையும் தவிர்த்து நீங்கள் வெக்கேஷனுக்கு போகும்போது எங்கே போகிறீங்கன்னா ஆப் வழியாக நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோடு கனெக்டடாக இருப்பீங்களாம். சரியா, நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க, சேஃபா வண்டி ஓட்டுங்க. டாடா பாய்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று சி வி சண்முகம் அறிவித்ததை தொடர்ந்து கட்சி தலைமை பதிலளித்துள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணிக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது. எடப்பாடி போட்ட பிச்சையில் வெற்றி பெற்றுவிட்டு உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்வதா என அதிமுக வினவியுள்ளது. உங்களின் அதிகாரத்தினர் பண்ணையார்த்தனத்தை இன்னும் எத்தனை ஆண்டுகள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக தலைமை கேள்வி எழுப்பியுள்ளது. கட்சி தொண்டர்கள் கூட்டணி கட்சிகளை கை கழுவிவிட்டு அதிகாரத்தோடு வாழ நினைப்பது தவறில்லையா என்று அதிமுக வினவியுள்ளது. மேலும் சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற திராணியற்றவர்களின் சங்கமம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுகவின் 47 எம்எல்ஏக்களில் எடப்பாடிக்கு 23 பேரும், எஸ் பி வேலுமணிக்கு 24 பேரும் ஆதரவு அளித்துள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
2: கடந்த மே 3 தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் பல பகுதிகளில் கசிந்ததாக தகவல் வெளியாகிய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனால் நீட் தேர்வு எழுதிய 23 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நீட் நுழைவு தேர்வு என்பது தற்போது தேர்வாக இல்லாமல் ஏலமாக மாறி வருவதாக மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நேர்மையாக நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் பெற்றோர் மீண்டும் ஏமாற்றப்படுவதாக அவர் கூறியுள்ளார். 2024 நீட் தேர்வு மோசடிக்கு பிறகு தேசிய தேர்வு முகமை தலைமை தொடர்ந்தும் மாற்றப்படாமல் நீடிப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நீட் மோசடிக்கு இதுவரை யாரும் பொறுப்பேற்கவில்லை, நம்பகத்தன்மை சிதைந்து விட்டதாக அவர் கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறினார். வாக்குமூலம் அளிப்பதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு வருகை தந்த இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று முற்பகல் 11:50 அளவில் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். 2013 ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு விமானங்களை கொள்வனவு செய்தபோது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்த அறிவித்தலுக்கு அமைவாக அவர் இன்று காலை 9:30 அளவில் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி இருந்தார். துபாயில் உள்ள தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு ஈதல் அதா விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் உள்ள தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு ஒருங்கிணைந்த கல்வி நாட்காட்டியின்படி மே 25 திங்கட்கிழமை முதல் மே 29 வெள்ளிக்கிழமை வரை ஈதல் அதா விடுமுறையை கடைபிடிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. வகுப்புகள் 6 தேதி திங்கட்கிழமை மீண்டும் தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய நாட்காட்டியில் மிக முக்கியமான மத கொண்டாட்டங்களில் ஒன்றான ஈதல் அதா பண்டிகைக்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நாளை பீஜிங் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அங்கு சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங்குடன் விவாதிக்கப்படும் தலைப்புகளில் ஈரானும் ஒன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வாஷிங்டனுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு தெஹ்ரானை உந்துவதற்கு சீனா தனது செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என டிரம்ப் வலியுறுத்தி வருகின்றார். மாறாக அமெரிக்காவின் நோக்கங்களை எதிர்ப்பதற்கு சீனா இந்த பயணத்தை பயன்படுத்தக்கூடும் என ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பக்காயி குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பில் அமெரிக்காவின் சட்டவிரோத மற்றும் அச்சுறுத்தும் நடவடிக்கைகளின் விளைவுகள் குறித்து எச்சரிப்பதற்கு இதுபோன்ற வாய்ப்புகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை எங்கள் சீன நண்பர்கள் நன்கு அறிவார்கள் என்று அவர் கூறியுள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update.
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. சில சந்தர்ப்பங்களில் புழுதி படர்ந்த வானிலை நிலவலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று 38 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 31 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி ஃபுஜைராவில் 33 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல்கைமா மற்றும் உமல் குவைனில் 34 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 35 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: இதெல்லாம் பப்ளிக் ஹாலிடேவை பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்காக கேஎச்டி எவ்வளோ நாள் அறிவிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஃபைவ் டேஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் பேரண்ட்ஸ் கேன் பிளான் அக்கார்டிங்லி. மே 25th மண்டேல இருந்து மே 29th ஃப்ரைடே வரைக்கும் ஸ்கூல் லீவ். அப்போது ஜூன் 1st மண்டே தான் ஸ்கூல் தொடங்கும் என்பது கிளியராக தெரிய வந்துள்ளது. ஸோ இந்த இதில் அதாவது பிரேக்கை வந்து நீங்கள் மொத்தமாக 9 days சேர்த்து என்ஜாய் பண்ணலாம். ப்ரொவைடட் உங்கள் அப்பாவுக்கு வந்து லீவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜூன் 1 நீங்கள் வந்து 3rd semester ரெசியூம் பண்ணி மாக் எக்ஸாம்ஸ் 15 மற்றும் 16 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. June 17th வந்து அஃபிஷியல் ஹாலிடே இஸ்லாமிக் நியூ இயர். அதனால் எண்ட் ஆஃப் டேர்ம் எக்ஸாம்ஸ் அப்படியே June 17th ஆரம்பித்து 23 வரைக்கும் லீவுங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ July 3rd அஸ் த லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலாக மினிஸ்ட்ரியை வந்து செட் பண்ணியிருக்கிறதால இந்த அகாடமிக் இயர் வந்து நல்ல ஒரு நோட்டோட குழந்தைகளுக்கு எண்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு.
2: அப்புறம் என்ன ஜாலி தான்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: சரி, இதில் என்னன்னா டீச்சர்ஸ்க்கு ஃபுல்லாக லீவ் இருக்குமா இல்லை நம்ம ஸ்கூல்கள்லாம் இருக்கிற மாதிரி பேப்பர் கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வர சொல்லிடுவாங்களா என்னன்னு கொஞ்சம் எனக்கு என்லைட்டன் பண்ணுங்கள். இந்த ஊர் ஸ்கூல்ஸ் பற்றி எனக்கு பெருசாக பரிச்சயம் கிடையாது. ஏன்னா டீச்சர்ஸ்க்கு எப்படி லீவ் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. யாராவது டீச்சர்ஸ் இருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ இன்ஸ்டாகிராம் பண்ணியோ சொல்லுங்கள். சரியா, என்ன நடக்கும்? தம்பி எனக்கெல்லாம் லீவு கிடையாது அப்படிதான் சொல்லுங்கள். தம்பி எனக்கும் லீவு தான்ப்பா அப்படின்னாலும் என்னை வெறுப்பேற்றுங்க. த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நேற்று நடந்த மேட்ச் ரொம்ப சிறப்பாக நடந்தது. இதுக்கப்புறம் சென்னை மேட்ச் வெள்ளிக்கிழமை தான் உள்ளது. அது நம்ம ஏக்னா ஸ்டேடியம் லக்னோவில். அதே லக்னோ கூட ஏற்கனவே ஆடின லக்னோ கூட திரும்பி ஆட போகிறோம். இந்த வீக்கெண்டை வந்து வெற்றியுடனோ தோல்வியுடனோ நம்ம வந்து தொடங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 பாட்டு வருது. வெல்கம் டு த ஷோ. இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நான் ஆர்ஜே மது வந்திருக்கேன் உங்களோட பேச. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசே.
1: Back to back. அடுத்தது ரெண்டு பாட்டு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: டேய் அண்ணே, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்டேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: Busy city with fussy citizens.
4: Back-to-back meetings, deadlines, client calls, தீராத traffic, lunch time, ஆனது கூட தெரியாம tension எங்க ஓடிட்டு இருக்கீங்க?
5: முதல்ல உங்க மேப் ஓபன் பண்ணி வெஜ் மீ ரெஸ்டாரன்ட் நியர் மீனு தேடுங்க. அங்க போய் சுட சுட சாதம், சாம்பார் பொரியல், கூட்டு ரசத்தோட full meals, இல்ல பிரியாணி ஆர் வெரைட்டி ரைஸ் னு நல்லா தெம்பா சாப்பிட்டு வேலைய பாருங்க.
4: அப்புறம் ஈவினிங்கா உங்க பேட்டரி டவுன் ஆகுற நேரத்துல மசால் வடை, பஜ்ஜி, பழம்பூரி, பக்கோடா, டீ, ஃபில்டர் காபி கூட அங்க செம்மயா இருக்கும்.
5: வெஜ் மீ ரெஸ்டாரன்ட் UAE, the people's choice. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
6: வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
7: கராமா

0: இன்ஸ்டாகிராம்ல மக்கள் கேட்ட பாட்டை நான் வந்து கொடுக்க வசதியா இருக்கும். அதனால 800-8940 கிட்ட கால் பண்ணுங்க. 800-8940. அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துறேன். ஜெட்டோர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப என்ன ஆஃபர் கரண்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா, பை நவ் பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ வாங்கிட்டு 6 மாசம் கழிச்சு பொறுமையாக கொடுத்துக்கலாம். 0 VAT. அதுக்கப்புறம் 1,000,000 km வாரண்டி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள் பிராண்ட் நியூ ஜெட்டோரை பர்ச்சேஸ் பண்ணும்போது இது ஒரு மிகப்பெரிய அப்கிரேடாக இருக்கும். ஃப்ரீ இன்சூரன்ஸ் உண்டு. 0% இன்ட்ரெஸ்ட் ஆன் செலக்ட் மாடல்ஸ். அதை தாண்டி இஎம்ஐஸ் வெறும் 966 dirhams பர் மந்த்தில் ஸ்டார்ட் ஆகுது. யுவர் ட்ரீம் எஸ்யூவி இஸ் க்ளோசர் தேன் யூ திங்க். ஏன் சொல்கிறேன்னா, ஜெட்டோர் ஷோரூம்ஸ் வந்து அபுதாபி, துபாய், அஜ்மான், அல்ல இன்னும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இருக்காங்க. அதனால் இப்போவே ஜெட்டோர் ஷோரூமை விசிட் பண்ணுங்கள். புது புது பிராண்ட்ஸ் மாடல்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஜெட்டோர் யூஏஇ இஸ் அ பார்ட் ஆஃப் எலிட் குரூப் ஹோல்டிங். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. வணக்கம், யாரங்க பேசுகிறீங்க?
1: ஹலோ மதுர், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: உங்கள் பேர்?
1: நான் தான் பேசுகிறேன்.
0: நான் தானா அப்பா? எத்தனை ஜென்மம் ஆச்சு உங்ககிட்ட பேசி? டிஃபன்லாம் சாப்பிட்டாச்சா?
1: எல்லாம் சாப்பிட்டாச்சு.
0: ஊருக்குலாம் போயிட்டு வந்தாச்சா? ஊருக்குலாம் போயிட்டு வந்தாச்சா?
1: ஊருக்கு போல, அதான் ஃபேமிலிங்க கொண்டு வந்தாச்சு.
0: ஓ, கொண்டு வந்துட்டீங்க, பரவாயில்ல.
1: கம்பெனி விசா அடிச்சு கொடுத்துருச்சு.
0: வெரி குட், வெரி குட், குட் குட் பாய். என்ன பாட்டு வேணும்? நான் தான்
1: எனக்கு நீலோத்தி பாட்டு போடுங்களேன்.
0: நீலோத்தி பாட்டு போடுவா? சரி, ஓகே, நான் போடுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ மிஸ்டர் நான் தான். ஸோ அவர் வந்து இன்னைக்கு பேர் சொல்ல மாட்டார். பை தி வே, யாராவது புதுசாக ரேடியோ கேட்குறீங்க அப்படின்னா, அவர் ஆதில். அவர் இன்னைக்குமே வந்து நான் தான் பேசுகிறேன் அப்படி மாதிரி. முன்னாடியெலாம் ரெகுலராக கால் பண்ணுவார், நடுவில் அப்படியே காணாம போயிட்டார். நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ நீலோத்தி பாட்டு போட்டு அப்படியே ஒரு பிரேக் போயிட்டு வரேன். 89.4 தமிழ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்டே ட்யூன்ட்.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
2: நைன்டி ஒன்னு போடு.

FTR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இன்னோகரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st May.
4: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
1: Anna, Dubai la business aarambichiruken, indanga sweet.
4: Hey, super ra thambi, vaalthugal.
5: A few days later.
1: Anna, business, summer success, indanga sweet.
4: Anna de, kalakupa, kalakke.
5: A few days later.
1: Hey, business pichikittu, inda pakkam oru branch aarambichirukken, indha sweet box, eduthuka.
4: Amana, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
6: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்லை. NMC அல்ஹாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு, 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். NMC அல்ஹாதாவை சந்தியுங்கள், ஹர் ஹெல்த்தின் ஒரு பகுதியாக
6: உணருங்கள். 100-6624.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: இன்னமும் நீங்கள் தமிழ் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லாஸ் உங்களுக்கு தான். எதுக்காடா இப்படி சொல்கிறேன், ஏன்னா தமிழ் எஃப்எம் ஆப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து எப்போ எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்டர்நெட் இருந்தாலே போதும், 89.4 தமிழ் எஃப்எம்ஐ வந்து நீங்கள் கேட்டு ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதில் வந்து இன் ஆப் ஆட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ பிளேலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூ நோ வெரி வெல், நாங்கள் பேசுகிறது ஒரு பிளேலிஸ்ட்டு வரும், எல்லாமே சேர்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சரியா? ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ மெடிக்கோ ஆகணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசையாகவும் சின்ன வயசில் இருந்திருக்கும். லைஃப்பில் ஒரு தடவையாவது அந்த ஒரு ட்ரீமை நம்ம கடந்து வந்திருப்போம். நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணுமா, இல்லை உங்கள் குழந்தைங்க ஒரு டாக்டர் ஆகணுமா, அதுவும் ஃபாரின் எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கணுமா, டூ நாட் வரி. கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி உங்களுக்காகவே ஒரு மெடிசன் ப்ரோக்ராம் வழங்குறாங்க, தும்பே இன்டர்நேஷ்னல் பாத்வே. ஸோ GMUEA-ல ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் நீங்கள் வந்து படிப்பீங்க. அதுக்கப்புறமா அடுத்த 3 வருஷம் நீங்கள் வந்து வெளிநாடுகளில் படிப்பீங்க. அந்த வெளிநாடுகள் என்னென்ன? போலாண்ட், ரொமேனியா, UK, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான், கானா மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குது. எது உங்களுக்கு சூட் ஆகுதோ நீங்கள் பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அஃபோர்டபுள் ஃபீஸில் உங்கள் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் டிகிரியை நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு இதான் பெஸ்ட் சாய்ஸ். இருமலா வந்துகிட்டு இருக்கு. வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்காகவே இப்படி ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அட்மிஷன்ஸ் ஓப்பனில் இருக்கும், டக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. GMU.AC.AE விசிட் பண்ணுங்கள், இல்லைனா 0565495755 கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா pathway@GMU.AC.AE இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வேர் த வேர்ல்ட் கம்ஸ் டு லேர்ன். ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன், இது மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். அகமது வந்து ரொம்ப நாள் ஆச்சு சித்தாலேருந்து பாட்டு கேட்டு எனக்கு அதை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்ஸ்டாவில். நான் அதை வந்து கண்டிப்பாக போட்டு விடுறேன். சரியா? இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Request a song. Call or WhatsApp 0502528940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: திமுக அதிமுக கூட்டணி என்பது வதந்தி என திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பை நடத்திய அவர், திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என தேர்தல் முடிவின் போதே ஸ்டாலின் தெரிவித்து விட்டார் என்று கூறினார். 77 ஆண்டு கால வரலாற்றில் திமுக பல வெற்றிகள் தோல்விகளை பார்த்துள்ளது என்று தெரிவித்தார். வெற்றியை கண்டு வெறி கொண்டு ஆடவும் இல்லை, தோல்வியை கண்டு துவண்டு விடவும் இல்லை என்று ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார். வெளியே போக முடிவெடுத்துவிட்டு தாவைக்காவை ஆதரிக்க சி வி சண்முகம் காரணங்களை தேடுகின்றார் என்று ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார். சி வி சண்முகத்துக்கு பதவி ஆசை, அதற்காக எங்களை காரணம் சொல்லி பேசுகின்றார் என ஆர் எஸ் பாரதி குற்றம் சுமத்தினார்.
1: இந்திய செய்திகள்.
2: நீட் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்ட கும்பலும் அவர்களை பாதுகாக்கும் தலைவர்களும் நாட்டின் எதிரிகள் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். நாட்டின் அடிப்படை கட்டமைப்பையே சிதைக்கும் நீட் முறைகேட்டில் ஒன்றிய ராஜஸ்தான் பாஜக அரசுக்கு தொடர்பு என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து தேசிய அளவில் மாணவர்கள் ஒன்று திரண்டு போராட வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டோரை மோடி அரசு பாதுகாக்கின்றது என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சித்துள்ளார். 2016, 2021, 2024 மற்றும் 2026 ஆண்டுகளில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்துள்ளது என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே தெரிவித்துள்ளார். திறனற்ற மோடி அரசு வேலை வாய்ப்புகளை வழங்குவதில்லை, தேர்வுகளை முறையாக நடத்துவதில்லை என்றும் கார்கே விமர்சித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடு அம்பலமான பிறகும் அதை மூடி மறைக்கும் வேலையில் மோடி அரசு ஈடுபடுகின்றது என்று கார்கே கூறினார். துபாய் டமாக் ஹில்ஸ் பகுதிக்கு தரிப்பிட கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. டமாக் ஹில்ஸில் 676H என்ற குறியீட்டின் கீழ் கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளதாக பாக்கின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வாகன நிறுத்துமிட நேரம் திங்கள் முதல் சனி வரை காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை கணக்கிடப்படும். அரை மணி நேரத்திற்கு 2 திரம்சும், 1 மணி நேரத்திற்கு 4 திரம்சும், 2 மணி நேரத்திற்கு 8 திரம்சும், 3 மணி நேரத்திற்கு 12 திரம்சும், 4 மணி நேரத்திற்கு 16 திரம்சும் அறவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தா அடிப்படையிலான கட்டண உறவையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 மாதத்திற்கு 300 திரம்சும், 3 மாதங்களுக்கு 800 திரம்சும், 6 மாதங்களுக்கு 1600 திரம்சும், 1 வருடத்திற்கு 2800 திரம்சும் அறவிடப்படும்.
1: உலகச் செய்திகள்.
2: மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் 90% யுரேனியம் செறிவூட்டல் பரிசீலிக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் தனது அணு திட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என ஈரான் பாராளுமன்றத்தின் வெளிநாட்டுக் கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு குழு பேச்சாளர் இப்ராஹிம் ரிசாயி தெரிவித்துள்ளார். மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் தமது நாட்டின் விருப்பங்களில் ஒன்றான 90% யுரேனியம் செறிவூட்டல் இருக்கலாம் என அவர் கூறியுள்ளார். இதை பாராளுமன்றத்தில் பரிசீலிப்போம் என அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த அறிக்கை பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய அணு நடவடிக்கைகளுக்கான சாத்தியத்தை சுட்டிக்காட்டுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் முன்னெடுக்கப்படும் சமூக சக்தி தேசிய திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி மேற்பார்வை செய்துள்ளார். நாடு முழுவதும் 23,000 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான அபிவிருத்தி திட்டங்களுக்கு சமூக சக்தி வறுமை ஒழிப்பு தேசிய திட்டத்துக்காக 2026 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட 25,000 மில்லியன் ரூபாய் நிதியில் இதுவரை 23,000 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான அபிவிருத்தி திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காக மாவட்ட செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாழ்வாதார அபிவிருத்தி, உற்பத்தி பொருளாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடைய சமூக அபிவிருத்தி சபைகளினால் முன்னுரிமைப்படுத்தப்பட்ட திட்டங்களுக்காகவே இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஷார்ஜா துபாய் அபுதாபி அனலைன் since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று உலக பிராந்தியங்களில் 42 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 31 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் புஜேராவில் 33 டிகிரி செல்சியஸிலும், ராஸ்லகைமாவில் 34 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் குவைனில் 35 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 36 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: Tamil 89.4.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஆர்ஜே முது பேசிட்டு இருக்கேன்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: 9 நிமிஷம் டிராவல் டைமை கட் பண்ணணுங்கிறதுக்காக ஷார்ஜா வந்து ஒரு 3-lane பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இம்மிடியட்டாக இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் வித்தின் 1 இயருக்குள்ளே இதை வந்து கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இதில் 9 மினிட்ஸ் டிராஃபிக் மலியா ரோட்டில் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேக் கலிஃபா பின்சாயத் ஸ்ட்ரீட் வித் மலிஹா ரோட் இந்த இன்டர்செக்ஷனில் 140 மில்லியன் திர்ஹம்ஸ் மதிப்புள்ள இந்த ப்ராஜெக்ட் வருவதன் மூலமாக வித்தின் 1 இயருக்குள்ளே 9 மினிட்ஸ் ஆஃப் டிராவல் டைம் வந்து குறையும். குட் நியூஸ் ஃபார் ஆல் த ஷார்ஜா டிராவலர்ஸ்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஏறி கொண்டிருக்கும் தங்கத்தின் விலை, இறங்கி கொண்டிருக்கும் தங்கத்தின் விலை, ஒண்ணுமே புரியல. மாறி மாறி அங்க இங்க நின்னு நின்னு கடைசியில கோல்ட் ரேட் வந்து பழைய இடத்துக்கே திருப்பி வந்துருச்சு.
2: இன்று தங்கத்தின் விலை
1: கோல்ட் ரேட்.
0: ஓகே, உதாரணத்துக்கு இல்லை, உண்மையான ரேட்டு 24 கேரட் தங்கம் ஆஃப்டர்நூன் பிரைஸ் வந்து 567.50, 22 கேரட் வந்து 525.50 திர்ஹம்ஸ், 21 கேரட் 504, 18 கேரட் 432 திர்ஹம்ஸ். பர்ஃபெக்ட். இப்போ ரெண்டு பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் எடுத்து 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்கள். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன் ஆப் ஆச்சு எதுவும் இல்லாமல் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சரியா?
2: Back to back.
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: மேலான அனுபவம்
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு அப்கிரேட் ஆகுங்க.
1: Well, Palaya Street, அப்புறம் 311, அல்தே இது ரோட் தாண்ட உடனே டுவர்ட்ஸ் துபாய், E11 டுவர்ட்ஸ் துபாய், மம்சார் கிசைஸ் பக்கத்தில், அண்ட் அப்படியே E66, ஓகே, ஜபில் பேலஸ்க்கு பக்கத்தில் வந்து ஓதுமேத்தா ரோட்டில் நல்லா ஸ்லோவாக இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் ஓதுமேத்தா ஜதாஃப் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, அதே மாதிரி E611லேயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சஜாலாம் தாண்டி அல்தே இது ரோட் தாண்ட உடனே கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஸ்லோவாக இருக்குது. பார்த்து வாங்க பொறுமையாக. ஓகேவா, இதுதான் தற்போதைய நிலவரம். டைம் இப்போ 12:27.
2: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding. Chennai 6 lakh.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: இயக்கத்துல சாய் அபியங்கர் இசையில சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம். நம்ம டைம் சம்மாடி அடிக்க போறோம். குளோபல் எக்ஸ்போஜரோட டாக்டர் ஆகிற கனவோட இருக்கீங்களா? கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பிரசன்ட்ஸ் தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிசன் ப்ரோக்ராம்.
1: கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி UAE-ல உங்க 3 இயர்ஸ் ஜேர்னியா துவங்கி அடுத்த 3 இயர்ஸ் லீடிங் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ரொமேனியா, UK, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கானால கம்ப்ளீட் பண்ணலாம்.
0: அஃபோர்டபிள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் அண்ட் குளோபல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. அட்மிஷன்ஸ் ஆர் நவ் ஓபன். விசிட் gmu.ac.ae ஆர் கால் 0565 49575. Gulf Medical University, where the world comes to learn.

0: ஓகே, இந்த இதுக்கெலாம் டே கொடுக்குறாங்க பாருங்கள். ஓடோ மீட்டர் டேவா இன்றைக்கி. இந்த ஓடோ மீட்டர் வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு போயிடுச்சுன்னா எந்த அளவுக்கு அந்த ஓடோ மீட்டரில் கிலோமீட்டர் காட்டும், மேனுவலாக இருக்கும்ல, அதாவது டிஜிட்டல் இல்லாமல் அனலாக் ஓடோ மீட்டர் இருக்குல்ல, இந்த அனலாக் ஓடோ மீட்டர் மேக்ஸிமம் 99999 வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அடுத்துன்னு பார்க்குறதுக்காகவே ஒரு காரை அந்த அளவுக்கு கிலோமீட்டர்ஸ் ஓட்டி என்னாச்சுன்னு செக் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தேன்னு அதை ஆட்டோமேட்டிக்காக ஜீரோன்னு வந்து செட் ஆயிருது, சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ 206 BC 220 AD ஃபஸ்ட்டு ஓடோ மீட்டர் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப முன்னாடி, நான் நினச்சே பார்க்கல. ஹான் டைனாஸ்டி வந்து ஃபஸ்ட்டு ஓடோ மீட்டர் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. 700 to 480 BC வந்து அப்படியே பின்னாடி தானே போகும் டைம். ஸோ அதை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் கிரீக்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டெப் கவுண்டர் வச்சு ஸ்டெப்பெல்லாம் கவுண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதாக டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கிலோமீட்டரு மீட்டரு எல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த ஓடோமீட்டரோட டிஸ்கிரிப்ஷன் 70 AD முத முதல்ல பாப்புலரைஸ் பண்ணியிருக்காங்க உலகம் முழுக்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓடோ மீட்ரு எப்போ வந்துச்சு, இந்த அனலாக் ஓடோ மீட்டர் எப்போ வந்துச்சுன்னா 1600s முத முதல்ல வந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஓடோ மீட்டர் அப்படிங்கிறது ரோடோ மீட்டராக மாதிரி இருக்குது. 1903 ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் ஓடோ மீட்டர் வாஸ் பார்ன். ஸோ இது வந்து ஆட்டோமீட்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓடோமீட்டரும் மைலேஜும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி நாட். ஓடோமீட்டர் வந்து எத்தனை கிலோமீட்டர் ரோட்டெலாம் ஓடிருக்கு அப்படிங்கிறத காட்டும். ஸோ அதை வச்சு நம்ம மைலேஜ் ஆப்வியஸாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓடோமீட்ரு சில பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியை செகண்ட் ஹேண்டில் விற்கும்போது ஓடோமீட்டரையும் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படிலாம் பண்ணி கொடுக்கூடாது. அப்படிலாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு அக்யூரேட்டாக நமக்கு தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும். அதனால் இந்த ஓடோமீட்டருக்கெலாம் ஒரு தனி பந்தம் உண்டு சார். ஜீரோ பார்த்துங்க அப்படின்னு பெட்ரோல் பங்க்கில் சொல்கிற மாதிரி ஓடோ மீட்டரை வச்சு ஒரு ட்ரிப்பை வந்து ட்ரிப் பி அப்படிலாம் ரீசெட் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ பாருங்கள், அதுக்கெல்லாம் ஒரு டேவான். அதனால தான் அதை நான் எம்ஃபசைஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். கரப்படத்துலேருந்து ஒரு பாட்டு, இது 89.4 தமிழ் எஃப்எம் ஸ்டேட்யூ.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா பேசுவோம் பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
5: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
0: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
5: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
0: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
6: Busy city with fussy citizens.
1: Back to back meetings, deadlines, client calls, தீராத traffic, lunch time ஆனது கூட தெரியாம tension எங்க ஓடிட்டு இருக்கீங்க?
7: முதல்ல உங்க மேப் ஓபன் பண்ணி வெஜ் மீ ரெஸ்டாரன்ட் நியர் மீனு தேடுங்க. அங்க போய் சுட சுட சாதம், சாம்பார் பொரியல், கூட்டு ரசத்தோட full meals இல்ல பிரியாணி ஆர் வெரைட்டி ரைஸ் னு நல்லா தெம்பா சாப்பிட்டு வேலைய பாருங்க.
1: அப்புறம் ஈவினிங்கா உங்க பேட்டரி டவுன் ஆகுற நேரத்துல மசால் வடை, பஜ்ஜி, பழம்பூரி, பக்கோடா, டீ, ஃபில்டர் காபி கூட அங்க செம்மயா இருக்கும்.
7: வெஜ் மீ ரெஸ்டாரன்ட் UAE, the people's choice.
8: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
9: ஹாய், நான் காஃபி.
10: ஹலோ, நான் தான் டிராவல்.
11: வணக்கம், நான் நினைவுகள்.
10: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
10: எங்கப்பா மனசு காணோம்.
9: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
10: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 058-681-5179.
0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
10: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
12: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பொதுவாக கடவுளுக்கு நிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் அட்மிட் ஆகிறனு வச்சிங்களேன், அந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வார்ட் பாய்ஸ்லேருந்து எல்லாருமே அவ்வளோ ஒரு ஒரு உன்னதமான தூய்மையான அவ்வளோ அழகான ஒரு ஜாபை தான் அவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றுறத விட என்ன வாழ்க்கையில். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டேவான். ஸோ டாக்டர்ஸ் ஒரு பக்கம் நம்ம உயிரை என்னதான் காப்பாற்றினாலும் இன்னொரு பக்கம் நர்ஸுகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஊசி ஊற்றும் போது கூட வலிக்காமல் குத்தி சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரை கொடுத்து அவங்க நமக்கு இன் அண்ட் அவுட் ஹெல்ப் பண்ணுறாங்க தெரியுமா. அவங்க எல்லாருமே வந்து உண்மையிலே அல்டிமேட்டு, சான்ஸே கிடையாது. எனக்கெலாம் வந்து நல்லா சின்ன வயசில் எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரி எழுதிப்படுத்துக்கேன் ஏதாவது ஒன்றா. அப்போ எனக்கு அவ்வளோ நர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பூனேலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. அவங்க கூடலாம் நான் டச்சில் இல்லை, பட் இருந்தாலும் தேர் ஆல் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைன். நல்லா பேசுவாங்க, நல்லா கலகலன்னு கதையெல்லாம் பேசுவாங்க. ஒரு ஆப்ரேஷன் நடக்க போது ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி நீ என்ன படம் கடைசியாக பார்த்தேன்னு கேட்டேன், டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நர்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு மைண்டில் வரக்கூடிய பேர் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். ஸோ ஃப்ளாரன்ஸ் இட்டலியில் பிறந்தவங்க ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். ஸோ அதனால் அவங்களுக்கு ஃப்ளாரன்ஸ் அப்படிங்கிற பேர் ஃபஸ்ட் நேமாக வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் இந்த வார் டைம்லலாம் அவங்க வந்து நர்ஸாக இருந்தாங்க. ஒரு ஹோலிஸ்டிக் நர்சிங் சிஸ்டத்தை கொண்டு வந்து த லேடி வித் த லேம்ப் அப்படின்னு அவங்களை சொல்லுவாங்க. வார் டைமில் வந்து அந்தளவுக்கு இன்ஜூர்ட் சோல்ஜர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அவங்க ஒரு கடவுளாக வாழ்ந்துருக்காங்க. ஸோ டேட்டா வச்சு அவங்க ஒரு பயங்கரமான ஸ்டாட்டிஸ்டிஷியன் கூட. ஸோ அவங்க வந்து அந்த காலத்திலேயே டேட்டா சார்ட்டு பை சார்ட்லாம் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணதே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபீல்டில். ஸோ 1870 ஃபஸ்ட்டு ஒரு செக்யூலர் நர்சிங் ஸ்கூலை உருவாக்குறாங்க. ஸோ லண்டனில் சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டலோட கொலாபரேஷனில் இதை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா நிறையா ப்ரொசீஜர்ஸ்லாம் உலகத்துக்கு சொல்லி கொடுத்து மாடர்ன் நர்சிங்கோட பயனீராக திகழறாங்க ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். ஸோ நர்சிங் வந்து கிட்டத்தட்ட 50 AD முத முதல்ல இந்த உலகத்தில் நர்ஸ் இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ ரோமில் வந்து முத முதல்ல நர்ஸ் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ நர்சிங் மேனுவலை ஃபஸ்ட்டு 1859 பப்ளிஷ் பண்ணுது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் நர்சஸ் கவுன்சில் 1974 உருவாகுது. ஸோ இன்னி வரைக்குமே எல்லாருக்கூடிய பயங்கர க்ளோஸாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக கிட்டத்தட்ட 59% ஆஃப் த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸாக நர்சஸ் வந்துருக்காங்க. 3.8 மில்லியன் ரெஜிஸ்டர்ட் நர்சஸ் இந்த உலகம் முழுக்க இருக்காங்க. அதில் ஒவ்வொரு வருஷமும் 200,000 நர்சஸ் புதுசாக வராங்க. ஸோ அந்த வகையில் குறிப்பாக நர்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்ம பக்கத்து ஸ்டேட்காரங்க அங்கேருந்து பல நர்ஸுகள் வருவாங்க. ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, நிறைய பேர்கிட்ட பேசி ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கர அப்படியே ஒரு ஃபன்னாக இருக்குது, நம்ம உடம்பு சரியில்லைன்ற ஃபீலே அவங்க வந்து போக்கிடுவாங்க. சச் அ நைஸ் திங் டு டூ. ஸோ ஹாப்பி நர்ஸ் டே டு ஆல் த நர்சஸ் அவுட் தேர். ஹாப்பி இன்டர்நேஷ்னல் நர்ஸ் டே. கவலை வேண்டாம்லேருந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர், துணை சபாநாயகர் ரவிசங்கருக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மிகப்பெரும் ஆளுமைகளால் பெருமை பெற்ற பொறுப்பில் அமர்ந்துள்ள இருவரும் பேரவையின் மாண்பை காக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் கட்சி உறுப்பினர் எண்ணிக்கையை விட பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எண்ணிக்கைதான் அதிகம் என்றும் ஸ்டாலின் கூறினார். பேரவையில் மற்ற கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கைதான் அதிகம், அதுதான் இந்த முறை மக்கள் தீர்ப்பு என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் குரல் சட்டமன்றத்தில் அதிகம் ஒலிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். எதிர்க்கட்சி குரல் அதிகம் ஒலிப்பதை உறுதி செய்யும் வகையில் அவையை வழிநடத்துவார்கள் என நம்புகிறேன் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் பொதுமக்களுக்கு இடையூறாக அமைந்திருந்த 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை உடனடியாக மூட உத்தரவிட்டுள்ள தமிழக முதல்வரின் நடவடிக்கை மிகுந்த வரவேற்புக்குரியது என எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதன்படி போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படை, சிங்கப்பெண் சிறப்பு படை அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வார காலத்திற்குள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தவைகா அரசின் இத்தகைய நடவடிக்கைகள் வரவேற்புக்குரியது என்று அவர் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: டெல்லியில் உயர்மட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கமைய முக்கிய பகுதிகளில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. டெல்லியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற கார் குண்டு வெடிப்புச் சம்பவத்தை தொடர்ந்து அங்கு அடிக்கடி பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் மேலும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: காலி துறைமுகம், மாக்கல்ல மற்றும் சம்போதி சந்தி ஆகிய பகுதிகளில் கணினி குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் 23 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி துறைமுக போலீஸ் நிலைய அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 21 முதல் 47 வயதுக்கு இடைப்பட்ட இந்திய மற்றும் நேபாள நாட்டு பிரிஜிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடம் இருந்து 10 கணினிகள் மற்றும் 32 கை தொலைபேசிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அபுதாபி முசாஃபாவில் எதிர்வரும் மே 18 முதல் கூடுதலாக 3921 வாகன நிறுத்துமிடங்களில் கட்டணம் செலுத்தப்பட்ட வாகன நிறுத்துமிட முறையை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அபுதாபியின் மிகவும் பரபரப்பான தொழில்துறை மற்றும் வர்த்தக பகுதிகளில் ஒன்றான முசாஃபாவில் பொது வாகன நிறுத்துமிட பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அபுதாபியின் பொது வாகன நிறுத்துமிடங்களை இயக்கும் கியூ மொபிலிட்டி நிறுவனம் முசாஃபாவில் கட்டண வாகன நிறுத்துமிட முறைமையை 3 கட்டமாக செயல்படுத்துகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: உலக சந்தையில் எண்ணெய் விலை 1% வரை உயர்ந்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகள் நிலையானதாக இல்லை என தெரிந்த நிலையில் வாஷிங்டனின் முன்மொழிவுக்கு தெஹ்ரான் அளித்த பதில் இருதரப்பினருக்கும் இடையிலான பெரிய கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்தியுள்ளன. இதனால் எண்ணெய் விநியோகத்திற்கான அச்சங்கள் தொடர்கின்றன. இதன் காரணமாக உலக சந்தையில் இன்று எண்ணெய் விலை சுமார் 1% வரை உயர்ந்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 2.42% உயர்ந்து $100.04 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1.95% உயர்ந்து $106.2 உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், ஷார்ஜா, துபாய், அபுதாபி, NLI since 1982. 89.4
3: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நர்சஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆர்ஜே பத்தி பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கிஃப்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. பேக் டு அப்டேட்ஸ்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay, இப்ப மியூசியம் டே வருதுல, அதனால அபுதாபி வந்து 3 days of free entry across museums and cultural sites வழங்க போறாங்க. ஜாயத் நேஷனல் மியூசியம்ல இருந்து அல்லைன்ல இருக்கக்கூடிய கல்ச்சுரல் சைட்ஸ் வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே முன்னிட்டு ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் மே மாதம் வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே 16-18 இந்த மூணு நாட்களுமே ரெசிடென்ட்ஸ் அண்ட் விசிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அபுதாபியில் இருக்கக்கூடிய பல்வேறு அட்ராக்ஷன்ஸ், உதாரணத்துக்கு சாதியத் கல்ச்சுரல் டிஸ்ட்ரிக்ட், அல்லைன் அண்டு டெல்மா ஐலண்ட், இது எல்லாத்துலேயுமே ஃப்ரீ என்ட்ரி வந்து வழங்க போகிறதா அபுதாபி கல்ச்சர் வெப்சைட்டில் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் நேஷ்னல் ஹிஸ்ட்ரி மியூசியமில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி கிடைக்கும். ஸோ இதில் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு சன் பெயிண்டிங் ஆக்டிவிட்டி, லைட் லேபு, ஒர்க் ஷாப்பு எல்லாத்தையுமே அட்டன் பண்ணலாம். அப்புறம் லூவ்ர் அபுதாபியில் ஃப்ரீ என்ட்ரி வந்து கிடைக்க போகுது. யூஸ்வலாக இதில் ஃப்ரீ என்ட்ரி உங்களுக்கு கிடைக்காது, இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னா பெரிய விஷயம், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜாயத் நேஷனல் மியூசியமில் 16-18 மே 10 AM to 8 PM ஃப்ரீ என்ட்ரி. கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் அல்லோசன் சைட் ஃப்ரீ என்ட்ரி. அல் மக்தா மியூசியம் அல் அபுதாபியில் ஃப்ரீ என்ட்ரி. அல்லைன் மியூசியம் ஃப்ரீ என்ட்ரி. அல்லைன் கல்ச்சுரல் சைட்ஸ், டெல்மா மியூசியம், கசர் அல் ஹசன், அப்புறம் மணரத்தல் சாதியத்தை, அபுதாபி லைப்ரரிஸ், எல்லாமே வந்து ஃப்ரீ. மூணு நாளை 16-18 மே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. Back to back. 2 part.

0: தமிழ் FM.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: பெரிய பெரிய தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 99.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஆஃபர் இருக்கும்போதே போயிட்டு வந்திருக்கேன், அப்புறம் ஆஃபர்லாம் முடிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க சரியா. அது மட்டும் இல்லாமல் துபாயிலேயே வந்து எக்ஸ்போல இருக்கக்கூடிய பெவிலியன்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க, நான் பார்த்தேன் மியூசியம் டே முன்னிட்டு. ஸோ இந்த மாதம் மியூசியம் டே வருதுங்கிறதால எந்தெந்த மியூசியம்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஃப்ரீயாக இந்த வீக்கெண்ட் போய் பார்த்துட்டு வந்துருங்க நீங்கள் சரியா.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 watt ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
0: ஓகே, டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் 89.4 தமிழ் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. த்ரூ அவுட் த வேர்ல்ட் நீங்கள் வந்து கேட்டு சேர்க்கலாம். ஓகே, டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் மதியம் ஒரு மணி நாளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சேஸ் இண்டஸ்ட்ரியல் பக்கத்தில் வலியா ஸ்ட்ரீட் சார்ஜா ரிங் ரோட் அண்ட் அபுஷாகரா பக்கம் ரெண்டு டேரக்ஷன்லையும் E11 அதே மாதிரி S103 டுவர்ட்ஸ் ஜுபைல் ரோலாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி கசிமியால கிங் ஃபைசல் ரோட்டில் நல்ல வயசில் மூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் E311 பொறுத்த வரைக்கும் இந்த அல்தைத் ரோட் தாண்டினோடனே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அண்ட் துபாய் டிசன் டிஸ்ட்ரிக்ட் கிட்ட ராசல் கோரோட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அல்வர்கா 1 கிட்ட வந்து ராசல் கோரோட்லையா எஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அல்லவீர் பக்கத்தில் இந்த மர்காபா மால் பக்கத்தில் E44 ராசல் கோரோட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அண்ட் இதுதான் தற்போது நிலவரம். ஷார்ஜா அந்த மெயின் அந்த அபுஷாகரா கிங் ஃபெஸ்டிவலோட அந்த சைடு தான் வந்து நல்லா ஸ்லோவாக போயிட்டுருக்குது, பார்த்துக்கோங்க சரியா.
1: Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding. 91 போடு.

0: que se bude to ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம்.
1: உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது ஜோஹோ.com இருக்கு வருக.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஓன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Chillax song of the hour.

0: இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
1: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட
1: மறந்துட்டேன்.
0: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
4: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் இல்ல.
1: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாமா? என்னன்னா
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
1: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
1: பிராவோ நிவேதாவோட தனர தனர தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி 800-8940 கால் பண்ணுங்க. 800-8940 உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் ப்ளே பண்றேன். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: துபாயில இருந்து அஷைன் முகமது.
0: ஹுசைன் முகமது, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: லஞ்ச் சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: முத்து நகையே முழு நிலவே.
0: முத்து என்னென்ன நடக்குது, யார விளையாடிட்டு
2: இருக்காங்க?
0: எனக்கு தெற்கால 5 ஏக்கர் வடக்கால 10 ஏக்கர் இப்படிதான் மினிமம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனிவேஸ், நாங்கள் எது கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 சோசியல் மீடியா பேஜில் வந்து தெரியப்பட்டுங்க. அப்படி நாளை சந்திப்போம். 9:00. டேக் கேர் அண்ட் பை பை.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு திட்டமிட்டு
2: மனசு திட்டமிட்டு
3: நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்றும் அரசியல் கட்சித் தலைவர்களை நேரில் சந்தித்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர்களை இன்று அவர் சந்தித்தார். IUML அலுவலகம் சென்ற விஜய் கட்சித் தலைவர் காதர் மொஹிதீனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இக்கட்டான சூழலில் கை கொடுத்தீர்கள் என்று அவர் நன்றி தெரிவித்தார். திருப்பத்தூர் தாவைக்கா எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கெடுக்க தாவைக்கா எம்எல்ஏவுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் அவர் மேன்முறையீடு செய்துள்ளார். ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திருப்பத்தூர் தாவைக்கா எம்எல்ஏவுக்கு தடை விதித்ததை எதிர்த்து அவர் மனு அளித்துள்ளார். திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கில் தாவைக்கா எம்எல்ஏவுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இலங்கையின் முன்னாள் அமைச்சர் பிரியங்கா ஜெயரத்ன சற்று நேரத்துக்கு முன்னர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் சுமார் 4 மணி நேரங்கள் வாக்குமூலம் அளித்த பின்னரே அவர் வெளியேறியுள்ளார். ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ஆணைக்குழு விடுத்த அழைப்பிற்கமைய அவர் இன்று அங்கு முன்னிலையாகியிருந்தார். அதன்படி வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
2: நீட் தேர்வு முறைகேடு மூலம் 22 லட்சம் மாணவர்களின் கடின உழைப்பு நசுக்கப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்தார். மாணவர்களின் உழைப்பும் கனவுகளும் ஒன்றிய பாஜக ஊழல் அரசால் நசுக்கப்பட்டுள்ளதாக ராகுல்காந்தி காட்டமாக தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு எதிராக பாஜக அரசு குற்றம் புரிந்துள்ளது. நீட் வினாத்தாளை கசியவிடும் மாஃபியா கும்பல் தப்பித்து விடுகின்றது. மாணவர்களை தண்டிக்கப்படுகின்றார்கள் என ராகுல்காந்தி தெரிவித்தார். பிரதமர் மோடியால் சொல்லப்படும் அமிர்த காலம் நச்சு காலமாக மாறியுள்ளது என்று ராகுல்காந்தி விமர்சித்தார். இரவும் பகலுமாக நீட் தேர்வுக்காக படித்த லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மாணவர்கள் மீண்டும் மன அழுத்தம், நிதி நெருக்கடி, நிச்சயமற்ற தன்மைக்கு ஆளாக வேண்டுமா என ராகுல்காந்தி வினவியுள்ளார். ஷார்ஜாவில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு ஈத் அல்லதா விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷார்ஜா தனியார் கல்வி ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பிற்கிணங்க ஷார்ஜாவில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு மே 25 திங்கட்கிழமை முதல் மே 28 வியாழக்கிழமை வரை ஈத் அல்லதா விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் மீண்டும் 2026 ஜூன் 1 திங்கட்கிழமை திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஆட்சிப் பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பேன் என்று பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தமது அமைச்சரவையிடம் தெரிவித்துள்ளார். தலைமையக போட்டி எதுவும் தொடங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் மீது பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் அதிகரித்து வரும் நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அமைச்சரவை கூட்டம் முடிந்ததை தொடர்ந்து அமைச்சர்கள் தற்போது 10 Downing Street அலுவலகத்தில் இருந்து வெளியேறி வருகின்றனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர். 89.4

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அப்புறம் என்ன நடக்குது தமிழ்நாடு அரசியல்ல? இன்னும் அந்த பரபரப்பு குறைந்த மாதிரி தெரியல இல்லையா? முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு இன்னைக்கு ரெண்டாவது நாள். இன்றும் அரசியல் கட்சிகளினுடைய மூத்த தலைவர்களை போய் சந்திச்சுட்டு வராரு. இன்றைக்கு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவரை சந்தித்து இக்கட்டான ஒரு நேரத்துல கை கொடுத்தீங்க அப்படின்னு நன்றி சொல்லியிருக்காரு. ரொம்ப அரசியல் நாகரிகத்துடன் அவர் நடந்து கொள்றதை பார்க்க முடியுது. தமிழ்நாடு அரசியலுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறமா ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னுதாரணமாக விஜய் செயல்படுறதை பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இந்த கள் விகுதி இருக்கு இல்லையா, பன்மை பெயர் விகுதி அப்படின்னு நாம சொல்லுவோம். கள் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ வந்து மாடுகள், பறவைகள், குயில்கள், மயில்கள், இப்படியெல்லாம் இந்த கள் அப்படின்னு நாங்கள் பயன்படுத்துகிறோம் இல்லையா, இதுதான் இந்த கள் விகுதி, பன்மை பெயர் விகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ஒரு கூட்டத்தினுடைய ஒரு கூட்டத்தை குறிக்கிறதுக்காக அப்படின்னு வச்சுக்கலாமே. மாடு, மாடுகள், அதனுடைய பன்மையை குறிக்கிறதுக்காக நாம் இந்த பன்மை பெயர் விகுதி என்ற கள்ளை வந்து பயன்படுத்துவோம். இதை இந்த காலத்தில், அதாவது இப்போ நாம் பெரும்பாலுமே வந்து அது அக்ரிணை இல்லாட்டி உயர்திணை அப்படின்னு நாம் பிரித்து பார்க்கறது இல்லை. எல்லாத்துக்குமே வந்து அந்த கள்விகுதியை வந்து பயன்படுத்துறது உண்டு. அவர்கள், இவர்கள், வந்தார்கள், போனார்கள், அந்த மாதிரி மாணவர்கள், இப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துறது உண்டு. தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கள்விகுதி வந்து அக்ரிணைக்கு உரியது மட்டும்தான் அப்படின்னு சொல்லுது. உயர்திணைக்கு இது பயன்படுத்தலாகாது அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. அப்ப நாமெல்லாம் தப்பா தமிழ் பேசிட்டு இருந்திருக்கோமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. ஒரு ரீல் நான் பார்த்தேன், அதுல வந்து இவங்க சொல்றாங்க. ஆமா, திருப்பி நம்ம தேடி பார்க்கும் பொழுது ஆமா உண்மைதான், கள் விகுதி என்பது அது அக்ரிணைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது என்று தொல்காப்பியம் சொல்லி இருக்கு. ஆனா காலப்போக்கில் அதை வந்து நம்ம உயர்திணைக்கும் பயன்படுத்துற வழக்கம் தமிழில் வந்திருக்கு. சங்க காலத்துல வந்து இந்த கள் என்ற அந்த விகுதி வந்து அக்ரிணை, உயர்திணை எல்லாத்துக்குமே பயன்படுத்தப்பட்டதை நாம பார்க்கிறோம். ஆனால் அதற்கு மிக காலம் ரொம்ப முந்தைய தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, கள் விகுதி அக்ரிணைக்கு மட்டுமே உரியது அப்படின்னு. எப்பவுமே ஒரு தமிழ்ல இப்பவும் வந்து ஒரு சொல்லு பொழுது எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். என்ன, இதுக்கு கள் தேவையே இல்லையே, நாமையே கள் பயன்படுத்துறோம் அப்படின்னு. என்ன சொல் அப்படின்னா, பெற்றோர், பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர் அப்படின்னாலே அது பன்மை தான் குறிக்குது இல்லையா, பெற்றோர், பெற்றவர்கள், அந்த அந்த பொருள்ல தான் அந்த பெற்றோர் என்றது வருது. பெற்றோர் ஒருத்தரா இருக்க முடியாது இல்லையா, ரெண்டு பேரா தான் இருக்கணும். எனவே பெற்றோர் அப்படிங்கிறது, ஆமா பெற்றோர். அதுக்கு கள் ஏன் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே வரும். நான் பெரும்பாலும்

0: இடங்கள்ல தவிர்க்கிறது உண்டு. ஆனா இப்ப பார்க்கும் பொழுது அக்னிக்கு மட்டும்தான் கள் விகுதி வருமா அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுதா அப்படிங்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கு. அப்படி கள் விகுதி இல்லை அப்படின்னா மற்ற உயர்திணை சொற்களை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. அது என்ன அப்படிங்கறது இன்னைக்கு நாம பேசலாம், சரியா? தொடர்ந்து இணைந்திருங்க. இது நகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். அடுத்து காத்தோடு காத்தானின் பாட்டு வருது, ஜெயில் படத்துல இருந்து. அப்புறமா கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா பாட்டு வருது, பெண்ணின் மனதை தொட்டு படத்துல இருந்து. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அதுக்கு
2: வேற ஒருத்தங்க இருக்காங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
4: Yes, pay after 6 months. 0 watt, 1 million kilometer warrantyல உங்க brand new Jetor-அ purchase பண்ணலாம்.
2: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
4: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.

விகுதி அக்ரிணை பன்மைக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. அப்படின்னா உயர்திணை பன்மைக்கு என்ன பொருந்தும், உயர்திணை பன்மையோட அந்த விகுதி எதுவாக இருக்கும் அப்படின்னு தேடி பார்க்கும் பொழுது ஆர் மார் இந்த கூறுகள் தான் உயர்திணை பன்மை வினைமுற்றுக்கள்ல பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா தொல்காப்பியம் சொல்லுது. வந்தனர், சென்றனர், உண்டனர், பாடினர், மகிழ்ந்தனர், இந்த மாதிரியெல்லாம் சொல்றாங்க இல்லையா. இப்படி இதே சங்க இலக்கியங்களை பார்க்கும் பொழுது அதுல வந்து ரெண்டு விதமாக இந்த அக்ரிணை விகுதி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ சில நேரங்கள்ல வந்து ஆ வந்தது அப்படின்னு சொல்லப்படும், அதே நேரம் ஆ வந்தன என்றும் சொல்லப்படும். அப்ப ஆ வந்தது வந்தது வந்து ஒரு மாடா இல்ல நிறைய மாடுகள் வந்ததா அப்படிங்கிறத அந்த வினைச்சொல்லினுடைய முடிவை வைத்துதான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆ வந்தது, ஆ வந்தன. அப்ப ஆ அப்படிங்கிறது ஒரு மாடா இருக்கட்டும், பல மாடா இருக்கட்டும், எது வேண்டா இருக்கும், வந்தது வந்தன. இது இந்த ரெண்டு சொற்களையும் வைத்துதான் அந்த சொற்களினுடைய வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம வந்து எத்தனை மாடுகள் வந்தன அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி இருந்திருக்கு. இப்போ ஆர் மார் விகுதி மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ மாணவர் சரியா, அப்புறம் அவர், இவர், இதெல்லாம் வந்து எப்படி சொல்லப்படும். இப்போ அவர்கள் அப்படிங்கிற இப்ப நம்ம சொல்லக்கூடிய சொல் அந்த காலத்துல எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு யோசனையா இருக்கு. அதற்குரிய சரியான விளக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல, இன்னும் பிடிபடலை. உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சது புரிஞ்சது அப்படின்னா எனக்கு அழைப்பெடுத்து சொல்லுங்க. 808-9-4-0 என்ற எண்ணுக்கு அடுத்து நந்தா படத்துல இருந்து முன் பனியா முதல் மழையா பாட்டு வருது. என்ன ஒரு இதமான பாட்டு, கேட்டுட்டு வாங்க நாம தொடர்ந்து பேசலாம். இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
0: சுட சுட புத்தம்புது பாட்டு.
2: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break. சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM-ஓட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம். நம்ம டைம் சமாடி அடிக்க போறேன். இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். ட்ரெடிஷனல் சவுத் இந்திய நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
1: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆஃபர் வேலிட் till 31st மே.
3: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்.
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

நேரம் 2:41 ஆயிட்டிருக்கு. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். லழகரம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. இடைக்காலத்துல இந்த கள் விகுதியினுடைய பயன்பாடு மிக மிக அதிகமா இருந்திருக்கு. சங்க காலத்தை பொறுத்தவரையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நிலைகள்ல கள் விகுதி பயன்படுத்தப்பட்டிருக்கு. இடைக்காலத்தை பொறுத்தவரையில 5 நிலைகள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, இந்த அக்ரிணை பன்மை உணர்த்தக்கூடிய விகுதியா வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா உயர்திணை பன்மை உரிய இந்த அர் விகுதியோட சேர்ந்து அர்கள் அப்படின்னு இரட்டை பன்மை விகுதியா இந்த உயர்திணை பன்மையை உணர்த்துறதுக்காக பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் உயர்திணை பன்மை உணர்த்தும் விகுதியா அது வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் கள் எனும் பன்மை விகுதி தனியா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் மூவிட பெயர்கள், சுட்டு பெயர்கள், பதிலிடு பெயர்கள்ல உள்ள இந்த பன்மை வடிவங்கள்ல சில உயர்வு உரிமை பெயர்களா வழங்கப்பட்டிருக்கு. எனவே பன்மை உணர்த்துறதுக்காக அதோட சேர்ந்தும் இந்த கள் விகுதி பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா யாம் கள், யாங்கள், நாம்கள், நாங்கள், நீர்கள், நீர்கள், நீயீர்கள், தாங்கள், அவர்கள் இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு. இடைக்காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள்ல இப்படியான கள் ஈற்று பதிலிடு பெயர்கள் ரொம்ப மிகுதியாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நாம பார்க்கலாம். குறிப்பா சிலப்பதிகாரம், பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், சீவக சிந்தாமணி, இந்த இலக்கியங்கள்ல எல்லாமே இந்த கள் விகுதி மிக அதிகமா, நான் சொன்ன இந்த 5 நிலைகள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நாம பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த மொழி காலத்துக்கு ஏற்ற மாதிரியாக அப்படியே நெகிழ்வு தன்மையோடு வளர்ந்து வர கூடியதுனால தான் இத்தனை வருஷங்கள் கடந்து இப்பவும் நாம வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா. எனவே அந்த மொழி எத்தனை எத்தனை மாறுதல்களுக்கு உட்பட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றது தானே சரியா இருக்கும். தொல்காப்பியம் சொன்ன விதிப்படி சில இடங்கள்ல வந்து நாம இந்த அர் விகுதியை பன்மை பெயராக வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பெற்றோர், அதே மாதிரி ஆடவர் அப்படின்னு சொல்லும் போது ஆடவர் ஆண்கள் வந்து கூட்டமா இருக்கும்போது நிறைய ஆண்கள் அப்படின்னு சொல்லலாமே, அந்த பன்மையா சொல்லும் போது ஆடவர் அப்படின்னு பயன்படுத்தலாம். சில இடங்கள்ல அதை ஏற்றுக்கொள்ளலாம், பெற்றோர் அந்த மாதிரி இடங்கள்ல, மாணவர் இந்த மாதிரி இடங்கள்ல. சில இடங்கள்ல வந்து கள் சொன்னாதான் அது வந்து பன்மை அப்படிங்கிறது நமக்கு சரியா இருக்கு இல்லையா. எனவே அப்படியான இடங்கள்ல அதை நாம அப்படியே பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, நாம தொடர்ந்து பேசலாம். மனசு தொட்ட மெட்டில என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத அழைப்பெடுத்து கேளுங்க. தொடர்ந்து நில்லாயும் பாட்டு வருது, பைரவா படத்துல இருந்து, ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு இல்லையா, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

90.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிட்டு இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
6: Denso's UAE's first distributor. 1982 la irundhe Danya Refrigeration oda mukkiyamaana angam.
7: JM brand AC da.
6: JM brand AC da.
8: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
9: Ulaga arangin nadappugal, arasiyal nigalvugal, vilaiyaattu thagavalgal, vaniga seidhigal, vaanilai nilavaram. இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மனசு தொட்டு மட்டும் என்ன பாட்டு வேணும்? யார் வந்திருக்கா? வணக்கம். சரி, வந்த வேகத்துல போயிட்டாங்க. மறுபடி அழைப்பிடுங்க 800-8940 என்ற எண்ணுக்கு. என்ன பாட்டு வேணும் அப்படின்னு கேளுங்க. அப்படி இல்லைனா கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கூட நீங்க வந்து கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி. பாலமுருகன்.
0: பாலமுருகன், பாலமுருகன், என்னாச்சு? சரி, இதோ ஆயிருச்சு. பரவாயில்ல, இன்னைக்கு பாட்டு கேட்க வந்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிருச்சு. பரவாயில்ல, நம்ம மியூசிக் ஸ்கெடியூலர் வச்ச பாட்டை இன்றைக்கி கொடுத்துடலாம் இல்லையா? ரோஜா கூட்டம் படத்துல இருந்து மொட்டுகளே மொட்டுகளே சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த ஒரு அழைப்பு. வணக்கம். வணக்கம். சரி, இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு. பரவாயில்ல, அந்த பாட்டு தரலாம். மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja. Brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda Prime Spot la plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
1: Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: அமமுகவில் இருந்து எம்எல்ஏ காமராஜ் நீக்கப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். மன்னார்குடி தொகுதியில் அமைச்சர் டி ஆர் பி ராஜாவை வீழ்த்தி எம்எல்ஏ காமராஜ் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். கட்சியின் நிலைப்பாட்டை மீறி இன்று தன்னிச்சையாக சட்டமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அவர் ஆதரவை வெளிப்படுத்திய நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சட்டமன்றத்தில் முதல்வரை புகழ்ந்து பேசுவது தவறா என்று காமராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: அசாம் மாநில முதல் மந்திரியாக ஹிமந்த பிஸ்வ சர்மா பதவியேற்றுள்ளார். அவருடன் மேலும் 4 அமைச்சர்கள் பதவியேற்றனர். அசாம் முதல் மந்திரியாக மீண்டும் ஹிமந்த பிஸ்வ சர்மா பொறுப்பேற்றுக் கொண்டதுடன் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். பதவியேற்பு விழாவில் பிரதமருடன் மத்திய மந்திரிகளான அமித் ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, சர்பானந்த் சோனாவால், பவித்ரா மார்கரிட்டா, பாஜக ஆளும் மாநிலங்களின் முதல் மந்திரிகள் மற்றும் துணை முதல் மந்திரிகள், பாஜக தலைவர் நிதின் நவீன் ஆகியோரும் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: மே மாதத்தின் முதல் 10 நாட்களில் மாத்திரம் 46,606 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெளியிடப்பட்டுள்ள புதிய தரவுகளின்படி குறித்த காலப்பகுதியில் இந்தியாவில் இருந்து 18,533 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது மொத்த வருகையில் 40% ஆகும். அத்துடன் இக்காலப்பகுதியில் சீனாவில் இருந்து 3,472 பேரும், ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து 2,514 பேரும், ஆஸ்திரேலியாவில் இருந்து 2,441 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாய் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளுக்கான ஈத் அல்லதா பொது விடுமுறை தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மே 25 திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வ விடுமுறை தொடங்கி மே 29 வெள்ளிக்கிழமை வரை தொடரும். வகுப்புகள் ஜூன் முதலாம் தேதி திங்கட்கிழமை அன்று மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஷார்ஜாவில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கும் எதிர்வரும் மே 25 முதல் மே 28 தேதி வியாழக்கிழமை வரை ஈத் அல்அதா விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய 4 ஊடுருவல்காரர்களை குவைத் கைது செய்துள்ளது. ஒரு ஆயுதப்படை உறுப்பினர் இதன்போது காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடல் வழியாக நாட்டிற்குள் நுழைய முயன்றதாக ஈரானின் IRGC-யுடன் தொடர்புடைய 4 ஊடுருவல்காரர்களை குவைத் கைது செய்துள்ளது. குவைத்துக்கு எதிராக விரோத செயல்களை மேற்கொள்வதற்காகவே வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு மீன்பிடி படகில் ஃபுபியான் தீவிற்குள் ஊடுருவும் பணியில் ஈடுபட்டிருந்ததாக அக்குழுவின் உறுப்பினர்கள் ஒப்புக்கொண்டதாக குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஊடுருவல்காரர்களில் இருவர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
2: செய்தி சுருக்கம்
1: was brought to you by Danya Group of Companies since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று மெசைரா மற்றும் கசியோராவில் 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசியனிலும் 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல்கைமாவின் ஜெய்ஸ் மலைப்பகுதியில் 19 டிகிரி செல்சியஸில் இன்று மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாயிலும் 37 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கீமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், புஜிராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் மற்றும் உமல்குவாயினில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
5: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
6: Rock with Raja.
5: Stay tuned.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
2: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அல்லது zoho.com இருக்கு வருக.
3: This hour of rock with Raja brought to you by ALD properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. You are back.
4: Rock with Raja.
5: Brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Merisal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercel Morning brought you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spot ல plot book பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree secure பண்ணுங்க.
2: ரெடியா?
3: சரி சார். லைட்
4: நடந்தது.
5: நடந்தது.
3: கேமரா
4: நடக்க போவது.
5: நடக்க போதே.
3: ரோலிங்.
1: Ramani Events presents Rolling Sir, Rolling Sir Action. 894 Dubai oda Instagram page la neenga Rolling Sir episodes a paathu enjoy pannalam. Oru cinema scene naanga play panni kaatuvom, adha play neenga ellarum sende nadichu kaatuvinga. Adhu da Rolling Sir. Unga gang la nattippu arakkargal irukkaangala? Neenga UAE mulika office, hotel, tea kadanu enga work pannalum illa gang a enga irundalum RJ Madhu naanu en team unga edathuke vandu fun panna porom. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
6: We'll be back after a short commercial break.
7: மேடம் ஒரு நிமிஷம்.
8: எஸ்
7: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
8: ஹா நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
8: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
7: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
8: எது? மதுவா?
7: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
8: ஓ மை காட், யார வர?
7: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
8: டாம் இட்.
9: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. You are back.
10: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
6: Rock with Raja brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.

0: ஜா brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான்.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

மேஸ்ட்ரோவின் சூப்பர் ஹிட் பாடல்கள் ராக் வித் ராஜா. Brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: Rock with Raja. Brought to you by Falcon Fastlink Services. One stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: முதலமைச்சர் விஜய் சிவி சண்முகம் அலுவலகத்துக்கு சென்றார். சிவி சண்முகத்துக்கு அவர் பொன்னாடை போர்த்தினார். தாவிக ஆதரவு எம்எல்ஏக்களை சிவி சண்முகம் விஜய்க்கு அறிமுகப்படுத்தினார். பழனிசாமி வேலுமணி தரப்பு என அதிமுக பிளவுபட்டுள்ள நிலையில் முதல்வர் விஜய் வேலுமணி தரப்பை இன்று சந்தித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் இதுவரை சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளரை முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். வேளச்சேரியில் உள்ள விசிக அலுவலகத்தில் இச்சந்திப்பு நடைபெற்றது.
1: இந்திய செய்திகள்.
2: நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் ஹர்மன்பிரீத் சிங் பூரி தெரிவித்தார். 60 நாட்களுக்கு எல்என்ஜி எரிவாயு, 45 நாட்களுக்கு தேவையான எல்பிஜி கையிருப்பில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். எரிபொருள் விலையேற்றத்துக்கும் தேர்தலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: மே தின மேடையில் நீதிமன்ற தீர்ப்புகள் தொடர்பாக ஜனாதிபதி வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து அவதானம் செலுத்துமாறு கோரி மக்கள் கூட்டு எதிர்க்கட்சி பிரதமர் நீதியரசருக்கு மகஜர் ஒன்றை அனுப்பியுள்ளதாக அதன் அழைப்பாளர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். நீதிமன்ற தீர்ப்பு அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் அது குறித்த விவரங்களை அந்த நீதிபதி மட்டுமே அறிவார் எனவும் அதனை மூன்றாம் தரப்பினருக்கு வெளிப்படுத்த அவருக்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் அரசு ஊழியர்களுக்கான ஈத் அல்லதா விடுமுறை தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டில் பொதுத்துறை ஊழியர்களுக்கு 5 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்கின்றது. அமீரகத்தின் அரசாங்க மனிதவள தொடர்பிலான மத்திய ஆணையம் வெளியிட்ட அறிக்கையின்படி 2026 மே 25 திங்கட்கிழமை முதல் மே 29 வெள்ளிக்கிழமை வரை விடுமுறை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஹோர்மோஸ் நீரிணை ஆயுதமாக பயன்படுத்தப்படக்கூடாது என துருக்கி தெரிவித்துள்ளது. ஈரான் போரின் போது ஹோர்மோஸ் நீரிணை ஆயுதமாக பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் அந்த கடல் வழித்தடத்தை மீண்டும் திறக்கும் முயற்சிகளை துருக்கி ஆதரிப்பதாகவும் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் ஹக்கான் ஃபிடான் தெரிவித்துள்ளார். தோஹாவில் கத்தார் வெளிவிவகார அமைச்சருடன் இணைந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போருக்கு பேச்சுவார்த்தை மூலம் முடிவு காண பாகிஸ்தான் முன்னெடுத்து வரும் முயற்சிகளுக்கு அங்காரா ஆதரவு வழங்கி வருவதாக கூறினார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamar FM. Namma Radio, Namma Music.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஈவினிங் கரெக்ட், தி ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா வந்தாச்சு. யூஸ்வலா நீங்க 8:00 மேல தானே வருவீங்க. இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதெல்லாம் அப்படிதான். நிவேதா இல்லைன்னா பிராவோ ஷோ பண்றதும், பிராவோ இல்லைன்னா நான் ஷோ பண்றதும், இப்படி மாத்தி மாத்தி எங்களுக்குள்ள ஒரு ஒரு புரிதல் இருக்கு பாத்தீங்களா. அதுலயும் ஷோ கண்டிப்பா போவோம். ஸோ எப்படி இருக்கீங்க? லன்ச் எல்லாம் முடிஞ்சதா? எல்லாம் வந்து இந்த ஈவினிங் பிரேக்குக்கு வந்திருப்பீங்க. என்னெல்லாம் விட்டுட்டு கூட வந்து ஆஃபீஸில் டீ பிரேக் போகிறாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டமக் பேர்ன் ஆகுது, பட் எனக்கே ஒரு நாள் தானே. ஆனால் நம்ம இந்த பக்கம் வந்துட்டோமே, இந்த பக்கம் செம்ம ஃபன்னாக இருக்க போது. 8:00 வரைக்கும் நம்ம பேசுகிறோம் பேசிக்கிட்டே இருக்க போகிறோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்களும் வந்து உங்கள் கவலையெல்லாம் மறந்து, உங்கள் ஸ்ட்ரெஸ்லாம் மறந்து ஜாலியாக இருக்க போகிறீங்க. அதுக்கு நம்ம ரெண்டு பேருமே கேரண்டி, ஓகேவா? அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு யூஏ அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay, அதாவது எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்கா நீங்கள் நினச்சிக்கோங்க. எனக்கு கால் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா இந்த ஹேண்ட்பேக்குள்ளே தான் வந்து இருக்கும். உங்களுக்கும் ஏதோ ஸ்லிங் பேக் மாதிரி வச்சுருப்பீங்க, அதுக்குள்ளே தான் பாஸ்போர்ட்டு எல்லாமே நம்ம பத்திரமாக தான் வச்சுருப்போம் இல்லையா. பட் ஸ்டில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இருக்கா இருக்கா இருக்கான்னு செக் பண்ணிப்போம்ல. ஏன்னா ஏர்போர்ட்டில் அதிகமாக தொலையப்பட்ட பொருட்கள் வந்து பாஸ்போர்ட் தான் அப்படின்னு ஒரு அறிவிச்சிருக்காங்க ஒரு விஷயத்த. ஸோ அமீரகத்தில் கடந்த ஆண்டு மொத்தம் 36,403 பொருட்கள் வந்து தொலைஞ்சிருக்காமா. ஸோ அதில் ஏர்போர்ட்டில் தான் அதிகமாக வந்து தொலைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை, ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ நீங்களும் ஏர்போர்ட்டில் மட்டும் கிடையாது, எங்கே போனீங்கனாலும் முக்கியமான பொருட்களை, முக்கியமாக அந்த பாஸ்போர்ட் எமிரேட்ஸ் ஐடி இதெல்லாம் வந்து தொலைக்காமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்படியே யாராவது ரோட்டில் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு என்ன அப்படின்லாம் போகிறவங்க நம்ம ஊருக்காரவங்க கிடையாது, உங்களுக்கே தெரியும். அதை எடுத்து

அண்ட் இப்போ பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வரப்போகுது. செம்ம அடிப்பாட்டம் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ளே பண்ண போறேன். தூக்கத்துல இருக்கவங்கலாம் அப்படியே எந்திரிச்சு ஓ என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்க பார்க்க போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு ராஜா சாரோட மியூசிக்ல பாக்கலாமா? ராஜா சார் பொறுத்த வரைக்கும் இப்போ மெலடியில மட்டும் வந்து கிங் கிடையாது, இந்த மாதிரி அடி குத்து பாட்டுல கூட வேற லெவல் பண்ணுவார்ல. ஸோ அப்படி ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. என்ன பாட்டா இருக்கும் அப்படின்றத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு டாபிக் என்ன, கேம்ஸ் என்ன, ஆஃப்டர் லாங் டைம் நான் உங்க கூட இந்த ஈவினிங் டைம்ல பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சின்ராசா கையில பிடிக்க முடியாது எனக்கு. நீங்களும் கால் பண்றதுக்கு ரெடியா இருங்க. 800-8940 இந்த நம்பருக்கு. இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்தீங்கன்னா நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ஓட இன்ஸ்டாகிராம் பேஜ் உங்களுக்கு தெரியும். அங்க வந்துட்டு நம்ம ஷோல கேட்க போற க்வெஸ்சன்ஸ், இந்த கேம் இதுக்கெல்லாம் வந்து நீங்க பிஸியா இருந்ததுன்னா அங்க வந்து நீங்க தெரிவிக்கலாம். நான் கூட ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Back to back.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம். நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்ல. NMC அல்லாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு. 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். NMC அல்லாதாவை சந்தியுங்கள், ஹர் ஹெல்த்தின் ஒரு பகுதியாக
3: உணருங்கள். 100-6624. Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
1: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: 9.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. தி ஈவினிங் கரெக்ட்ல ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். திடீர்னு எங்க ஆர்ஜே நேவியாதா, எங்க ஆர்ஜே பிராவோ அப்படின்னு தேடுற அந்த மனசெல்லாம் புரியுது. பட் பரவாயில்ல, நான் ஒரு நாள் ஷோ பண்ணிக்கிறேனே உங்களோட ஆசீர்வாதத்தோட. ஓகே, அண்ட் நம்ம கூட பேச போற முதல் காலர், அதாவது டாபிக்கே சொல்லல, பட் இருந்தாலும் நான் ஏன் தெரியுமா உங்ககிட்ட பேசணும் நினைக்கிறேன். இந்த ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா வந்து ஒர்க் அவுட் பண்றோமோ இல்லையோ, ஆனா பயங்கரமா வார்ம் அப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு காலர் நம்ம எடுக்கலாமா? வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: நல்லா இருக்கேங்க. யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: உங்க பேர்ல இருந்து பேசுறேன்.
0: உங்க பேரு?
1: பேரு சொல்ல விரும்புற மேடம்.
0: ஏன்னா கண்டுபிடிச்சிட்டேன் தெய்வமே, எங்க தெய்வமே, எனக்கே உங்களை பாக்கணும் போல இருக்கு. யாரு தெய்வமே நீங்க? என் குரல் கேட்டாலே நீங்க வந்துடுறீங்களே, இந்த படத்துல வர மாதிரி வந்துட்டாண்ட வைபரேஷனே அப்படின்ற மாதிரி வந்துடுறீங்களே. சூப்பர் சூப்பர் மோமா, நன்றி.
1: இல்ல இந்த அம்மா உங்க ப்ரோக்ராம் ஏன் இத்தனை நாள் பண்ணல மேடம்? ப்ரோக்ராம்
0: வேற ஊர் பக்கம் போயிட்டு வந்தீங்க, அதனாலங்க.
1: ஊருக்கு போயிருந்தீங்களா?
0: ஊருக்கு போயிருந்தேன். ஆமா.
1: சரி, வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா மேடம்?
0: எல்லாரும் நல்லாங்க. உங்க வீட்ல நல்லா இருக்காங்களா? எனக்கு ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா தான் இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ, பாய் பாய். எவ்வளவு பாசம் நாங்க அப்படியே வச்சிருந்தா வந்து மறைமுகமா கூட காமிப்போம், தேவையான நேரடியா கூட காமிப்போம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க? சாரி, அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க உங்கள்ட்ட பேசுறது, ரொம்ப சந்தோஷம். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒரு அவார்டா நினைக்கிறேன் நானு. ஓகே வாஹித், சொல்லுங்க. நம்ம ஷோல வந்து நிறைய பேச போறோம், உங்களுக்கு லேட் ஆ மாதிரி இருந்தா நீங்களும் கால் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த வார்ம் அப் செஷன் வந்து முடிஞ்சது. ஓகே, எங்க நீங்க போனாலும் பத்திரமா சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. ஓகே, கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, பாய் பாய் பாய் பாய். ஸோ அதாவது ரெண்டு பேரோட குரலை கேட்டாதான் அந்த எனர்ஜி இருக்குல்ல, அது தானா வந்து ஆக்டிவேட் ஆகுன்றத நான் பிலீவ் பண்றேன். ஸோ இன்னைக்கு என்ன தெரியுமா, நான் வந்து கேட்கலான் இருக்கேன். ஊருக்கு போயிருந்த போது எங்க ஸ்கூல் ரீயூனியன் நடந்தது, எல்லாருமே வந்தாங்க. அப்போ எல்லாரோட பட்ட பேர் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணாங்க, எனக்கும் ஒரு பேர் வச்சாங்க. அது என்னன்றத முடிஞ்சா நான் ஷோ முடியறதுக்குள்ள சொல்றேன், என்னோட மைண்ட பொறுத்து. நீங்க வந்து ஸ்கூல் பத்தி பேசலாமா அப்படின்னு தோணுச்சு. யூஸ்வலே ஸ்கூல் அப்படின்னாலே நம்மளை கையில பிடிக்க முடியாதுல, இந்த ஒர்க் டென்ஷன்ல அட்லீஸ்ட் அந்த டைம் டிராவல்க்காவது போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. உங்களோட டீச்சர் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபன்னியா ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க, என்ன அப்படின்னா, அடிக்கடி சொல்ற ஒரு ஆஸ்தானமான ஒரு டைலாக் என்னன்னா, நீல மாடு மேய்க்க தான் போவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ரௌட் மொமெண்டா வந்து இருக்கும், டே நீயாடா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டு போவாங்கல்ல. ஸோ தட் யூ விசஸ் திஸ் யூ அப்படின்னா வந்து ஒரு ஒரு டிரான்சிஷன் இருக்கும்ல, அது என்ன அப்படின்றது எனக்கு நீங்க கால் பண்ணி சொல்ல போறீங்க. எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே சொல்ல போறீங்க, சரியா? நீங்க 800-8940 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு அந்தோனிதாசனோட வாய்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு, அதுவும் இந்த டைமிங் பாட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா, இந்த பச்சை கலர் போர்டு போட்ட கடையெல்லாம் வந்து ஒரு 7:17 கடையை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு முதல் செய்தி வந்து கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அரசியல் பத்தி நான் பேச விரும்பலை, பட் கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer are May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: ஆடுதி.
1: ஊறி போனதோ நம்மள மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலே
2: விரட்டி விரட்டி வெளுக்க

0: சூடா ஒரு பாட்டு புது பாட்டு
1: தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: கற்பூரங்காட்டி கண்ணுல ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
3: என்ன நீங்க தயாரா?
2: மனசார வேண்டிட்டு மனசா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
3: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்மோட ரேடியோ மற்றும் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
4: நம்ம டைம் சப்பாடி அடிக்க போறேன்.
5: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
3: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோரை பர்சேஸ் பண்ணலாம்.
5: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
3: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
6: பெரிய பெரிய
7: சீகோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீகோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
8: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: the evening, Karak.
1: Welcome back, 89.4 Tamil FM கேட்டுட்ருக்கீங்க, தி ஈவினிங் கரக் ஷோல ஆர்ஜி பிரியா. அடிக்கடி தி இந்த ஷோ பேர் வேறு என்ன ஷோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கே டவுட் வரும்ல, அந்த ஒரு பாஸ் தான். அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது, ஐ மீன் இப்போ ஊருக்கு போகும்போது ஸ்கூல் மெமரிஸ்லாம் நிறையா அகெயின் எனக்கு கிடச்சிது. இந்த ரீயூனியன் வச்சாங்க, எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அப்போது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே தான் மைக் பிடிச்சிட்ருக்கணும், அங்கே போனதும் அங்கேயும் வந்து மைக்கு கொடுத்துட்டாங்க. நீ தான் ஆர்ஜியா வச்சே, பேசு, பேசி தான் பாருனடே, இப்பயும் ரெஸ்ட் கொடுக்க மாட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் பயங்கர ஃபன்னாக போச்சு. அதில் ஒரு பையன் இருப்பான், அவன் பேர் எனக்கு மறந்து போச்சு, பட் அவனோட பட்ட பேர் மட்டும் எனக்கு என்னன்னு தெரிஞ்சதும் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. எங்கள் மேம் சொன்னாங்க, இவன் பேர் என்ன தெரியுமா, இவன் பேர் ஆடி அமாவாசை. எதுக்கு ஆடி அமாவாசைன்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்காவது ஒரு நாள் தான் ஸ்கூலுக்கு வருவான் அப்படின்னாங்க. எப்படிடா யோசிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் தோணுது. ஸோ அப்போவே டைமிங் வச்சிருக்காங்க டீச்சர்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க கொடுத்த அந்த ஒரு நிக்நேமாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலில் இந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து பண்ண நீங்கள் பண்ண அந்த சேட்டையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஞாபகம் வந்துருக்கு. அகைன் உங்களோட ஃப்ரெண்டை நீங்கள் மீட் பண்ணி அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 800-894-0 இந்த நம்பருக்கு. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கட் பண்ணக்கூடாது, தவறு தவறு. ஓகே, ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-894-0. சில நேரங்களில் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பயங்கரமாக அந்த பிளான்லாம் பண்ணுவோம், அந்த ரீயூனியன்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஹோப் கொடுத்துட்டு கடைசி நிமிஷத்தில் கழட்டி விட்டுருவாங்க. ஆனால் இந்த டைம் எல்லாருமே வந்துட்டாங்க, அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. ஹலோ, வணக்கம்.
2: பிரியா வணக்கம், லக்ஷ்மண் பேசுறேன்.
1: ஹலோ அண்ணா, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஐயோ, அது ஏராளமா இருக்குது.
1: ஏதாவது ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு இருக்கும்ல, அதை சொல்லுங்க.
2: எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி,
1: ஓகே,
2: சின்ன வயசுல இருந்தே ஹிந்தி தான், தமிழ் படிக்கல.
1: எனக்கு
2: வந்து ஹிந்தி சுத்தமா வராது,
1: ஓகே,
2: சுத்தமா ஹிந்தி வராது. ஆனா வந்து என்னோட டீச்சர் வந்து சேதுராமன் சொல்லிட்டு, அவர் கிளாஸ்க்கு வந்து பான் பிராக் போட்டுட்டு தான் வருவாரு.
1: ஓகே, அப்பதான் ஹிந்தி டீச்சர் லுக் இருக்கும். ஓகே,
2: பான் பிராக் போட்டுட்டு தான் வருவாரு.
1: சரி,
2: சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே என்ன வந்து கிளாஸ் விட்டு வெளிய அனுப்பிச்சிட்டேதான்
1: இருப்பாரு.
2: ரொம்ப சின்ன வயசுல இருந்து எப்பவுமே நான் கிளாஸ்ல வெளியே தான் நிப்பேன்.
1: ஐயோ, என்ன மாதிரி இருக்கீங்களே இதுலயும்.
2: அவர் வந்து கட்டி புடிச்சிட்டு
1: நடந்தது
2: பிரியா, 200க்கு.
1: சரி, ரைட் விடுங்க. ஓகே, ஓகே, ஓகே.
2: இல்ல, அக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா 35-40 தான் எடுத்துட்டு இருந்தேன். அதுல வந்து நான் இதுல வந்து 99 எடுத்ததே வந்து ரொம்ப
1: பெரிய விஷயமாச்சு. நீங்களா 99 எடுத்தீங்க?
2: இல்ல, ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு வந்து அவர் நிஜமாலுமே நல்லா பாராட்டினாரு.
1: ஓகே, ஓகே.
2: அத வந்து என்ன அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேவலமா சிரிச்சு லாஸ்ட் டைம் ரீயூனியன் அப்ப கூட இந்த விஷயத்தான் பேசணும். ரீயூனியன் சொல்றப்ப எனக்கு வந்து ஓகே, இது வந்து எப்ப நடந்ததுன்னா என்னோட 6th to 10th வரைக்கும் நடந்ததை பேசணும்.
1: ஓ, நிறைய மெமரிஸ் வந்து கிடைச்சிருக்கும்ல உங்களுக்கு. எனக்கு
2: அதாவது நான் டக்குன்னு இன்ஸ்டன்டா சொல்லிட்டேன், ஒவ்வொரு கிளாஸுமே வந்து பாத்தீங்கன்னா செம ஃபன்னா இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு
1: எனக்கு சுட்டு போட்டால வராது அப்படின்றது ப்ரூவ் பண்ணதுல எங்க அம்மாவுக்கு ஆப்போசிட் நான் அப்படியே.
2: இதுல நீங்க சொன்னே எனக்கு என் வைஃப் எனக்கு ஆப்போசிட், அவ வந்து பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிர பாஷா இது எல்லாமே முடிச்சிட்டா.
1: இல்ல மூணு முடிச்சிட்டாங்கல்ல, நம்ம ஒன்னையே தாண்டல. ஹிந்தி வராது வராதுன்னு, பட் எங்க போனாலுமே இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கலன்னா நமக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. பட் எந்த ஒரு லாங்குவேஜும் லேர்ன் பண்றதுனால தப்பே கிடையாது அப்படின்ற ஒரு புரிதல் சில வருஷத்துக்கு அப்புறம் தான் வருது. என்ன பண்றது, இனிமேலாவது கத்துக்கோ நிறைய லாங்குவேஜ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு நான் ப்ளே பண்ண போறேன், கேட்டு வந்துருங்க 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன். மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷ்யஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
5: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆஃபர் வேலிட் till 31st மே.
3: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
7: Busy city with fussy citizens.
8: Back-to-back meetings, deadlines, client calls, தீராத traffic, lunch time, மானது கூட தெரியாம tension எங்க ஓடிட்டிருக்கீங்க?
9: முதல்ல உங்க மேப் ஓபன் பண்ணி வெஜ்மி ரெஸ்டாரண்ட் நியர் மீனு தேடுங்க. அங்க போய் சுட சுட சாதம், சாம்பார் பொரியல், கூட்டு ரசத்தோட ஃபுல் மீல்ஸ் இல்ல பிரியாணி ஆர் வெரைட்டி ரைஸ் னு நல்லா தெம்பா சாப்பிட்டு வேலைய பாருங்க.
8: அப்புறம் ஈவினிங்கா உங்க பேட்டரி டவுன் ஆகுற நேரத்துல மசால் வடை, பஜ்ஜி, பழமுறி, பக்கோடா, டீ, ஃபில்டர் காஃபி கூட அங்க செம்மையா இருக்கும்.
9: வெஜ்மி ரெஸ்டாரண்ட்ஸ் UAE, the people's choice.
10: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
11: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
10: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
11: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்க
10: நினைக்கிறேன்.
8: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்ன,
10: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
8: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
10: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
8: பிராவோ நிவேதாவோட தெனற தெனற தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
12: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer are May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
11: 89.4 தமிழ் எஃப்எம்ல தி ஈவினிங் கரெக்ட் கேட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். அடுத்து மனசை தொட்ட மெட்டுக்காக விக்ரம் வந்து ஒரு பாட்டு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அவர் பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு கிட்டு இருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் நம்ம அப்படியே ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா கால் பண்ணி மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் டைம் டிராவல் பண்ணுவோம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
12: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer are May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Manasu thottu mattu.
13: Kada solta sir.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
0: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
0: தலைமைச் செயலாளராக இருந்த முருகானந்தம் வருவாய் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். உதயச்சந்திரனுக்கு பதிலாக நிதித்துறை செயலாளராக சித்திக்கை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சுற்றுலா, கலாச்சாரம் மற்றும் அறநிலையத்துறை செயலாளராக ஸ்வர்ணா நியமிக்கப்பட்டுள்ளார். கூட்டுறவுத்துறை பதிவாளர் நந்தகுமார் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநராக பணியாற்றி வந்த டி கிறிஸ்துராஜ் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதை அடுத்து IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: நீட் மறுதேர்வு கால அட்டவணை பற்றி 7 முதல் 10 நாட்களில் தெரிவிக்கப்படும் என NDA DG பதில் அளித்துள்ளார். 2024 மற்றும் தற்போது 2026 நீட் தேர்வில் நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் தேர்வு எழுதிய மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை இயக்குநர் ஜெனரல் அபிஷேக் சிங் செய்தியாளர்களிடம் இன்று பதிலளித்தார். வினாத்தாள் கசிவு செய்யப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அது யாருக்கும் நல்லதல்ல. இதற்கான பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அவர் தெரிவித்தார். கடந்த May 3 நடைபெற்ற நீட் தேர்வு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தானில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக வெளியான தகவலை அடுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் 2026 ஏப்ரல் மாத வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் 19% அதிகரித்துள்ளது. 2026 ஏப்ரல் மாதத்தில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்கள் மூலம் ஈட்டப்பட்ட வெளிநாட்டு பணப்பரிமாற்றத்தின் அளவு 767.9 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 19% வளர்ச்சியாகும். 2025 ஏப்ரல் மாதத்தில் இலங்கைக்கு கிடைத்த வெளிநாட்டு பணப்பரிமாற்றத்தின் அளவு 646 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது.
1: அமீரக செய்திகள்.
0: துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தனது பஸ் ஆன் டிமாண்ட் சேவையை மேலும் 4 புதிய பகுதிகளுக்கு விரிவுபடுத்தியுள்ளது. புதிதாக இணைக்கப்பட்டுள்ள பகுதிகளாக அல்கிசைஸ், ஜுமைரா வில்லேஜ் சர்க்கிள், அல் வர்கா மற்றும் துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க் ஆகியன அடங்குகின்றன. 2025 பயணிகள் பயன்பாடு 136% அதிகரித்ததை தொடர்ந்து இந்த விரிவாக்கம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 417,315 இருந்த பயணிகள் எண்ணிக்கை 2025 984,929 உயர்ந்துள்ளது. இதனால் 567,000 அதிகமாக கூடுதல் பயணங்கள் பதிவாகியுள்ளன. அமெரிக்கா தாம் முன்மொழிந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்தியுள்ளது. ஈரானின் பிரதான பேச்சுவார்த்தை பிரதிநிதி இன்று தெஹரானின் சமீபத்திய சமாதான திட்டத்தை வாஷிங்டன் ஏற்க வேண்டும் என்றும், இல்லையெனில் பேச்சுவார்த்தை தோல்வியடையும் என்றும் எச்சரித்துள்ளார். அமெரிக்க பொருளாதாரத்தில் போரின் தாக்கம் குறித்து அதிகரித்து வரும் அழுத்தங்களை எதிர்கொண்டு வரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்ட கருத்துக்களுக்கு பிறகு இந்த கருத்து வெளியாகியுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. கசியோரா, மிசைரா மற்றும் ராசினில் 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல்கைமாவின் ஜெய்ஸ் மலைப்பகுதியில் 19 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை வீழ்ச்சியடைந்தது. அபுதாபியில் இன்று 40 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. துபாயில் 37 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 37 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 34 டிகிரி செல்சியஸிலும், உமல்குவாயினில் 33 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: பாட்டு

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: ரேடியோ டியூன் பண்ணவங்களுக்கு யார் இந்த பொண்ணு? ஓ 8 o'clock ஷோ பண்ண வருமே அந்த பொண்ணு என்ன இங்கே பண்ணுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. Yes, this is me, RJ Priya. The evening correct show கேட்டுட்ருக்கீங்க only on 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ வெல்கம் பேக் மறுபடியும். அண்ட் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இந்த ஸ்கூல் மெமரிஸ்லாம் அப்படியே ரீகலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, டைம் ட்ராவல் பண்ணி போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒருத்தராக ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கீங்க. அப்புறம் 6 வரைக்கும் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆஃப்டர் 6 வந்து நிறைய கேம்லாம் காத்து கொண்டிருக்கிறது, அதுக்கு ரெடியாக இருங்க. எப்படி நீங்கள் டிராஃபிக்கில் மாடிட்டு இருப்பீங்க, எனக்கு என்ன ஆசையா? அதான் நம்ம நிதிஸ்தன மதனது ஐயோ வர மாட்டேங்கிறே, அதான் உண்மை. நம்ம கூட பேச போற காலர் யார், இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, நல்லா இருக்கேன். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: பிரபா, துபாயில இருந்து.
2: பிரபா சொல்லுங்க. பிரபா என்ன நடந்தது ஸ்கூல்ல, என்ன பண்ணீங்க நீங்க?
3: ஸ்கூல்ல ஒண்ணு பெருசா பண்ணல, நல்லா படிச்சேன்.
2: நல்லா படிச்சீங்களா? நல்லா படிக்கிற பசங்களுக்கு இந்த பக்கம் என்ன வேலை?

0: ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தெரியல, எக்ஸாம் எழுதுறப்போ. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான் சங்கரகுமார் சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் வந்து அவன்கிட்ட வந்து அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் பின்னாடி திரும்பி, அதாவது அவன் வந்து என்னோட பிக்கு அப்புறம் எஸ் லைக் அந்த மாதிரிதான் வரும், கொஞ்சம் என்னோட டேபிள் பக்கத்துல அவனு இருப்பான்.
1: ஒரு பேசினதும் எனக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து ஞாபகம் என்ன தெரியுமா, டென்த்தில் நினைக்கிறேன் மேக்ஸில் அந்த சைக்கிள் டெஸ்ட் அந்த மாதிரி வைப்பாங்கல்ல, அப்போ வந்து அவுட் ஆயிடுச்சு, மேக்ஸில் போயிடுச்சு. என்ன பண்ணிட்டேன், ஐயோ இந்த ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்குறதுக்குள்ளே நம்மளை உரிச்சு பின்னி பெடலில் எடுத்துருவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் மனசு அப்படியே கொஞ்சம் கல்லாக்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து அம்மா மாதிரி சைன் போட்டு போய் கொடுத்துட்டேன். எங்கே மிஸ் எப்படி வேற லெவலில், நம்ம மிஸ் எல்லாம் வந்து கேட்கும் அப்படியே ஸ்கேன் பண்ணிட மாட்டாங்க. வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு, பிரியதர்ஷினியோட அம்மாவா கொஞ்சம் வீட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னாங்க. எங்கள் அம்மா வந்துட்டாங்க, என்ன சின்ன இந்த சைன் நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க. எங்கள் அம்மா கிட்ட வந்து ஐயோ அப்படின்னு யோசிக்கும் போது,
2: நீ பொய்யே சொல்ல மாட்டேன், பொய்யே தான் சொல்லுவேன்.
1: அப்புறம் எங்கள் அம்மா பிடிச்சிட்டாங்க, ஓகே இவதான் பண்ணியிருக்க போலன்னு டீச்சர் கிட்ட விட்டே கொடுக்கல. நான் தான் மேம் சைன் பண்ணேன் அப்படின்னோடையும் எங்கள் மிஸ் வந்து எங்கள் அம்மாவை பயங்கரமாக பார்த்தாங்க, ஓ ஃபேமிலியோட எஸ்கே பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு என்னோட தெய்வம் தாய் மீனாச்சு என்னை காப்பாற்றலாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. ஸோ அந்த இன்சிடென்ட் கண்மடி வருது, இந்த மாதிரி நிறைய இருக்குது சொல்கிறேன் ஒன்றுண்ணா. அண்ட் உங்கள்கிட்ட பேச போகிற காலர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு போயிட்டு வந்துடலாமா, ரொம்ப ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இந்த பாட்டுக்கு அப்புறமா உங்களோட கால்ஸை நான் அட்டன் பண்ணுறேன், ப்ராமிஸ் அம்மா ப்ராமிஸ். ஓகே 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அது ஈவினிங் கரெக்டில் ஆர்ஜே பிரியா பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு, ரெண்டு

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோடு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம். நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
3: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
4: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
3: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
4: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
3: என்னது,
5: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன்? ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: அப்புறங்க இதல்லாத ஹாலிடே எப்ப வரும், எங்களுக்கு எப்ப வரும் அப்படின்னு காத்துட்டு இருப்பீங்க. ஸோ பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எப்போ அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 5 நாள் வந்து லீவ் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது May 25th அண்டில் ஃப்ரைடே May 29th வரைக்கும். ஸோ ஓகே, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அது மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களே,
3: தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே.
2: அதேதானே, புரிகிறது புரிகிறது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: ஓகே, நம்ம கூட பேச போற காலர் வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். முன்னாடி நான் அருள் சொல்லிட்டேன்ல, இப்படி ஹலோ ஒரு பழக்க தோஷம் ஆயிடுச்சு, வேற எதுவும் கிடையாது. ஹலோ,
4: வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்க மிஸ்டர் அருள்?
4: சூப்பர்மா, சூப்பர்.
2: நல்லா இருக்கீங்களா?
4: சொல்லுவாங்க.
2: ஓகே ஓகே,
4: அதெல்லாம் வந்து மாடுமிக்க போறது கிடையாது. ஒண்ணும் ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆவாங்க
2: கண்டிப்பா.
4: எங்க வாத்தியர் வந்து ஒரு டிஃபரெண்டா, நீ ஸ்கூல்ல நீ ஒழுங்கா படிக்கலாம், நீ போய் எச்சி பெற்ற ஹோட்டல் எடுப்ப அப்படின்னு
2: சொன்னாரு.
4: அவர் எந்த டைம் சொன்னார்னு தெரியல, நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு உண்மையாலுமே எச்சி பெற்று எடுத்தேன் ஒரு 5-star ஹோட்டல்ல.
2: ஓகே ஓகே,
4: சரிங்களா? ரொம்ப எனக்கு அஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா அந்த டைம் வந்து அந்த ஹோட்டல்ல வந்து ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது, ஒரு காலேஜோட பார்ட்டி நடக்குது, சரிங்களா? அங்க நான் வந்து உண்மையாலுமே நான் வந்து எச்சுபேட் எடுத்துருக்கேன். ஏன்னா பார்ட் ஆஃப் மை ஜாப், என்னோட போகும்போது அது வந்து என்னோட அபுதாபி வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு வீடு கட்டினேன் நானு. அந்த வீட்டை எங்க கட்டிருக்கேன்னா, அதே வாதியார் வீட்டுக்கு பக்கத்திலேயே
2: கட்டிருக்காங்க.
4: நான் இப்ப வெகேஷன் எல்லாம் போகும்போது உண்மையாலுமே நான் அவரை பார்த்தனா, நீங்க சொன்னீங்க சார் அதே மாதிரி நான் ஹோட்டல்ல எச்சுப்பேட்டு தான் சார் நான் எடுக்கிறேன் நானு. அந்த ரொம்ப எனக்கு, அதனால நான் இப்ப வந்து வெகேஷன் போறதே கிடையாது. நான் எப்பயாவது வெகேஷன் போட ரொம்ப யோசிச்சு போவேன். ஏன்னா அவர் எங்க அந்த வாதியாரும் எங்க அப்பாவும் ஃப்ரெண்டு, டெய்லி மார்னிங் வாக்கிங் ஒன்னா போவாங்க வருவாங்க. அவர் பார்க்கும் போது நீங்க சொன்னீங்க, நான் உண்மையாலுமே நான் எச்சுப்பேட்டு தான் எடுத்துருக்கிறேன்.
2: நீங்க அப்படியெல்லாம் இப்ப கொண்டு நீங்க சொன்னீங்க இல்ல, உங்களோட சார் பக்கத்து வீட்டுல வீடு கட்டிருக்கேன்னு, அதுதான் வந்து ப்ரௌட் மூமெண்ட். இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்றோம்னா, அது ரிலேட்டடா எதுவா இருந்தாலுமே அதை நம்ம கண்ணை மூடிட்டு ஓகே இதுதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்க பெருமையா தான் பண்றீங்க. நீங்க இப்படியே இருக்க போறது கிடையாது, நாளைக்கு நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் துபாயில ஓபன் பண்ணலாம்.
4: இப்ப நான் மேல வந்துட்டு ஒரு ஃபுட் சேஃப்டி ட்ரெய்னர்.
2: ஓ, பாத்தீங்களா?
4: சேம் லைக் தட். நான் எனக்கு முன்னாடி ஒரு 1000 ஸ்டாஃப் உட்கார வச்சு நான் ட்ரெய்னிங் எடுத்துட்டு
2: இருக்கேன். கிரேட் சார், கிரேட்
4: கிரேட். அந்த லெவலுக்கு நான் ரீச் ஆனா கொஞ்சம் ஹாப்பி தான் எனக்கு. ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு, நான் ஊருக்கு போனா அவர் சொன்ன வார்த்தைகள், ஸ்கூல்ல சொன்ன வார்த்தைகள் எனக்கு
2: அது கொஞ்சம்
4: நீங்க
2: உங்க மனசுக்கு
4: பிடிச்சதானே பண்ணீங்க. எஸ் நவ் ஐ அம் ப்ரவுட் ஐ அம் எ ஹோட்டலியர். ஏன்னா நான் இப்ப ஸ்டாஃப் டீச் பண்றேன், ஃபுட் சேஃப்டினா என்ன, எப்படி நல்ல ஃபுட் கொடுங்க டீச் பண்றேன். நவ் ஐ அம் ப்ரவுட் தட் ஐ அம் எ ஹோட்டலியர்.
2: எக்ஸாக்ட்லி, அதான வேணும் எண்ட் ஆஃப் தி டே இல்லையா. இப்போ நீங்க ஹாப்பியா இருக்கீங்க, இனிமேலும் நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. அண்ட் ஏற்கனவே நீங்க உங்களோட சார் உங்களோட டீச்சர் வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க. இல்ல வந்து கஷ்டப்படுறதுக்கோ இல்ல வருத்தப்படுறதுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல அவங்க முன்னாடி ஃபீல் பண்றதுக்கோ அதெல்லாமே கிடையாது. நம்ம பாக்குற வேலை தான் நமக்கு முக்கியம். நம்ம யாரோட சொத்தையும் வந்து கொள்ளையடிக்கல, யாருக்கும் கெடுதல் பண்ணல. சோ நம்ம நல்லா தான் இருப்போம். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ அருள், நீங்க கால் பண்ணது
4: ரொம்ப நன்றி. ஆல் ஆஃப் ஆல் தி பெஸ்ட். யுவர் கைஸ் ஆர் ராக்கிங் சீரியஸ்லி.
2: தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ சோ மச், கீப் சப்போர்ட்டிங் us. பை, டேக் கேர், பை பை பை பை. சோ அவ்வளவுதாங்க. நைட் தூங்கும்போது நீங்க நம்ம யாருக்கு எந்த கெடுதல் பண்ணல இல்ல, நீங்க நைட் நல்லா தூக்கம் வரும் அப்படின்ற ஒரு தூக்கம் போதும் நமக்கு இல்லையா. அவங்கள விட நம்ம பெரிய ஆளானும் அதெல்லாம் அந்த சீனே வேண்டாம். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், எனக்கு அது போதும். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு நம்ம சிஎம் சாரோட பாட்டு பிளே பண்ணலாமா, வந்துட்டே இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் இஸ் ஈவினிங் கரெக்ட். ஈவினிங் கரெக்ட் கேட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன்.
5: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal Inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.
6: You know what? Guess who's back? We back baby. We back, baby.

0: I'm out of here.
1: Tommy, 89.4. 91 போடு.
2: என்னது?
1: 90s not out.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்ப்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: Give me one touch, yeah. Give me two touch, yeah.

0: நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டு உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. தமிழகத்தில் புதிய அரசியல் களம்.
1: சட்டமன்ற தேர்தலில் மக்களின் முடிவு என்ன சொல்கின்றது? புதிய ஆட்சி அமையும் சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்.
0: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக கட்சிகளின் முடிவு என்ன? தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்?
1: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
2: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 8008.
3: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
5: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.

0: Song of the Hour.
1: Slack Song of the Hour.
2: நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க.
3: Brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI-ல pay after 6 months 0 VAT-ல உங்க brand new Jetor SUV-க்கு upgrade ஆகுங்க.
2: Okay, so traffic எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா E311-ல traffic வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ அந்த பக்கம் போறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போங்க. அண்ட் E11-ல traffic பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் E611-லையும் வந்துட்டு சில ஏரியா வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரம் முடி கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருந்தது, மேபி அதனால இந்த இடங்கள்லாம் டிராஃபிக் இருக்கு. அண்ட் D62-லையும் வந்து டிராஃபிக் இருக்கு, அண்ட் அங்கே கூட ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு இத்தனை கிராஷ் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க, டென்ஷனே வேண்டாம். எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். ஸோ ப்ளீஸ் ட்ரைவ் சேஃப்.
3: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
2: And நம்ம கூட பேச போற caller, hello, வணக்கம்.
4: hello, வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் ஃபைரோஸ், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். thank you. சொல்லுங்க உங்களோட ஸ்கூல் மெமரிஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க. உங்களோட பட்ட பேர் ஏதாவது இருக்கா உங்களுக்கு?
4: பட்ட பேர் வந்து பாதி பேர் கூப்பிடுவாங்க, ரோஸ்ன்னு தான்
2: கூப்பிடுவாங்க. ரோஸ் எனக்கு இந்த போட்டோம், ஐயோ என்ன போட்டோம், சார் போட்டை பரம்பரையில் வருவார்ல ரோஸ் அப்படின்னு
4: ஒருத்தர்.
2: ஓகே ஓகே ஓகே.
4: எனக்கு ஒரு ஃபன்னான விஷயம், காலேஜ் மெமரிஸ் இப்பயும் பார்த்தாலும் எனக்கு அந்த ஃப்ரெண்டை பார்த்தா எனக்கு அவன் வந்துகிட்டு இருக்கோம். அதை ஷேர் பண்ணலாங்க
2: ப்ளீஸ்.
4: எங்களுக்கு ஆக்சுவலா வந்து மேத்ஸ் வந்து கொஞ்சம் வீக்.
2: நீங்களுமா?
4: ஓகே, 4th செமஸ்டர் ஃபெயில், 5th செமஸ்டர்ல நானும் அவரும் எழுதுறோம்.
2: ஓகே
4: ஓகே. எங்களுக்கு லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்காங்க. எனக்கு காப்பி அடிக்க தெரியாது.
2: ஓகே, எனக்கு நடிக்க வராதுங்க.
4: வராது. முதல்ல அவங்க பேப்பர் பார்த்தா பேப்பர் காட்டாலும் நம்ம பார்த்து எழுதுனேன், கண்ணாடி பட்டிருப்போம், கண்ணு தெரியாது.
2: அதே பிரச்சனை தான் எனக்கும். நம்ம நிறைய ஒத்து போகுது உங்களுக்கு. ஓகே
4: ஓகே. சரி, நான் எனக்கு தெரிஞ்சது அதுல டிஃபரன்ஷியேஷன் டிஇல வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வரும், அது எழுதுனேன் நான். எழுதிட்டு 10 நிமிஷத்துல எழுதி முடிச்சுட்டு பேப்பரை கொடுத்துட்டு என் ஃப்ரெண்ட திரும்பி பாக்குறேன், என்னடா வரியா, இது மாதிரி தியேட்டர் இருக்கு, படம் இருக்கு, போலாம் அப்படின்னு. அவர் வந்து இல்லப்பா, பக்கத்துல உள்ள ஒரு நாள் எழுதுறான்னு சைன் கையால காட்டுறான், எழுதுறான் பாத்து எழுதிட்டு அப்படின்னா. எப்போ பாத்து எழுதிட்டு வாப்போ, எப்படியா பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க பேப்பரை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். வந்து இந்த மாதிரி படத்தை பாத்துட்டு இன்டர்வல் முடிஞ்சோடனே வர, இவங்க எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு 3 hours முடிஞ்சிட்டு வராது, எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னு. சூப்பரா எழுதிருக்காப்ல இந்த ட்ரிப், அது பேப்பரை கிளியர் பண்ண வேண்டியதா
2: அப்படின்னாரு.
4: ரிசல்ட் வந்தது,
2: நல்ல வேலை நம்மளுக்காவது 20 mark கிடைச்சது நினைச்சீங்களா? போதும் சென்ட்ராஸா கையில பிடிக்க முடியாதுன்ற மாதிரி என்னென்ன ஆட்டம் போட்டுருப்போம். நம்ம கூட வாங்கின அந்த கோல்டு மெடல் அமைதியா வந்துருப்பாங்க, பாஸ் ஆயிட்டா போதும், ஆத்தா பாஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஆட்டம் போட்டுருப்போம். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர்ல என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்றது நீங்களே கேட்டு பண்ணுங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம்ல இது ஈவினிங் கரை கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: Chillax Song of the Hour.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
0: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
1: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
0: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
1: என்னது?
5: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
6: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன், பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
7: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
8: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer a May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
9: Time check.
4: Neram ippozhudhu maalai 6 mani.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிப்பதற்கும் அவர்களின் மீன்பிடி படகுகளை மீட்பதற்கும் தேவையான அனைத்து தூதரக நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 6 மீனவர்கள் இன்று இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள நிகழ்வின் மீது தங்களது கவனத்தை ஈர்க்க விழைகிறேன் என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையால் ஏற்கனவே 54 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ளனர். மேலும் 264 படகுகள் இலங்கை அதிகாரிகளினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்பதையும் தங்கள் கவனத்திற்கு கொண்டுவர விழைகிறேன் என முதல்வர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே இப்பிரச்சினை குறித்து இலங்கை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உரிய தூதரக நடவடிக்கைகள் மூலம் தமிழ்நாடு மீனவர்கள் மற்றும் படகுகளை உடனடியாக மீட்குமாறு தங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் என முதல்வர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டமைக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டத்திற்கு இளைஞர்கள் திரள வேண்டும் என ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 3 தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதற்கெதிராக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் திரண்டு போராட வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் அழைப்பு விடுத்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 7 இளைஞர்கள் பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரிகளில் சேர்வதற்கும் அரசு பணிகளை பெறுவதற்கும் நுழைவுத் தேர்வுகளை எழுதுகின்றனர். ஆனால் அரசியல் ஆதரவுடன் செயற்படும் வினாத்தாள்களை கசியவிடும் கும்பல்கள் இந்த இளைஞர்களின் நம்பிக்கையையும் மன உறுதியையும் சிதைத்து வருகின்றார்கள் என அரவிந்த் கெஜ்ரிவால் தனது கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளித்தார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை ஆணைக்குழுவில் சுமார் 4 மணி தியாலங்கள் வாக்குமூலம் அளித்த பின்னரே அவர் வெளியேறினார். ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ஆணைக்குழு விடுத்த அழைப்பிற்கமைய அவர் இன்று அங்கு முன்னிலையாகியிருந்தார். அதன்படி குறித்த வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறினார். ஷார்ஜாவில் தனியார் பள்ளிகளுக்கான ஈதல்லதா விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷார்ஜாவின் தனியார் பள்ளி ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பின்படி ஷார்ஜாவில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு 2026 மே 25 தேதி திங்கட்கிழமை முதல் மே 28 தேதி வியாழக்கிழமை வரை ஈதல்லதா விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் மீண்டும் 2026 ஜூன் 1 தேதி திங்கட்கிழமை திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகத்தில் அரசு ஊழியர்களுக்கான ஈதல்லதா விடுமுறை தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டில் பொதுத்துறை ஊழியர்களுக்கு 5 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்கின்றது. எதிர்வரும் மே 25 திங்கட்கிழமை முதல் மே 29 வெள்ளிக்கிழமை வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஐக்கிய அரபு அமீரக பொதுத்துறை ஊழியர்கள் 9 நாட்கள் விடுமுறையை பெறுகின்றனர்.
1: உலகச் செய்திகள்.
2: மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் 90% யுரேனியம் செறிவூட்டல் பரிசீலிக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் தனது அணு திட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என ஈரான் பாராளுமன்றத்தின் வெளிநாட்டுக் கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு குழு பேச்சாளர் இப்ராஹிம் ரிசாயி தெரிவித்துள்ளார். மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் தமது நாட்டின் விருப்பங்களில் ஒன்றான 90% யுரேனியம் செறிவூட்டல் இருக்கலாம் என அவர் கூறியுள்ளார். இதை பாராளுமன்றத்தில் பரிசீலிப்போம் என அவர் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த அறிக்கை பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய அணு நடவடிக்கைகளுக்கான சாத்தியத்தை சுட்டிக்காட்டுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982. Hey, Anthony Tarike.
3: லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: வச்சு ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: The evening Karak.
2: WhatsApp 800-916 or visit abccargo.ae.
3: ஸோ எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேம் பண்ணுறவங்களுக்குலாம் பயங்கர ஈஸியாக போயிடும். என்ன ஆஃபர் போட்டாலும் வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி, முக்கியமாக ஆன்லைனில் இல்லையா, மீண்டும் மீண்டும் தோத்துக்கிட்டே இருக்கியடா அப்படின்ற மாதிரி நம்மளை நம்மளே வந்து கேட்டிருப்போம். ஏன்னா அவ்வளோ ஸ்கேம் நடக்கும், தங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. செல்ஃபோன் ஆர்டர் பண்ணுவோம், செங்கக்கல் நம்மளை தேடி வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஈதல்லாக்கு ஏதாவது ஒரு பொருள் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ஒரு 10 தடவை அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு பின் வாங்குமாறு நான் கேட்குறத விட துபாய் போலீஸ் வந்து நம்மளை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் உஷாரையா உஷாரு அப்படின்னு. ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஓகே, கேர்ஃபுல்லாக இருங்க. ஈச் திரம் ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், அதுக்கு ஒரு செங்கக்கல்லாக கிடைக்கணும் வேண்டாம், நெவர், ஓகே.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.

0: மனசாட்சி எல்லாம் அவுட் பண்ணிடுவேன் சரியா. செஸ் பாஃபன் ஓகே, அவங்க எல்லாம் சேர்ந்து மூவி எல்லாம் பண்ணிருக்காங்க, சொல்ல தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து கேம் கனெக்ட் கேம் வந்து விளையாட போறோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940, ஐ ரிப்பீட், 800-8940. தப்பி தவறு என் நம்பரை சொல்லிட்டோம்னு செக் பண்ணி பார்த்தேன், வேற ஒன்றும் கிடையாது. ஹலோ வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க? ஹலோ அப்படின்னு சொல்லும்போது பயந்து கட் பண்ணிட்டாரா இல்ல அதுவா கட் ஆச்சா? ஹலோ, உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுறீங்களா? கனெக்ட் ஆயிட்டீங்க?
1: ஹலோ சொல்லுங்க வணக்கம் கால் பண்ணிட்டு சொல்லுங்களா என்னங்க ரெண்டு பேர் பேசுறீங்க இல்லையா வேற யாருக்கா லைன்ல இருக்காங்க பாருங்க ஹலோ இல்லையா ஏதோ நான் கிராஸ் டாக்னு நினைச்சேங்க சரி சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் சிராஜி
2: என்ன
0: சொல்றது நானு அஜித்
1: சம்பந்தப்பட்டது சொல்லுமோ?
0: கேள்வி கேட்டாலே அவுட் ஆக்கிருவோம் நாங்க, அவுட். பாய்
1: பாய் பாய்.
0: ஹலோ, சும்மா சொன்னீங்க. ஓகே ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன் சொல்லுங்க, அஜித்துக்கு ரிலேட்டடா இருக்கிறது சொல்லுங்க. யோசிச்சீங்கன்னா மறுபடியும் அவுட் பண்ணிடுவேன். ஹலோ,
1: பில்லா பில்லா
0: பில்லா. ஓகே, கார் ரேஸ்
1: அஜித்.
0: யோ, இப்படி போனா அப்படி அப்படி போனா இப்படியா? ஷாலினி மேடம். ஹலோ, இந்த இந்த டவர் வேற கிடைக்காம. ஹலோ, அமர்கலமா? ஐயோ, நான் அவுட்டுங்க, நான் அவுட்டு, ஒத்துக்கிறேன். சரியா, பை. என்ன ஒரு சந்தோஷம் வைக்கிறாரு போல. இந்த மாதிரி தான் விளாட போறோம். அதாவது ரொம்ப நாள் ஆச்சா, இப்போ டக்குன்னு பிரியா ஒரு பாசிட்டிவா ஒரு நாலு வார்த்தை சொல்லேன் அப்படின்னா டக்குன்னு எனக்கு வந்துடும். இப்போ ஜாலியாக ஷோ பண்ணி பல வருடங்கள் ஆனனால அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. எனிவேஸ், இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம், களத்தில் அடுத்து சந்திக்கிறோம். அந்த பாட்டு முடிஞ்சதும் நம்ம வந்து விளையாடுறோம். ஓகே, ஸோ த கனெக்ட் கேம். இந்த கனெக்ட் கேமில் வந்துட்டு, சாரி மைக்கில் அடிச்சிட்டேன். இந்த கனெக்ட் கேமில் வந்துட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அது ரிலேட்டடாக இருக்க வார்த்தைகள்லாம் நீங்கள் பேச நான் பேச அப்படியே மாறி மாறி பேசிகிட்டே இருக்க போகிறோம். ஒரு முடிவுக்கு வரும்ல, அவங்க தான் வின்னர். இப்போ நான் தோத்தேன்ல, அந்த மாதிரி. ஓகேவா? வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். இப்போ அடுத்து ஒரு பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: Back to back.
4: Aha. Yeah.

0: நீங்க சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போன்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
6: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
5: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கே உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
6: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
7: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
8: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: ஒரு கனெக்ட் கேம் விளையாடிட்டு இருக்கோம், உங்களுக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகுதுன்னு நான் நம்புறேன். அண்ட் எஸ், என்ன அப்படின்னா ஒரு ஒரு நபரோட பேர் சொல்லுவேன், அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணி சொல்றீங்களோ, ஒன்று நீங்க வின் பண்ணுவீங்க இல்லைன்னா நான் வின் பண்ணுவேன். ஓகேவா? நம்ம கூட பேச போற காலர் யார், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். ஹலோ.
2: ஹலோ.
1: ஹாய், குட் ஈவினிங்.
2: குட் ஈவினிங்.
1: யார் பேசுறீங்க?
2: விஜய்.
1: நீங்க தப்பா சொல்றீங்களா, நான் தப்பா சொல்றேன்னு தெரியலையே. ஓகே, அகைன் சிவகார்த்திகேயன் நீங்க சொன்னால மிஸ்டர் லோக்கல்.
2: நயன்தாரா.
1: விக்னேஷ் சிவன்.
2: டைரக்டர்.
1: நான் உயிர் உலக் அப்படின்னு சொல்லவா? ஓகே, என்ன நான் சொல்றது, நானும் ரவுடி தான்.
2: விஜய் சேதுபதி.
1: விக்ரம் வேதா.
2: மாதவன்.
1: நான் தான் விட்டு ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒத்துக்கிறேன்.
2: தேங்க்யூ தேங்க்யூ.
1: மீண்டும் மீண்டும் தோத்துக்கிட்டே இருக்கியடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, ஸோ இது செகண்ட் டைம் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், இப்போ நீங்களும் கால் பண்ணி நீங்கள் வின் பண்ணலாம், என்ன ஒரு ப்ரொமோஷன். ஓ, இப்போ அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தால, டாக்டர் படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது, அன்னீரதோட மியூசிக்கில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எஸ், நம்ம கனெக்ட் கேம் விளையாடிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் உங்கள்கிட்ட வந்து ஒரு கேமில் பேசுறதுல விளையாடுறதுல எனக்கு ரொம்ப மிக சந்தோஷமாக இருக்கிறது. அண்ட் இப்போது பாட்டு கேட்போமா? தினமர் ரேடியோ நம்ம மியூசிக் எஸ் ஈவினிங் கரை கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜி பிரியா பேசிகிட்டு இருக்கேன்.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
3: என்ன நீங்க தயாரா?
2: மனசார வேண்டிட்டு போனாரச்சா, உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி.
3: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்மோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor. 1982 lerunde Danya Refrigeration oda mukhyamana angam.
6: JM brand AC da.
5: JM brand AC da.
7: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
8: Ma, breakfast la protein illa ma.
3: Protein la irukku. Unakku patience da illa. Inda idli saapidu.
8: Seriously ma? Protein?
3: Relaxed akanna. ID protein batter la senja rendu idli la rendu muttai vida adhigamana protein irukku.
8: Ennadhu?
9: Verum rendu idli la 15 grams protein. ID fresh protein rich batter.

0: வாக்கியாத்தரேன்னு உங்க பேர் என்ன? சரவணன். ஓகே, விளையாடலாமா சரவணன்? உங்களுக்கான வேர்ட் ஆபீஸ்.
1: புரியல.
0: ஆபீஸ். ஆபீஸ்.
1: ஆபீஸ்.
0: ம்.
1: ஓகே.
0: நான் சத்தத்தை காணோம்.
1: மேனேஜர். மேனேஜர். மேனேஜர்.
0: மேனேஜரா? ஆ. மெயில் ஐடி. பேப்பர் ஐடி இல்ல, மெயில் ஐடி.
1: மெயில் ஐடி.
0: சொல்லுங்க, எனக்கு மறந்துடும் போது. மீல்ஸா? மீல்ஸ் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஓகே, ரைட் விடுங்க. இல்ல வந்து நீங்களும் நானும் ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கலாமா?
1: ஓகே.
0: ஓகேவா? ஓகே, எல்லாமே நமக்கு சாதகமாவே அமையுது. ஓகே, தேங்க் யூ. பை. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்மள அசர வைக்கிற மாதிரி பதில் சொல்லுவாங்கல்ல, அது நம்ம அகமது தான். நம்ம கூட விளையாட போற நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: இது வந்து காமெடியை தாண்டி வன்முறையாக போகிறது, யார் மனதையும் புண்படுத்துவது கூடாது, புரியுறதா? எனக்கு விருப்பம் இல்ல. ஓகே, மத்தவங்க மற்ற ஜாக்ஸ் பத்தி பேசினா எனக்கும் கோவம் வரும். ஓகேவா? அதனால நீங்க ஒருத்தவங்களை உயர்த்தியோ ஒருத்தவங்களை தாழ்த்தியோ எனக்குமே வந்து பேசக்கூடாது. எல்லாருமே எங்களுக்கு சமம் தான். எங்களையும் நீங்க அப்படி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். காமெடி காமெடியாக இருக்கட்டும், அந்த காமெடியை பேசும்போது சீரியஸா ஏதாவது ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நானும் ரியாக்ட் பண்ணுவேன். பட் எனக்கு இப்போ எதுவும் சொல்லணும்னு தோணல. எனிவேஸ், யாரையும் வந்து அப்படி பேசாதீங்க. ஓகே, தேங்க்யூ. அண்ட் இப்போ அடுத்து ஒரு பாட்டு வருது. நம்மளை டென்ஷன் ஆக்குனாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டீ குடிக்கிறது உண்டு. ஸோ நான் போய் அதை பண்ண போறேன். இப்போ அடுத்து அந்த பாட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு வரப்போகுது. 89.4 தமிழ் எஃப்எம்ல தி ஈவினிங் கார் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: ஏ, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
5: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆஃபர் வேலிட் till 31st மே.
4: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group. Big news from the UAE lottery. 5 million dirhams in வெற்றியாளர் அறிவிச்சாச்சு. Congratulations Brandon from South Africa. அவருடைய வாழ்க்கையை இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிடுச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னும் வெயிட் பண்றீங்க? அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம்.
7: Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC, licensed by GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
8: Busy city with fussy citizens.
9: Back to back meetings, deadlines, client calls, தீராத traffic, lunch time ஆனது கூட தெரியாம tension ல எங்க ஓடிட்டு இருக்கீங்க?
10: முதல்ல உங்க மேப் ஓபன் பண்ணி வெஜ் மீ ரெஸ்டாரன்ட் நியர் மீனு தேடுங்க. அங்க போய் சுட சுட சாதம், சாம்பார் பொரியல், கூட்டு ரசத்தோட full meals இல்ல பிரியாணி ஆர் வெரைட்டி ரைஸ் னு நல்லா தெம்பா சாப்பிட்டு வேலைய பாருங்க.
9: அப்புறம் ஈவினிங்கா உங்க பேட்டரி டவுன் ஆகுற நேரத்துல மசால் வடை, பஜ்ஜி, பழம்பூரி, பக்கோடா, டீ, ஃபில்டர் காபி கூட அங்க செம்மயா இருக்கும்.
10: வெஜ் மீ ரெஸ்டாரன்ட் UAE, the people's choice. Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
11: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
12: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT Global, largest villa developers in South India. More details contact 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer a May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.
13: Request a song, call or WhatsApp 050-252-8940.
14: Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam. Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: Vanakkam, Seidhi Surukkam. Thogathu Vaasippavar Krishni Manipalan. ஆண்டுதோறும் மாணவர்களின் வாழ்க்கையோடும் மாநில மருத்துவ கட்டமைப்பின் எதிர்காலத்தோடும் மக்களின் உயிரோடும் விளையாடும் நீட் தேர்வு முறை ஒழிக்கப்பட வேண்டும் என முன்னாள் முதல்வரும் திமுகவின் தலைவருமான மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நீட் ஒருபோதும் நேர்த்தியாக இருந்ததில்லை. இந்த ஆண்டும் நீட் வினாத்தாள் முறைகேடுகள் வெளிவந்து தேர்வு ரத்தாகியுள்ளது. லட்சக்கணக்கான மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் என அவர் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் புதிதாக அமைந்துள்ள அரசும் நீட் தேர்வுக்கு எதிரான தனது உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கோரும் திராவிட மாடல் அரசின் சட்ட நடவடிக்கைகளை புதிய அரசும் கையில் எடுத்து நம் முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பது நிர்வாக தோல்வி மட்டுமல்ல, இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு எதிரான ஒரு குற்றம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி சாடியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான புகார் காரணமாக கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. வினாத்தாள் கசிவு மோசடியில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் மறுதேர்வு கால அட்டவணை பற்றி 7 முதல் 10 நாட்களில் அறிவிக்கப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சி ஜோசப் விஜய்க்கு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு முதலமைச்சர் விஜய் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற விஜய்க்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்துச் செய்தியொன்றை வெளியிட்டிருந்தார். அதில் இலங்கையும் தமிழ்நாடும் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் வர்த்தக ரீதியாக ஆழமான பிணைப்பை கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஜனாதிபதியின் இவ்வாழ்த்துச் செய்திக்கு தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்துள்ள முதலமைச்சர் விஜய், இலங்கை ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் வாழ்த்துகளால் நான் மிகுந்த கௌரவம் அடைகின்றேன். உங்களது அன்பான இந்த செயலுக்கு எனது நன்றிகள் என்று தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எண்ணெய் விலை 1% வரை உயர்ந்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகள் நிலையானதாக இல்லை என தெரிந்த நிலையில் வாஷிங்டனின் முன்மொழிவுக்கு தெஹ்ரான் அளித்த பதில் இருதரப்பினருக்கும் இடையிலான பெரிய கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்தியுள்ளன. இதனால் எண்ணெய் விநியோகத்திற்கான அச்சங்கள் தொடர்கின்றன. இதன் காரணமாக உலக சந்தையில் இன்று எண்ணெய் விலை சுமார் 1% வரை உயர்ந்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் 1 பி பாய்க்கச்சா எண்ணெய் விலை 3.24% உயர்ந்து $101.3 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 3.22% உயர்ந்து $107.6 உள்ளது. துபாய் மின்சாரம் மற்றும் தண்ணீர் ஆணையம் இன்று தனது முதல் காலாண்டிற்கான சாதனை நிதி முடிவுகளை அறிவித்துள்ளது. மின்சாரம் மற்றும் நீர் தேவையில் ஏற்பட்ட அதிகரிப்பு, தூய்மையான ஆற்றல் உற்பத்தியில் காணப்பட்ட வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு திறன் விரிவாக்கம் ஆகியவை இந்த வலுவான நிதி செயல்திறனுக்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 6.45 பில்லியன் திர்ஹாம்ஸ் ஒருங்கிணைந்த வருவாயை துபாய் மின்சாரம் மற்றும் தண்ணீர் ஆணையம் பதிவு செய்துள்ளது. இதேவேளை நிகர லாபம் 940 மில்லியன் திரம்ஸாக உயர்ந்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: குட்டீஸ்க்கெல்லாம் வந்து லீவ் விட போறாங்க, அப்படியே ஹார்ட் பீட்லாம் படப்படப்பட நடிக்குதுல. வாழ்த்துக்கள். என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஸோ 7 days ஹாலிடே ஈதலாக்கு, ஈதலாதாக்கு. ஸோ May 25th முதல் 31 வரை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ June 1st வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் KHDA தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கெட் ரெடி.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: இப்பர்க்க குட்டீஸ்லலாம் பேசவே முடியல. ஹாய் அப்படினா உங்களுக்கு என்ன ஹாய் சொல்லணும் அப்படின்றானுங்க. டேய், ஒரு ஃபார்ம்ல தான்டா இருக்கீங்க, அதனால இந்த குட்டீஸ் கிட்ட சங்காத்தமே நம்ம வச்சுக்கிறதே கிடையாதுன்னா பாத்துக்கங்களேன். அண்ட் நம்ம கூட பேச போற காலர் யார், இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், குட் ஈவினிங். யார், இங்க இருந்து பேசுறீங்க?
4: அப்துல் அஜீஸ் ஃப்ரம் துபாய்.
2: ஓகே அப்துல், ஆல் குட்டா?
4: என்ன
2: எக்ஸாம்னே தெரியாம எக்ஸாம் எழுத வந்துருது. சரி ஓகே, ஒண்ணு இல்லங்க, நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அது அப்படியே கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி சொல்லணும். சரியா, கனெக்ட் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம்.
4: ஓகே ஓகே ஓகே.
2: டீ, சாரி, டீ ஷாப்.
4: இல்ல எப்படி புரியல, டீ ஷாப்புக்கு ரிலேட்டடா நான் சொல்லணும்?
2: ரிலேட்டடா, அதே தாங்க, புரிஞ்சிட்டாரு பாபு.
4: ஓகே ஓகே மேடம், ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: அதாங்க டீ ஷாப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீங்க சொல்லுங்க, அதுக்கு பதிலடி நான் சொல்றேன்.
4: பருப்பு வடை.
2: பருப்பு வடை. பிளாஸ்டிக் சேர்.
4: கல்யாண மண்டபம்.
2: கல்யாண மண்டபமா? டீ கடைக்கும் கல்யாண மண்டபத்துக்கு என்னங்க வித்தியாசம்? ஐயோ,
4: பிளாஸ்டிக் சேர் வந்து கல்யாண மண்டபத்துல
2: இருக்கு. அப்படி சொல்றீங்களா? பாடா, சாரிங்க, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதுக்கு அப்புறம் ஐயர் வரவாரல மந்திரம் சொல்றதுக்கு. அப்படியே
4: கல்யாணம்.
2: கல்யாணம். மனைவி.
4: மனைவி. குடும்பம்.
2: குழந்தை.
4: குழந்தை. வளர்ப்பு.
2: அறிவு.
4: முக்கியம்.
2: இல்ல

0: அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பேக் டு பேக் ரெண்டு பாட்டை வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன பாட்டுனா ஒரு நல்ல பாட்டு தான், குலே பாகுபலி படத்துலேருந்து 89.4 தமிழ் எஃப்எம்ல இது ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: Back to back.

0: Znači, kaj se bude, eto ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
6: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீன் இல்லமா?
7: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
6: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
7: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
6: என்னது?
8: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
9: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், ஐடி தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
10: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அல்லது zoho.com இருக்கு வருக.
11: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்,
11: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
11: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
12: This hour of the evening correct is brought to you by Joyalukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 99.4 தமிழ் எஃப்எம்ல இருந்து ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். ரெண்டு பேருமே சண்டை போடாம விளையாடிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. அதுதான் கேம். அண்ட் இந்த டைம்ல ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நீங்களும் கேம்ல கால் பண்ணணும்னா 800-8940 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் ஷோ முடிய போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகப்படுத்துறேன். என்னன்னா, நமக்கு இந்த ராசி பலன்லாம் பார்ப்போம்ல, நீங்க மட்டும் லாட்டரி வாங்கினீங்கன்னா வேற லெவல் அப்படின்வாங்க. நம்மளும் என்னது இது, ஒண்ணுமே காசே வர மாட்டேங்குது அப்படின்னு உட்காந்துட்டு இருப்போம். ஏன்னா நம்ம லாட்டரி வந்து அப்ளை அது பத்தின தாட்டே நமக்கு இருக்கவே இருக்காது. எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது. பட் சில நேரங்கள்ல நம்ம ட்ரை பண்றதுல தப்பே கிடையாது. பிகாஸ் இந்த அதிர்ஷ்டம் இருக்குல்ல, எப்போ நம்ம பக்கம் திரும்பணும்னு சொல்லவே முடியாது. மேபி நீங்க கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மில்லியனர் ஆகலாம், யாருக்கு தெரியும். சோ நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, மாபெரும் 5 மில்லியன் திரம்ஸ் ஜெயிச்ச அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம். எஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிராடன் ஃப்ரம் சவுத் ஆப்ரிக்கா. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமையில 5 மில்லியன் மற்றும் மேசிவ் 30 மில்லியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ரெடியா? ஆமா. ஸோ டு கெட் யுவர் டிக்கெட்ஸ் நீங்க வந்து UAelottery.ae வந்து விசிட் பண்ணுங்க. ப்ராட் யூ பை த கேம் LLC, லைசன்ஸ் டு பை GCGRA ஃபார் 18 அண்ட் அபவ் ஒன்லி. ஸோ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஸோ நீங்களும் UAE லாட்ரி ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அடுத்த மில்லியனர் நீங்களா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மறந்துடாதீங்க, என் பேர் ஆர்ஜே பிரியா, இங்கே தான் தமிழக ஃபேமில் ஆர்ஜேவா வேலை பார்க்குறேன். இப்போ அடுத்து நம்ம கூட பேச போற கால். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சந்தோஷ். எப்படி இருக்கீங்க சந்தோஷ்? சுந்தரா? சந்தோஷ் தான சொன்னீங்க நீங்க.
1: இல்ல இல்ல, வயசாயிருச்சு அதனால மாத்தி கேட்டேன்.
0: உங்களுக்கு வயசாயிருச்சா? அச்சுச்சோ, 70 வயசு இருக்குமா? எனக்கா? வா, வாட் எ மாபெரும் கண்டுபிடிப்பு. எல்லாருமே வயசாதானே போறோம், இல்ல என்ன பெரிய விஷயம்? ஹலோ, ஸ்வீட் 16 சுந்தர். சுந்தர் தானே உங்க பேரு?
1: புதுசாலாம்
0: கிடையாது, இருக்கிறவா இங்க கூட போனாங்க. மழை காது கேக்குதா? ஐயோ, சரி நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, நல்ல காமெடி யோசிச்சுட்டு வாங்க. சரியா? ரெண்டு தடவை சொல்லிட்டேனா? 2 times சொல்லிட்டேன். அந்த கேப்ல நீங்க யோசிச்சீங்கன்னு தெரியும். அவுட்டே, பாய். என்ன ஜஸ்ட் மிஸ்ல நம்மளையே ஏமாத்து பாக்குறாங்கப்பா, கொஞ்சம் உஷார் ஆயிக்க வேண்டியதான் நம்ம. அண்ட் நம்ம கூட விளையாட போறேன். அடுத்த காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். ஐயோ, இருக்கு புது வேர்டு, நான் கண்டுபிடிக்கிறமே. ஈஸ்வரா, ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹெட்மாஸ்டர்.
0: ஹலோ, மாத்தி சொல்லிட்டீங்க. புளிய மரம் இருக்கு, மார்க் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, அதெல்லாம் சொல்லலாம்ல. ஆமாங்க. ஓகே, பாய். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, ஐ மீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு வரப்போகுது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்து என்னன்னா, ஒரு முக்கியமான ஒரு படம் வருது. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் டிக்கெட் கேட்டார்ல, அந்த படம் தான். அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நான் கொஞ்ச நேரத்தில் ஷேர் பண்ண போகிறேன். கேட்டு 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. இதை நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer are May 31st Varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
1: We'll be back. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்லை. NMC அல்ஹாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு. 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். NMC அல்ஹாதாவை சந்தியுங்கள், ஹர் ஹெல்த்தின் ஒரு பகுதியாக உணருங்கள்.
2: For appointments, call 800-6624. Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
3: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
4: திஸ் ஹவர் ஆஃப் தி ஈவினிங் கரெக்ட் இஸ் ப்ராட் டு யூ பை ஜாய் அலுகாஸ். என்ஜாய் ஃபிளாட் 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: The evening Karak.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லணும்ல, நான் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காது கேட்காதுன்னு சொன்னார்ல, அது உண்மையோ நினைச்சு நானே பயந்துட்டேன். ஓகே, ரைட், விடுங்க. மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கான வார்த்தை நீங்க கனெக்ட் பண்ணணும், சரியா? கார்,
3: ரேடியோ.
2: ரேடியோ ஆர்ஜே பிரியா.
3: ஆத்தோடி,
2: சரி, ஓகே, அந்த பக்கம் திரும்பிடுவோம். சைட் மிரர். ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3. அடுத்து என்னது? எங்க ஃபோர் வீலர் சொல்லலாம், நீங்க நாலு வீல் இருக்கும், டிரைவர் நான் சொல்லலாம், ஸ்டேரிங் சொல்லலாம், பிரேக் சொல்லலாம், ஹேண்ட் பிரேக் சொல்லலாம், நேத்தையா சொல்லுங்க. இப்பதான் ஃபார்முக்கு வராரு. ஓகே, கியரா? ஃபோர்த் கியர். போதும், நிப்பாட்டிக்கு போன்றீங்களா? கேளு, கேட்டுதான் பாரு, நீ தான் பெரிய ஆளாச்சே அப்படின்னு கேக்குறது புரியுது. ஓகே, சீட்டு. ஐயோ, அங்க போயிட்டீங்களா நீங்க? வரேன். டீ பாய், டீ பாய். இந்த ஹால்ல சோஃபா நூடுல போடுவாங்களே, டீ பாய்.
3: ஆ, டீ பாய்.
2: அதுதான் நான் சொன்னேன். ஹலோ,
3: சோஃபா. ஓகே,
2: அதுக்கு தான் நான் சொன்னேன்.
3: நான் வேற அங்க வைக்க. ஓகே, ஓகே.
2: கன்ஃபியூஸ் பண்றாருங்க.
3: இல்ல, சீட்னா நிறைய இருக்குலங்க, நீங்க டக்குனு.
2: இப்ப அடுத்து போறோமா இல்லையா?
3: ஆ, போறோம், போறோம்.
2: சொல்லுங்க அப்போ.
3: நீங்க என்ன கேக்கணும்?
2: இல்ல, எனக்கு வீட்டுக்கு டைம் ஆச்சு, காலையில இருந்து ஃபாஸ்டிங் வேற, தலை லைட்டா சுத்துற மாதிரி இருக்கு. கேம் முடிச்சுக்கலாம், சரியா?
3: ஓகேங்க, சூப்பரா பேசுறீங்க. அதுக்காண்டி போய் போய் ரெஸ்ட் எடுங்க.
2: அதுக்காக போய் ரெஸ்ட் எடுங்க. என்னால முடியல, இன்னைக்கு சும்மா சாப்பிடாம இருந்து பாப்போமே அப்படின்னு இருந்தேங்க. அது உங்ககிட்ட நான் கடைசியை மாட்டிட்டேனா, அதனால உண்மையை சொல்லிட்டேன்
3: நானு.
2: தேங்க்யூங்க. ஐயோ, வெக்க போடுறதுல கீழே இருக்க, அதாவது நான் 7th ஃப்ளோர்ல இருக்கேன், ஆனா போர் தண்ணி எல்லாம் வெளியில வருதாமா. ஓகே, பை, டேக் கேர்.
3: ஓகே, தேங்க் யூ, டாடா,
2: பை பை பை பை. நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி நம்மளை டக்குன்னு ஆஃப் பண்ணி போடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. சரி, பாடுது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வருது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு டிராஃபிக் அப்டேட்டை கொடுத்துட்டு நான் ப்ளே பண்ணட்டுமா? பிகாஸ் உங்களோட நலன் எனக்கு ரொம்ப முக்கியம்ல.
4: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor. Verum 9668 monthly EMI la pay after 6 months 0 watt la unga brand new Jetor SUV ku upgrade ஆகுங்க.
2: ஆனா உன் சொல்லட்டுமா, உங்களுக்கு ஒரு சிலையே வைக்கலாம். இந்த டிராஃபிக்கில் பொறுமையாக நிற்கிறது மட்டும் இல்லாமல், அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. ஓகே, எங்கெங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குது அப்படின்னா, கரெக்டாக E11 டுவர்ட் சார்ஜா, அப்போது இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான், பட் அவங்கவுங்கே வந்து டிராஃபிக் இருக்கிறது. அதுக்கப்புறம் D62 அங்கங்கே டிராஃபிக் இருக்குது. அதுக்கப்புறம் E44 கூட ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. ஸோ பார்த்து பார்த்து சேஃபாக போங்க. உங்கள் பொறுமைக்கு ஒரு நிஜமாவே ஒரு செல்ல வைக்கலாங்க, கண்டிப்பா வைப்போம். ஓகே, அண்ட் இப்போ அடுத்து ஒரு பாட்டு.
4: Traffic update brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
2: ரொம்ப நேரமா அப்படியே பீட் சாங்கா போயிட்டு இருக்குல்ல, கொஞ்சம் ஃபீல் பண்ணி நமக்குள்ளே ஒரு இமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அப்படி தூண்டி விடுற மாதிரி ஒரு பாட்டு கேட்டா என்ன? டக்கர் படத்துல வந்துட்டு இருக்கு. சித் ஸ்ரீராம் அண்ட் கௌதம் கௌதம் வாசுதேவன் மேருங்களா மெயினன் அவர்களுடைய வாய்ஸ்ல 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. ஈவினிங் கரெக்ட்ல ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இதை நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஃபேஸ், இட்ஸ் பியாண்ட் தட்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்குறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தான் சார் சூப்பர்.
3: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
4: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: A few days later.
3: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
4: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
5: A few days later.
3: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
4: ஆமாண்ணே, எப்படி?
3: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
6: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
8: பெரிய பெரிய சீக்கோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
9: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
10: Busy city with pussy citizens.
11: Back-to-back meetings, deadlines, client calls, தீராத traffic, lunch time, ஆனது கூட தெரியாம tension எங்க ஓடிட்டுருக்கீங்க?
12: முதல்ல உங்க மேப் ஓபன் பண்ணி வெஜ் மீ ரெஸ்டாரண்ட் நியர் மீனு தேடுங்க. அங்க போய் சுட சுட சாதம், சாம்பார் பொரியல், கூட்டு ரசத்தோட ஃபுல் மீல்ஸ், இல்ல பிரியாணி ஆர் வெரைட்டி ரைஸ் நல்லா தெம்பா சாப்பிட்டு வேலையை பாருங்க.
11: அப்புறம் ஈவினிங்கா உங்க பேட்டரி டவுன் ஆகுற நேரத்துல மசால் வடை, பஜ்ஜி, பழமுறி, பக்கோடா, டீ, ஃபில்டர் காஃபி கூட அங்க செம்மையா இருக்கும்.
12: வெஜ் மீ ரெஸ்டாரண்ட் UAE, the people's choice.
13: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: the evening, Karak.
1: அதாவது
2: ஏயா வண்டி இருக்கிட்ட
3: மணி என்ன?
2: ஆறு.
3: ஆறு மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது.
1: இன்னைக்கு நம்ம ஷோ பத்தி என்ன ஃபீட்பேக் நீங்க பிரியா கிட்ட ஷேர் பண்ணனும், நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா உண்மையே பேசணும் ஓகேவா அப்படின்றத ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படி நான் இருக்கேன் இன்ஸ்டால. எனக்கு வந்து நீங்க டிஎம் பண்ணுங்க, ஒரு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணுங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாய் பை சொல்லுங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை என்டர்டைன் பண்ற மாதிரி கரண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத எங்க பேஜ்ல நாங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ பிளீஸ் டூ ஃபாலோ அவர் பேஜ். அதுக்கப்புறம் வேற என்ன நான் சொல்லணும்னு நினைச்சா, எங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நீங்க எங்க போனாலும் சரி, கார்ல மட்டும்தான் நம்ம ஷோ வந்து கேட்கணும், நம்ம தமிழ் எஃப்எம் வந்து கேட்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்க எங்கேயாவது வாக்கிங் போகும்போதோ இல்லை ஜாகிங் போகும்போதோ கூட நம்ம உங்களுக்கு துணையா இருப்போம் நாங்கள் ஓகேவா. ஸோ அங்கேயும் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எப்பவுமே நீங்க ஹாப்பியாகவே இருக்கணுன்றதுக்காக ஒரு ஹாப்பியான ஒரு பாட்டை ப்ளே பண்ணிட்டு நாங்கள் இருந்து போறேன். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் ஓகே. மீண்டுமா அப்படின்லாம் ஷாக் ஆகக்கூடாது, வருவோம்ல. பாய், டடா, டேக் கேர், பத்திரமா போங்க வீட்டுக்கு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகராக ஜே சி டி பிரபாகர் இன்று பதவியேற்றார். துணை சபாநாயகராக ரவிசங்கர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். சபாநாயகர் ஜே சி டி பிரபாகரனை மரபுப்படி அவை முன்னவர் செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இரு கைகளை பிடித்து சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர். சட்டமன்ற கட்சித் தலைவர்களை தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் ஜே சி டி பிரபாகரை வாழ்த்தி பேசினர். ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் சட்டப்பேரவை செயற்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று தனது முதலாவது சட்டப்பேரவை உரையில் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கும் சமமாக மதிப்பளிக்கப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை நிராகரிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் மூளையாக சட்டப்பேரவை செயற்படும் வகையில் பேரவை தலைவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முதல்வரின் அரசியல் நாகரீகம் பேரவையிலும் தொடர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்துள்ளதாக அவர் கூறினார். பதவியேற்பு விழாவில் நடந்த தவறு பேரவையில் நடக்க முதல்வர் அனுமதிக்க கூடாதென்று தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டதை குறிப்பிட்டு உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அதிகளவு பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தினார். அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று சி வி சண்முகம் அறிவித்ததை தொடர்ந்து கட்சி தலைமை பதிலளித்தது. முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணிக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது. எடப்பாடி போட்ட பிச்சையில் வெற்றி பெற்றுவிட்டு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வதா என்று அதிமுக வினவியது. உங்களின் அதிகார திமிர் பண்ணையார்த்தனத்தை இன்னும் எத்தனை ஆண்டுகள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக தலைமை கேள்வி எழுப்பியுள்ளது. கட்சித் தொண்டர்கள் கூட்டணி கட்சிகளை கை கழுவிவிட்டு அதிகாரத்தோடு வாழ நினைப்பது தவறில்லையா என்று அதிமுக வினவியுள்ளது. இதனிடையே இன்று அரசியல் கட்சித் தலைவர்களை நேரில் சந்தித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் சி வி சண்முகம் அலுவலகத்துக்கு சென்றிருந்தார். சி வி சண்முகத்துக்கு பொன்னாடை போர்த்தினார். தவிக ஆதரவு எம்எல்ஏக்களை சி வி சண்முகம் விஜய்க்கு அறிமுகப்படுத்தினார். பழனிசாமி வேலுமணி தரப்பு என அதிமுக பிளவுபட்டுள்ள நிலையில் முதல்வர் விஜய் வேலுமணி தரப்பை சந்தித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் இதுவரை சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் இன்று சந்தித்தார். திமுக அதிமுக கூட்டணி என்பது வதந்தி என திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பை நடத்திய அவர் திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என தேர்தல் முடிவின் போதே ஸ்டாலின் தெரிவித்து விட்டார் என்று கூறினார். 77 ஆண்டு கால வரலாற்றில் திமுக பல வெற்றிகள் தோல்விகளை பார்த்துள்ளது என்று தெரிவித்தார். வெற்றியை கண்டு வெறி கொண்டு ஆடவும் இல்லை, தோல்வியை கண்டு துவண்டு விடவும் இல்லை என்று ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார். வெளியே போக முடிவெடுத்துவிட்டு தாவைக்காவை ஆதரிக்க சி வி சண்முகம் காரணங்களை தேடுகின்றார் என்று ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார். சி வி சண்முகத்துக்கு பதவி ஆசை, அதற்காக எங்களை காரணம் சொல்லி பேசுகின்றார் என ஆர் எஸ் பாரதி குற்றம் சுமத்தினார்.
2: இந்திய செய்திகள்.
3: கடந்த மே 3 தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் பல பகுதிகளில் கசிந்ததாக தகவல் வெளியாகிய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியானது. நீட் மறுதேர்வு கால அட்டவணை பற்றி 7 முதல் 10 நாட்களில் தெரிவிக்கப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பது நிர்வாக தோல்வி மட்டுமல்ல, இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு எதிரான ஒரு குற்றம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி சாடியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்ட கும்பலும் அவர்களை பாதுகாக்கும் தலைவர்களும் நாட்டின் எதிரிகள் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். நாட்டின் அடிப்படை கட்டமைப்பையை சிதைக்கும் நீட் முறைகேட்டில் ஒன்றிய ராஜஸ்தான் பாஜக அரசுக்கு தொடர்பு என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து தேசிய அளவில் மாணவர்கள் ஒன்று திரண்டு போராட வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டோரை மோடி அரசு பாதுகாக்கின்றது என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சித்துள்ளார். நீட் நுழைவு தேர்வு என்பது தற்போது தேர்வாக இல்லாமல் ஏலமாக மாறி வருவதாக மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்துள்ளார். 2024 நீட் தேர்வு மோசடிக்கு பிறகும் தேசிய தேர்வு முகமை தலைமை தொடர்ந்தும் மாற்றப்படாமல் நீடிப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் ஹர்மன்பிரீத் சிங் பூரி தெரிவித்துள்ளார். 60 நாட்களுக்கு தேவையான எல்என்ஜி எரிவாயு, 45 நாட்களுக்கு தேவையான எல்பிஜி எரிவாயு கையிருப்பில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். எரிபொருள் விலையேற்றத்துக்கும் தேர்தலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அவர் கூறினார். தினசரி எரிபொருள் உற்பத்தியை 54,000 டன்களாக உயர்த்தியிருக்கின்றோம் என்றும் தெரிவித்தார். ஹோர்முஸ் ஜலசந்தியில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் இடையூறுகளால் பல்வேறு நாடுகளும் எரிபொருள் பற்றாக்குறையினால் சிக்கித் தவித்து வருகின்றன. எரிபொருள் விலை உயர்வும் அந்நாடுகளை கடுமையாக பாதித்து வருகின்றது. எனினும் இந்தியா தொடர்ந்து நிலையான இடத்தில் உள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் எரிவாயுத்துறை மந்திரி ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் இந்தியாவில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டு இன்றுடன் 75 நாட்கள் ஆகின்றன. இதனால் நிச்சயமற்ற நிலை காணப்படுகின்றது. ஆனால் இந்த சவாலை ஒரு வாய்ப்பாக இந்தியா மாற்றியுள்ளது. உள்ளூர் சமையல் எரிவாயு சிலிண்டர் உற்பத்தியை ஊக்குவித்து வருகின்றது என்று அவர் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் அரசு ஊழியர்களுக்கான ஈத் அல்அதா விடுமுறை தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டில் பொதுத்துறை ஊழியர்களுக்கு 5 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்கின்றது. எதிர்வரும் மே 25 திங்கட்கிழமை முதல் மே 29 வெள்ளிக்கிழமை வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஐக்கிய அரபு அமீரக பொதுத்துறை ஊழியர்கள் 9 நாட்கள் விடுமுறையை பெறுகின்றனர். ஷார்ஜாவில் தனியார் பள்ளிகளுக்கான ஈத் அல்அதா விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷார்ஜாவின் தனியார் பள்ளி ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பின்படி ஷார்ஜாவில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு 2026 மே 25 திங்கட்கிழமை முதல் மே 28 வியாழக்கிழமை வரை ஈத் அல்அதா விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் மீண்டும் 2026 ஜூன் 1 திங்கட்கிழமை திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் மின்சாரம் மற்றும் தண்ணீர் ஆணையம் இன்று தனது முதல் காலாண்டிற்கான சாதனை நிதி முடிவுகளை அறிவித்துள்ளது. மின்சாரம் மற்றும் நீர் தேவையில் ஏற்பட்ட அதிகரிப்பு, தூய்மையான ஆற்றல் உற்பத்தியில் காணப்பட்ட வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு திறன் விரிவாக்கம் ஆகியவை இந்த வலுவான நிதி செயல்திறனுக்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் 6.45 பில்லியன் திர்ஹாம்ஸ் ஒருங்கிணைந்த வருவாயை துபாய் மின்சாரம் மற்றும் தண்ணீர் ஆணையம் பதிவு செய்துள்ளது. இதேவேளை நிகர லாபம் 940 மில்லியன் திர்ஹாம்ஸாக உயர்ந்துள்ளது.
4: உலக செய்திகள்.
3: மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் 90% யுரேனியம் செறிவூட்டல் பரிசீலிக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் தனது அணு திட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என ஈரான் பாராளுமன்றத்தின் வெளிநாட்டுக் கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு குழு பேச்சாளர் இப்ராஹிம் ரிசாயி தெரிவித்துள்ளார். மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் தமது நாட்டின் விருப்பங்களில் ஒன்றான 90% யுரேனியம் செறிவூட்டல் இருக்கலாம் என அவர் கூறியுள்ளார். இதை பாராளுமன்றத்தில் பரிசீலிப்போம் என அவர் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த அறிக்கை பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய அணு நடவடிக்கைகளுக்கான சாத்தியத்தை சுட்டிக்காட்டுகின்றது. தெஹ்ரானின் சமீபத்திய சமாதான திட்டத்தை வாஷிங்டன் ஏற்க வேண்டும் என ஈரானின் பிரதான பேச்சுவார்த்தை பிரதிநிதி தெரிவித்துள்ளார். இல்லையெனில் பேச்சுவார்த்தை தோல்வியடையும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க பொருளாதாரத்தில் போரின் தாக்கம் குறித்து அதிகரித்து வரும் அழுத்தங்களை எதிர்கொண்டு வரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த திங்கட்கிழமை வெளியிட்ட கருத்துக்களுக்கு பிறகு இந்த கருத்து வெளியாகியுள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் தற்போது மிகவும் நுட்பமான நிலையில் இருப்பதாகவும் ஹோர்முஸ் நீரிணையில் கடற்படை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் டிரம்ப் தெரிவித்திருந்தார். இருதரப்பும் இதுவரை எந்த சலுகைகளையும் வழங்க மறுத்துள்ளதுடன் போரை மீண்டும் தொடங்குவதாக தொடர்ந்தும் எச்சரித்து வருகின்றன.
4: இலங்கை செய்திகள்.
3: மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணை இன்று கொழும்பு கோட்டை நீதிவான் வசந்த அமரசேன முன்னிலையில் நடைபெற்றது. இதன்போது விசாரணைகளை முன்னெடுக்கும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்தனர். விசாரணையின் போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் பல்வேறு விடயங்களை முன்வைத்தனர். மரணமடைந்தவரின் உடலில் இருந்து பெறப்பட்ட இரண்டு இரத்த மாதிரிகளை அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி அறிக்கை கோருவதற்கு அனுமதி கோரப்பட்டது. உயிரிழந்தவரின் கைபேசி முக அடையாளத்தை கடவுச்சொல்லாக கொண்டுள்ளதால் அதனை திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அக்கைபேசியை தயாரித்த நிறுவனத்திடம் அல்லது உரிய நிறுவனத்திடம் அதனை ஒப்படைத்து தரவுகளை பெறுவதற்கு தேவையான உத்தரவை வழங்குமாறு கோரப்பட்டது. இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். 2013 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு விமானங்களை கொள்வனவு செய்தபோது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் வாக்குமூலம் வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
4: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM. Star of the month, actor Ajit Kumar.
5: Oh, I think he's hot.
6: Isn't he cute?
7: He's a good

ஹலோ, வெல்கம் பேக். இந்த தனிமை லோன்லினஸ் பற்றி யாராவது உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? பேசுவோம், இன்னைக்கு 11 மணி வரைக்கும் பேசுவோம். வெல்கம் பேக் டு அன்புடன் நான் ஆர்ஜி பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அண்ட் ஈலான் மஸ்க் கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஓகே. அதில் அவர் என்ன சொன்னார்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஜென்ரலாக நம்ம எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு பார்வை ஒன்று இருக்குது. நிறைய பணக்காரங்க, அவங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்குது, அவங்களுக்குலாம் என்ன கவலை இருக்கும் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன், இல்லைனா ஒரு அசம்ஷன். இன்னொன்று, நம்ம வந்து வியந்து பார்க்குற பெரிய பெரிய ஆட்கள், அவங்களாம் வந்து தனியாக இருக்கிறது ஜாலி தானே, அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லா பிரச்சனையும் பணத்தை வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இன் ரியாலிட்டி அவங்ககிட்ட போய் பேசும்போது தான், நம்ம என்ன அவங்ககிட்ட போய் தினம் பேச போகிறோம், ஆனால் போய் பேசினா தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற மற்ற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐ ஆஃபன் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு பி அலோன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் என்னால் வந்து எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்.

பட் அந்த இன்டர்வியூவர் வந்து கேட்பாரு ஐ ஓகே அப்படின்னு கேட்கும்போது யா ஐம் ஓவரால் ஓகே அப்படின்வார். இப்போ யாராவது உங்ககிட்ட ஐ ஓகே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் செம்மையாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், இம்மிடியட்லி அது வந்துடும், நல்லா இருக்குமோ இல்லையோ நான் நல்லா இருக்கேன்ற பதில் தான் ஃபஸ்ட்டு வாயில் வருமே. அது எப்படியே சின்னதுலேருந்தே சொல்லி பழகிட்டோம். ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கேட்டால் இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏதோ வண்டி ஓடுது இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்போம்ல. இப்போ நம்ம வந்து இப்போ எனக்கு இந்த கதையிலேருந்து இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். அதுலேருந்து ஒரு பிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ இங்கே ஃபேமிலியை விட்டு அவர் வந்து ஒரு வேலைக்காகவோ இல்லை படிச்சுட்டு இங்கே வேலை செஞ்சோ, ஸோ உங்களுக்கு ரொம்ப டியரஸ்ட்டாக இருக்கிறவங்கள பிரிஞ்சு இருக்கிற சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் யூஏ மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் பெயினிங்கில் மூவ் ஆகும்போது அந்த லைஃபே புதுசாக இருக்கும். கல்ச்சர் ஷாக்குன்னுவாங்க சில பேருக்கு. இப்போ நம்ம ஊர்னால் வந்து பசங்க ரூமில் போய் தங்கி இருந்து வேலை தேடி அங்கேயே அந்த மாதிரிலாம் போவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, தெரியாதவங்க கூட தங்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பெருசாக வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் ஒரு குட்டி லோன்லினஸ்ஸை பேட்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இஸ் இட் ஹவு இதில் இருக்கிற நல்ல கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அப்புறம் நான் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி அதான் பேச போகிறோம். ஸோ நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இல்லைனா நான் சொல்கிற இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா டுடே இஸ் ஃபார் யூ. திஸ் இஸ் அன்புடன் நான்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
5: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Medicinal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercel Morning brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஓகே, ஸோ துபாய் வாட்டர் பார்க்கில் வந்து ஜஸ்ட் 25 திரம்ஸ் நீங்கள் பே பண்ணி ஆல் டே பாஸஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அறிமுகம் செஞ்சுருக்காங்க ஆர்டிஏ. இதில் வந்து நீங்கள் துபாய் மெரினா, அதில் வந்து BM1 அண்ட் BM3 வழித்தடங்களில் உள்ள நிலையங்களில் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் வந்து இறங்கிக்கலாம், மறுபடியும் வந்து ஏறிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்டிஏ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி டைம்லாம் இப்போ தான் கிடைக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள்.
0: Update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.

சமையல சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட் ஜெபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: We'll be back after a short commercial break.
1: கற்பூரம் காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
2: என்ன நீங்க தயாரா?
1: மனசார வேண்டிட்டு மழை ஆரம்பிச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி.
2: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
3: நம்ம டைம் சாமாடி அடிக்க போறேன்.
2: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்திய நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
4: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆஃபர் வேலிட் till 31st மே.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
7: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வர
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
7: கேளுங்க.
9: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai. This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. இன்னைக்கு இந்த தனிமை, லோன்லினஸ் இதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த பொதுவாகவே இந்த தனிமை லோன்லினஸ் அப்படின்னு யாராவது பேசினாலே அது ஒரு மாதிரி சேடான ஒரு டிப்ரெசிங்கான ஒரு டாபிக் மாதிரியே ஃபீல் ஆகிடுது. இன்ஃபேக்ட் இட் இஸ் எஸ். ஆனால் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபீலிங் சாலிட்யூட் அண்ட் ஃபீலிங் லோன்லி. தனியாக இருக்கிறதுக்கும் சாலிட்யூடாக ஃபீல் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து ஓகே, நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் தான் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ இதில் எது வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது அது மூலமாக வந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸும் ஒரு ஒரு எம்பவர்மெண்ட்டும் உள்ளிருந்தே வரும்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஃபஸ்ட்டு நல்ல சைடெலாம் பேசுவோம். இப்போ தான் வந்து 8:30 ஆகுது. இப்போ தான் எல்லாம் வேலைக்கெல்லாம் இப்போ வேலையெல்லாம் விட்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. ஸோ த குட் சைட் ஆஃப் லோன்லினஸ், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த கல்யாணம் ஆன பல பேர் எப்படின்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்பேஸ் இருக்கும். வேரஸ் லைக் இட்ஸ் நாட் அ பேட் திங் ஆர் குட் திங். நான் வந்து ஒரு மிடில்லிருந்து பேசுகிறேன். ஓகே, ஸோ தனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது என்றைக்குமே வேணும் அப்படின்னு நான் நினப்பேன். இப்போது எனக்கு வந்து நான் இங்கே ஊருக்கு வந்திருக்கப்போ டிஐக்கு வந்த புதுசில் ஒரு 8-9 மணி 10 மணிலாம் ஆகுது அப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி வந்து மைண்டில் ஓடினே இருக்கும். ஏன்னா யாருமே நம்ம காலே பண்ணலையே வீட்டிலேருந்து, ஆனால் ஒரு மெசேஜ் கூட பண்ணல. ஏன்னா ஊரில் இருந்தால் நம்மளை வந்து நம்மளை நினச்சி ரிமெம்பர் பண்ணி, ஏ வீட்டுக்கு வா, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன், இன்னும் இவ்வளோ லேட்டாக வர்றது, அந்த மாதிரிலாம் திட்டுறதுக்கு யாராவது இருப்பாங்க. எங்கள் அம்மாவோ அக்காவோ இருப்பாங்க, உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு யாருமே இல்லையடா, நம்ம எப்போ வேணால் வீட்டுக்கு போகலாம், நம்ம கூட தங்கியிருக்கிறவனுக்கும் நம்மளை பற்றி கவலை இல்லையே, 2 மணி 3 மணிக்கு போனால் கூட நம்மளை யாரும் எதுவுமே கேட்டுக்க மாட்றாங்க. ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் இது ஃப்ரீடம், இப்படி இருந்தால் தான் நான் ஜாலி. என்ன சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. 2 மணி 3 மணிக்கு ஒரு வயசு பையனா, ஏ இந்த மாதிரி வெளில போயிட்டு வரது சகஜம்தான், இது எல்லாமே கேள்வி கேட்பாங்க, இதுக்கெல்லாம் சண்டை போட்டு திட்டுவாங்களா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் உண்மையாகவே இது நடக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்காக இருந்தது, ஏன்னா நம்மளுக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் லைக் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லோன்லினஸ் ஹிட்டிங் யூ. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இந்த தனிமையில் இருக்கிற நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இப்போயே சொல்லிட்டேன்னா அப்புறம் ஷோ முடிஞ்சிடும். கொஞ்சம் தான் இருக்குது என்கிட்ட பேசுகிறதுக்கு விஷயம், ஆனால் எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி வந்து பேசுவோம். ஓகே, இன்றைக்கி தனிமை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alucas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: அண்ணா துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பர் ரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: பெரிய பெரிய சீக்கோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
9: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: வெல்கம் பேக். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. இந்த லோன்லினஸ் பற்றி, தனியாக இருக்கேன் நான் வந்து லோன்லியாக இருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னாலே அது வந்து ஒரு சேடான விஷயமா வந்து நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி ஐ ஃபீல் ஸோ லோன்லி அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா டெஃபினெட்லி தே நீட் ஹெல்ப். ஏதாவது ஒரு அண்டர்லைங் பிரச்சனை ஏதாவது இருக்கலாம் அவங்களுக்கு. நீங்கள் அவங்ககிட்ட வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நிஜமாகவே ஆர் தே கோயிங் த்ரூ சம்திங் அப்படிங்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டியது அவசியம். ஓகே, அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை என்கிட்ட சொல்கிறீங்கன்னா அது எனக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது காது கொடுத்து கேட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். எனக்கு இதில் வந்து பிடிக்காத ஒரு கேட்டகரி ஒரு சில பேர் இருக்காங்க. எப்படின்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவன் அதை விட ஒரு பெரிய பிரச்சனையை சொல்லி இருக்கிற பிரச்சனைக்கு மேலே இன்னொரு பிரச்சனை ஏற்றி விட்டுருவான். அந்த மாதிரி ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா ப்ளீஸ் அவாய்ட் தெம். இதுக்கு பேர் இந்த ஒன் அப்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு இப்படி ஒன்று ஆயிடுச்சுரா அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து எதுக்கு சொல்கிறோம், ஒரு கம்ஃபர்ட்டை எதிர்பார்த்து ஒரு எம்பத்தட்டிக்காக, சரிப்பா ஓகே என்னோடய ஃபீலிங்கோடு ரெசனேட் பண்ணி நீ எனக்கு எதாவது சொல்லுவ, ஆமாம் இப்படி ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு நீயும் சொல்லுவ, நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணலான்னு உங்ககிட்ட சொன்னால் ஏய் உனக்கு இப்படி ஆச்சு எனக்கு என்ன திரும்ப ஆச்சுன்னு அவங்க இதே சொல்லுவான் பார்க்கணும். ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். இது ஃபன்னியாக, திஸ் இஸ் நாட் ஃபன்னி அட் ஆல். ஏன்னா எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவனுக்கிட்ட வந்து நாளைக்கு போய் இந்த ஒரு சில பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ண தோணவே தோணாது. வேற இப்போ நான் இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து எதையாவது ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா தே வில் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் தட் யூ ஆர் கோயிங் டு கம்ஃபர்ட் தம். நீங்கள் எதாவது ஒன்று சொல்லுவீங்க அது அவங்கள வந்து மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவன் ஒன்று சொல்ல அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் பிரச்சனையை அவங்ககிட்ட எடுத்து போட்டிங்கன்னா ஹவுஸ் இஸ் திஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ அதனால் இந்த லோன்லினஸ் அதை ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனையை ஒருத்தன் ஷேர் பண்ணும்போது வர்ற பிரச்சனை இது தான் இந்த. ஸோ பட் ஐ உட் சே இதில் நல்ல சைடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாலிட்யூடாக இருக்கிறதும் லோன்லியாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ வென் யூ சூஸ் சாலிட்யூட், அதாவது உங்களுக்கான ஒரு சில கோல்ஸோ இல்லாட்டி நீங்கள் போக வேண்டிய இடம் அப்படின்னு ஒரு இடம், ஒரு டெஸ்டினி ஒன்று வச்சுருப்பீங்க, ஐதர் அதை நோக்கி ஓடுறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்லை அது என்னன்றதை யோசித்து முடிவு பண்ணி உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸாக அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். அதாவது நம்ம தனியாக இருக்கோம்ல. அண்ட் ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேன்னா யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் யூ என்ஜாய். இப்போ ஒரு சில பேரால் வந்து இந்த டீ குடிக்கிறதுக்கு கூட தனியாக போக முடியாது திரும்ப, அதுக்கு கூட ஒரு கம்பெனி தேவைப்படும்.
1: நேரம் இப்பொழுது இரவு 9 மணி.

தனிமை பத்தி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கோம். பொதுவாகவே வந்து யாராவது தனிமையா இருக்கேன், லோன்லியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே இம்மிடியட்லி ஐயோ பாவம் ஏதோ பிரச்சனை இருக்கார் போகிற பிரச்சனையில் இருக்கார் போல அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிருது. இல்லாட்டி வி கைண்ட் ஆஃப் ஃபீல் தட் தி ஆர் சேட், விச் இஸ் பார்ஷலி ட்ரூ. சில நேரம் இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கு தெரியாமல் வழி தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கலாம். இல்லை ஒரு சில பேர் வந்து எப்படின்னா, இந்த ஸ்கூல்லலாம் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு இல்லைடா ஸ்கூலில் அப்படின்னு சொல்கிற நிறைய பசங்களுக்கு வந்து எப்படின்னா சுற்றி இருக்க நிறைய பேர் புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஸோ தான் தனியாக இருந்தால் மட்டும்தான் தன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, தான் வேலை தன்னை யாருமே கண்டுக்காமல் இருந்தால் கூட ஓகே தான் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் நிறைய பசங்க இருப்பாங்க. ஸோ ஜென்ரலி இன்றைக்கி அது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் பார்த்தா நீ பேச ஆரம்பித்தோம். பட் போன அவரில் வந்து எண்டட் வித் சேயிங் தட் இப்போ சில பேருக்கு வந்து ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூட ஒரு கம்பெனி தேவைப்படும். படம் பார்க்குறதுக்கு இப்போ தியேட்டருக்கெலாம் நீ எப்படா தனியாக போகிறேன்னு எல்லாம் நான் கேட்பானுங்க. இப்போ நான் துபாய்க்கு வந்த புதுசில் நானும் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா இப்போ ஊரில் இருக்கும்போது கார் இருக்கும், பைக் இருக்கும், எங்கேயாவது எடுத்துகிட்டு போகலாம் வரலாம், யாராவது பசங்க இருப்பாங்க, ஏதாவது ஒரு கம்பெனி இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கே போனாலும். ஆனால் இப்போ இங்கே ஒரு புது கண்ட்ரின்னு மூவ் ஆகும்போது, அதுவும் யூஏஇ மாதிரி கண்ட்ரீஸில் எல்லாருமே வந்து வி ஆல் மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ், உங்களுக்கு உங்கள் வேலை இருக்குது, எனக்கு என் வேலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த கம்பெனியெல்லாம் பெருசாக எதிர்பார்த்து நம்ம வெளில போக முடியுமா வர முடியுமா அப்படிங்கிறது பிகினிங்லாம் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் அப்படி தான் இருந்தது. அப்போ நான் தனியாக அந்த படம்லாம் பார்க்க போகும்போது ஒரு சில பேர்கிட்ட சொல்லுவேன், தனியாக படம் பார்க்க போனேன் அப்படின்னு. யாராவது எப்படா தனியாகலாம் படம் பார்க்க போகிறேன் அப்படின்றப்பெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் இப்போ ஒருத்தருக்கு ஒரு செயலை செய்கிறதுக்கு ஒரு கம்பெனி வேணும் அப்படின்னு வரும்போது, தென் இப்போது நம்மளோட கம்பெனியை நம்மளே என்ஜாய் பண்ண முடியலையோ, அது எப்படி, அது எப்படா தனியாக போகிறோம், இன்னும் எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கண்ட்ரீஸ்க்கு வந்து நான் சோலோவாக ட்ராவல்லாம் பண்ணேன். அதான் இப்போ நான் என்ன சொன்னேன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஸோ இந்த ஸ்பேஸில் நம்ம இருக்கும்போது தான் நிஜமாகவே வந்து வாட் யூ ஆக்சுவலி என்ஜாய், உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும், எந்த ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு ஃபோனை கொஞ்சம் நேரம் நோண்டிட்டு அப்படியே சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேச்சு போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக்கிங்கை போட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோ இல்லை உங்கள் ரூமுக்கு வந்தோ படுக்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். கரெக்டாக இது ரெகுலர் ரொட்டீனாக இல்லாமல் இப்போ இந்த சோலோ ட்ராவல்லாம் பண்ணும்போது ஐ மோஸ்ட்லி இப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன்னா எந்த பெரிய பிளானும் கிடையாது. மெயினாக இதில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு தெரிஞ்ச இந்த தனியாக சுற்றுற அந்த கம்ஃபர்ட் ஜோனுன்னா இந்த தனியாக சுற்றுறதுல இருக்கிற ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோன் என்ன அப்படின்னா, யாரையும் டிபெண்ட் பண்ண வேணாம், நீங்களே எந்திரிக்கலாம், எத்தனை மணிக்கு போகணும் நீங்களே டிசைட் பண்ணலாம், எங்கே போகணும், என்ன சாப்பிட்ணும், எதுவும் பண்ணணுமா வேணாமா இல்லை சும்மாவே உட்காந்துருக்கலாமா, இதெல்லாம் வந்து இந்த தனிமை கற்றுத்தரும், இப்படி ஒரு ஃப்ரீடத்தையும் கொடுக்கும். கரெக்டாக வரேன் வரேன், வில் டாக் மோர் அபவுட் இட்.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு மயில காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 la irundhe Danya Refrigeration oda mukkiyamaana angam.
5: JM brand AC da.
6: JM brand AC da.
7: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam. Since 1982.
8: Indha samrajyathin miga mukkiyamaana suyamvarathirkku ungalai anbudan varaverkirom. Nam anaivarin arasiyana manadai vella pottiyidum pottiyalargal.
9: ஹாய், நான் காஃபி.
10: ஹலோ, நான் தான் டிராவல்.
11: வணக்கம், நான் நினைவுகள்.
10: ஹாய், நான் தான் இயற்கை.
12: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
10: எங்கப்பா மனசு காணோம்?
13: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
10: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
14: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
15: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: ஒரு சினிமா சீனை பிளே பண்ணி காட்டுவோம், அதே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப்
1: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
2: Yes, pay after 6 months. 0 watt, 1 million kilometer warranty-ல உங்க brand new Jetor-அ purchase பண்ணலாம்.
1: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
2: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Align today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. ஏகப்பட்ட அன்போட பிளஸ் வந்து எப்படியோ இந்த ஷோ இன்னும் ஒரு வாரம் தான், ப்ரியா வரதுக்குள்ள என்னெல்லாம் மனசுல இருக்கோ எல்லாத்தையும் பேசிடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதில் இன்றைக்கி வந்து இந்த லோன்லினஸ் தனிமை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு தாட், இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட, இப்போது ஒரு மனுஷன் ஒரு டீ குடிக்க போகிறதுக்கு கூட ஒரு கம்பெனி தேவைப்படுது, ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட மச்சான் நான் பாத்ரூம் வரைக்கும் போகிறேன் வரையன் அப்படின்னு கூப்பிட்டு போகிற ஆள்லாம் இருக்கிறாங்க. எப்படி எதுக்கு வந்து வை டூ வி ஃபைண்ட் இட் ஸோ டிஃபிகல்ட் டு பி டு டூ சம்திங் அலோன், தனியாக ஒரு சில செயலை செய்கிறதுக்கு நமக்கு எதுக்கு வந்து ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது, வை டூ வி ஃபைண்ட் இட் ஸோ டிஃபிகல்ட். இப்போ ஹியூமன்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாகவே விர் ஆல் வயர்டு ஃபார் கனெக்ஷன், ஓகே, இது வந்து வீக்னஸ் கிடையாது, பயாலஜி. ஆனால் இந்த சோஷியல் கனெக்ஷன் இருக்குல்ல, சோஷியல் கனெக்ஷன் அண்ட் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், இட் இஸ் டைடு டு ஈச் அதர். பட் தி திங் இஸ் லைக், காலகாலமாக நம்ம ஜீனில் இது வந்து இதான், நான் கொஞ்சம் நேரம் இப்போ நான் சொன்ன மாதிரி பயாலஜிக்கலி ஒரு மனுஷன் தனியாக இருக்கான் அப்படின்னா வந்து இட் இஸ் ஹிஸ்டாரிக்கலி மென்ட், இட் இஸ் லைக் ஓகே டேஞ்சர், நம்ம தனியாக இருக்கிறது வந்து நமக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஎன்ஏல வந்து எழுதியிருக்கான். விச் இஸ் காலகாலமாக இந்த வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்த அந்த காலத்தில் கூட்ட கூட்டமாகவே இருப்பாங்கள்ல, அப்போ தனியாக ஒருத்தர் இருந்தானா அவனை ஈஸியாக அடிச்சிடலாம், அவனுக்கு ஆபத்து, அவன் சாகிற வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி, இந்த மாதிரியான ஒரு ஒரு நினப்பெல்லாம் வந்து அப்படியே இட் இஸ் எச்ட் இன் ஆர் பிரெயின். இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம், ஏன் வை பீப்புள் ஃபைண்ட் இட் ஸோ டிஃபிகல்ட் டு பி அலோன். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், சைலன்ஸ் வந்து தனிமையாக இருக்கும் போதில் ஒரு விதமான ஒரு அமைதியை ஃபீல் பண்ண முடியுமா, அந்த சைலன்ஸ் வந்து அந்த இந்த இந்த ஒரு சில தாட்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டே வருவோம். எப்படின்னா வந்து அந்த அந்த தாட்ஸ்லாம் பயங்கர அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை போடும், அது நம்ம செஞ்சதாக தான் இருக்கும், இல்லை நமக்கு யாராவது ஒருத்தர் பண்ணதாக இருக்கும், அதை பற்றி பெருசாக நம்ம யோசிக்க விரும்ப மாட்டோம், பிகாஸ் நம்ம நல்ல மூட்லேருந்து மோசமான மூடுக்கு போயிடுவோம், எதுக்கு நம்ம மூட நாமளே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சில தாட்ஸ்லாம். ஆனால் சைலண்ட்டாக இருக்கும்போது அந்த தாட்ஸ்லாம் வரும். ஸோ லோன்லினஸ் கிவ்ஸ் யூ தட் ஸ்பேஸ் டு ஃபேஸ் தோஸ் தாட்ஸ் விச் யூ நார்மலி அவாய்ட். அண்ட் இது வந்து இதனாலே வந்து நம்ம நிறைய பேர் எப்படின்னா அந்த மூட் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு யாரையாவது கூட வச்சுக்கிட்டு ஏதாவது பேச்சு துணைக்கி அப்படியே ஒரு பேச்சை போட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு அப்படியே அதிலிருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வெளில வந்துடுது. ஆனால் அது வச்சே கொஞ்சம் தெர் இஸ் ஆல்சோ ஈகோ இன்வால்வ்டு, ஓகே, சம்டைம்ஸ் வந்து நம்மளோட லைஃப் இன்னொருத்தரோட லைஃப்பை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறத வச்சா எனக்கு பின்னாடி வந்தவன் பார்த்தா கார் வாங்கிட்டான், இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து நம்மளையும் அவங்களே ஒரு தராசில் வச்சுக்கிட்டு அப்பப்போ மெஷர் பண்ணி பார்க்குறது. சரி, நம்ம எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ், ஓகே. நான் வந்து இந்த ஷோட பிகினிங்லேருந்தே சொன்னது என்னென்னா, யாரும் வந்து பியோர் ஒயிட்டோ பியோர் பிளாக்கோ கிடையாது, சுத்தமான நல்லவனும் கிடையாது, கலப்படமான கெட்டவனும் கிடையாது. ஐ திங்க் விர் ஆல் கிரே, விர் ஆல் இந்த மிடில். ஸோ அதனால் இந்த தாட்ஸ்லாம் வருது, இட்ஸ் வெரி நார்மல். அண்ட் இதை டீல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. அண்ட் ஐ திங்க் இன் அதர் வேர்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ நான் தனியாக இருக்கேன்னா இப்போ நான் என்னெல்லாம் செய்வேன், எனக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய பிடிக்கும், எனக்கு என்ன போர் அடிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த சுச்சுவேஷன் ஈஸின்னு நினைக்கிறேன் டீல் பண்ணுறது. ஓகே, ஐ ஹவ் சம்திங் மோர் டு டெல் யூ, ஐ வில் பி பேக். திஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050252 8940.
4: செழித்தையும் தமிழி ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

வெல்கம் பேக். இன்றைக்கி லோன்லினஸ் பற்றி அப்படியே இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். வெளியில் அப்படியே விசுவிசுன்னு காற்று அடிக்குது, நல்லா சூடான காற்று வர அடிக்குது. இப்போ நம்ம ஊர்லலாம் சம்மரில் வந்து ஃபேன் போடுன்னு வாங்க, ஃபேனை போட்டு உட்காந்து ஃபேனுக்கு அடியில் வந்து பயங்கர சூடான காற்று அடிக்கும்ல. இது ஊரே இப்போ அப்படி தான் காற்று அடிச்சுட்டு இருக்கு. ஸோ அதனால் ஏசி இல்லாமல் எங்கேயும் போக முடியறதில்ல, வர முடியறதில்ல. ஸோ அதனால் பி கேர்ஃபுல், ட்ரிங்க் மோர் வாட்டர். ஸோ இப்போ இந்த லோன்லினஸ் பற்றி பேச ஆரம்பிக்கும் போது, இது இந்த தனியாக இருக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமா அப்படின்னா வந்து கஷ்டம்தான். இஃப் இட் இஸ் அன்வான்ட் இந்த ஒரு ஆள் கூட இருந்து பழகிட்டு திடீர்னு அவங்க இல்லாதப்ப அவங்க ஆப்சன்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு வாய்டு ஃபீல் ஆகும் தெரியுமா. இது இப்போது எப்படின்னா, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நான் என் அம்மா என் அப்பா இப்போது ஒரு 1 இயருக்கு என் அம்மா வந்து கோயம்புத்தூரில் இருக்க வேண்டியிருந்தது என் அக்காவோட. அப்போ எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு பெரிய வாய்டு. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சென்ஸ் வீடே ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத மாதிரி இருந்தது எங்களுக்கு. அதாவது த ஃபுட் வாஸ் ஆன் பிளேஸ், எங்கள் அப்பாவே செம்மையாக குக் பண்ணுவார், எவ்ரி திங் வாஸ் தேர். டிவி ஓடிட்டு இருந்தது, கரண்ட் இருந்தது, எல்லாம் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு. ஆனால் இப்போது ஐ திங்க் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் ஃபீல் பண்ண ஒரு சின்ன ஒரு ஒரு லோன்லினஸ் அப்படின்னா எனக்கு இதுதான். ஒரு வருஷத்துக்கு என் அக்கா படிக்கிறதுனால வி ஹாவ் டு பி, மை மாம் வாஸ் சப்போஸ் டு பி கோயம்புத்தூரில். ஸோ அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமாம் இல்லை, இப்போ நமக்கு ரெகுலராக நம்ம ஒருத்தர் கூட பழகிட்டோம், ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள சார்ந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவங்க இல்லாதப்போ அந்த பெரிய ஒரு வாய்டுன்னு ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல இட் இஸ் ஹார்ட். இது வந்து யூ கேன் ரிலேட் இட் வித். இப்போ லவ் பண்ணுறாங்க, டக்குன்னு பிரேக்கப் ஆகுது. அப்போ ஒரு ஆள் கூட நம்ம பழகிறது வந்து எப்படின்னா ஒரு ருட்டீனாக மாறிடுது. ஃபோன் பேசுகிறதோ, இல்லை ஒரு டேட் போகிறதோ, இல்லை ஒரு சேர்ந்து போய் ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறதோ, இல்லை சும்மா ஒரு ஆள் கூட பெஞ்சில் அப்படி உட்காந்து பே. இப்போ டக்குன்னு அந்த ஆள் இல்லாதப்போ அந்த ருட்டீன் அப்படியே கொலாப்ஸ் ஆகும்போது மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, டைமே இல்லை அப்படின்னு சுற்றிட்டுருக்குறோம் நம்ம. டக்குன்னு ஒரு ஆள் இல்லாதப்போ அவ்வளோ டைம் கையில் இருக்கும்போது என்ன செய்கிறது, அவ்வளோ டைம் வச்சுக்கிட்டுன்னு தெரியாதப்போ ஒரு மாதிரி மனுஷன் குழம்பி பைத்தியமாயிடுறான். இது வந்து இட் இஸ் ஹார்ட் அப்படின்னு பார்த்தா, எஸ் இட் இஸ் ஹார்ட், பட் இஸ் இட் மேனேஜபிள், இட் குட் பி மேனேஜபிள். அது வந்து நம்ம கையில் தான் இருக்காது, என்ன எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அந்த இதை பற்றி 10 மணிக்கு மேலே பேசுவோம். 10 மணிக்கு மேலே நிறைய பேர் வீட்டுக்கு போயிடுவீங்க, கார்லேயே உட்காந்து கேட்டிங்கன்னா நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். அன்புடன் நான் RJ Bravo, and this is 89.4 Tamil FM.

வெல்கம் பேக் டு 89.4 தமிழ் எஃப்எம் அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. ஸோ இன்றைக்கி இந்த லோன்லினஸ் தனிமை இதை பற்றிலாம் பேச ஆரம்பித்தோம். நான் உங்ககிட்ட பீனிங்லேயே சொல்லியிருந்தேன் சாலிட்யூட்னா என்ன, அதுக்கப்புறம் தனிமை லோன்லினஸ்னா என்ன அப்படின்னு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய வித்தியாசம்னு மீனிங்கில் சொல்ல முடியாது, ஆனால் அதை புரிஞ்சுக்கிற விதத்தில் கான்டெக்ஸ்சுவலி இட் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இந்த தனிமை அப்படின்னு பார்க்குறப்போ அதுவுமே ஒரு சட்டில் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்டிங்ஷன் தான் அந்த ரெண்டுத்துக்குமே. ஸோ அப்படின்னா இந்த சாலிட்யூடுமே வந்து யூ கேன் மீன் பை லைக் பீயிங் அலோன், நியூட்ரலாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் ஸ்லைட்லி நெகட்டிவாக வந்து ஃபீல் ஆகலாம். ஆனால் இந்த தனியாக இருக்கும்போது ஒரு சில பேருக்கு மனசுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் தெரியுமா. அந்த அமைதி இருந்தது அப்படின்னா நிறைய அந்த நிதானம் கிடைக்கும் கரெக்டாக. இது ஒரு சாலிட்யூட், ஒரு சாலிட்யூடியஸ் நிலைன்னு வச்சுக்கலாம். ஆனால் சில பேர் தனியாக இருக்கும்போது தான் ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடும், ஓவர் திங்க் பண்ணுவாங்க. அப்புறம் கூட யாரெல்லாம் இல்லையோ அவங்களோட நடந்த நல்ல நல்ல விஷயத்தெலாம் யோசிச்சு ஐயோ இல்லையே போயிடுச்சு, ஐயோ தங்கச்சி நாய் கடிச்சிச்சுப்பான்ற மாதிரிலாம் யோசிச்சு. ஸோ நீங்கள் தனியாக இருக்கிறப்போ மனசு அலைப்பாயுது, மனசு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்டேட்டில் இல்லை அப்படின்னா தென் யூ கேன் டெல் தட் யூ ஆர் லோன்லி. அமைதியாக இருக்குது, நிதானமாக இருக்குது அப்படின்னா யுவர் சாலிட்யூட் உங்களுக்கு வந்து பெருசாக இந்த கம்பெனி நீங்கள் வந்து கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. நம்ம எல்லாருமே கோடிபெண்ட் தான், நான் வந்து யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கேன், அவங்க இன்னொருத்தரை அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபுட் செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் இந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில செயலை செய்கிறதுக்கு, ஒரு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு, ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட் தேவையில்லை, நாமளே போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் நிறைய நாள். இங்கே வந்து பார்த்தோம்னா இப்போ ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு 10 பேரை கேட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் லைஃப் டிசிஷனை, ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா இந்த கார் எனக்கு சரியாக செட் ஆகுமா, இந்த கலர் ஓகேவா, ஒரு சட்டை வாங்கினா கூட இந்த மாதிரி சில பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. யாரையாவது டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்குது சில பேருக்குலாம். ஸோ ஐ வுட் சே, நான் இது வேறு ஷோலையும் சொல்லியிருக்கேன், எங்கே சாப்பிட்ணும், என்ன ஷர்ட் என்ன சட்டை வாங்கணும், எந்த இடத்துக்கு போகணும், பஸ்ஸில் போகணுமா காரில் போகணுமா, இந்த மாதிரி சின்ன சின்ன முடிவெல்லாம் நீங்களே எடுங்க. யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டஸில் போய் நிற்கணும், இதெல்லாம் லைஃபே முடிவு பண்ணும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன நுவான்சஸை சரியாக பண்ணாவே போதுன்னு எனக்கு தோணுது. சரி பேசுவோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பேலன்ஸு. ஐ வில் ஆட் தோஸ் திங்ஸ் ஆஃப்டர் 2 சாங்ஸ். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய் அண்ணா, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலாம்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்டேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அடிங்க.

நிறைய பேருக்கு மெனி பீப்புள் வாஸ் லைக் நெவர் தாட் ஹவு டு பி வித் தெம்செல்ஸ். இப்போ ஸ்கூலில் கூட கிட்ட யாராவது இருக்காங்க, நம்ம ஏதாவது ஷேர் பண்ணுறோம், இந்த லஞ்செல்லாம் ஷேர் பண்ணிலாம் சாப்பிட்றோம். இந்த ஷேரிங் வந்து என்றைக்குமே நமக்குள்ளேயே இருக்குது, நம்ம பிளட்லேயே ஒட்டிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சடனாக யாரும் இல்லாதப்போ ஒரு மாதிரி காண்டாகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஊருக்கெலாம் போயிட்டு என்னோட வீட்டில் இருக்கிற என்னோடய அக்கா பொண்ணுக்கிட்டலாம் கேட்டால், சாட்டர்டே சண்டே லீவ் தானே, ஜாலி தானே உனக்கு அப்படின்னா, இல்லை எனக்கு போர் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம அப்படின்வா. ஸோ சின்னதுலேருந்தே இருக்குது நமக்கு, யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும். ஆனால் முக்கால்வாசி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம சேர்ந்து பண்ணுற மாதிரி தானே வருது, ஒரு விளையாடுறதுலோ ஒரு விளையாடுறதுலேருந்து. அண்டு யா, யூ கேன் நேம் இட். ஸோ இந்த மாதிரி போகிறதுனால டக்குன்னு ஒருத்தனுக்கு வந்து தனியாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நாங்கள்லாம் ஒன்றாவே தான் இருப்போம். சடனாக பார்த்தா ஒரு 30 நாள் கிட்ட பெட்ரெஸ்ட் தான், ஒன்றும் பெருசாக சீரியஸ் இல்லை, காலில் வந்து ஒரு பெரிய அடி, அதுக்கப்புறம் பெட்ரெஸ்ட் தான். ஹீ இஸ் ஓகே நான், இது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தமாக வந்து நட. அந்த ஒரு மாதம் அவன் வந்து என்னெல்லாம் ஃபீல் பண்ணான், எதெல்லாம் கோத்ரூ பண்ணாங்கிறத என்கிட்ட அப்பப்போ சொல்லுவான். பைக்கே இனிமேல் ஓட்டணுமா, நம்ம ஏன் இந்த டிசிஷன் எடுத்தோம், அப்புறம் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் படிச்சுமே இது கரெக்டாக தான் இருந்துச்சா, இந்த மாதிரிலாம் ஓவர் திங்க் பண்ணிட்டு உட்காந்துருப்பானா. ஸோ அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் போது தான் லைஃப்பில் நம்ம பேசின, நம்ம பழகின, அப்புறம் நம்ம எடுத்த ஒரு சில முடிவுகள்லாம் சரியாக தப்பா, இனிமேல் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் மேண்டேட்ரி. சில பேர் எப்படின்னா இந்த கம்பெனியோடையே சுற்றி சுற்றி தனியாக இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல், இப்போ இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் இந்த ரூம்லலாம் தங்கியிருப்பாங்க, தெரியாதவங்களோட தங்கியிருப்பாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல்

வெளியில் சுற்றிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் வெளியில் ரொம்ப லேட்டாக போவாங்க வீட்டுக்கு, தூங்குறதுக்கு மட்டும்தான் நான் ரூம்கே போவேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்காங்க. ஏன்னா தனியாக இருக்க முடியாது அவங்களால, ரொம்ப கஷ்டம். ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னொரு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா புது ஆட்களோட போவாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அண்ட் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களால முடியும், ஒரு இடத்துக்கு தனியாக போய் அதை என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா த மோஸ்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் வாக் தட் ஐ ஹேட் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு ஒரு 5 நாள் இருந்தேன். ஒரு 4வது நாள் ஒரு 5 மணி இருக்கும் சாயங்காலம், எனக்கு ஒரு படம் பார்க்கணும். அந்த படத்துடைய அந்த படம் ஒரு தியேட்டரில், ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் போட்டிருக்காங்க. அந்த அது ஒரு மாலில் இருக்குது. நான் வந்து மேப்பில் பார்க்குறேன், ஒரு 26 நிமிஷம் 30 நிமிஷம் வாக்குது. அது நான் போனது வந்து சம்மர் அப்படிங்கிறதுனால அந்த சைட் ஆஃப் த கண்ட்ரியில் சம்மர் அண்ட் சன்செட்ஸ் வந்து ஒரு 8:00-8:30 தான், நைட்டு வரைக்கும் ஒரு 8:00-8:30 வரைக்கும் சன்செட் ஆகாது, வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வெதர் வந்து சூப்பராக இருந்தது, சில்லுன்னு. ஃபோன்லாம் இல்லை, ஃபோனை பேக்கில் வச்சுட்டு இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாட்டு கேட்டு போகிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா அப்படியே காலாரம் நடந்து போகலாம் அப்படின்னு நினச்சி அப்படியே நடந்து போயின்னே இருக்கேன். போக போக அந்த சிட்டி, அப்புறம் ரோடை க்ராஸ் பண்ணி போகிறது, அங்கே இருக்கிற கடை, அங்கே இருக்கிற போர்டு, மக்கள் நடந்து போகிறது, அவங்க பேசுகிற சத்தம், இதெல்லாம் கேட்குது. எனக்கு இது மாதிரி வித்தியாசமாக இருக்குது எனக்கு. ஓ, நம்ம கூட நம்மளே ரொம்ப நாளாக டைம் கொடுத்துக்கல போல், நமக்கு நாமளே டைம் கொடுத்துக்கல போல அப்படின்லாம் இருந்தது எனக்கு வந்து. இன்றைக்கி வரைக்கும் அந்த 30 நிமிஷம் நான் நடந்து போனது, அந்த ரோடை க்ராஸ் பண்ணி போனது, அப்புறம் அந்த மாலை போய் அடைஞ்சது, அது வரைக்கும் நான் என்ன பண்ணேன், அப்புறம் சில நேரம் வழி தெரியல, ஃபோனை பார்த்தேன் மேப்லலாம், வேறு எதுக்குமே ஃபோன் யூஸ் பண்ணல. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் மோமெண்ட்டு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவோ இல்லை பை சாய்ஸோ தனியாக ஒரு சில செயலை செய்கிறதுக்காண்டி போயிருப்பீங்க, அது பெருசாகவோ சின்னதாகவோ, அதை அந்த மேக்னிடியூட் நான் கேட்கல, ஆனால் அது இன்னும் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கோம். இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் எவ்ரிபடி டு ரிப்பீட் அப்பப்போ. ஸோ அதனால் நான் அப்பப்போ வந்து எப்படின்னா எங்கேயாவது போவோம் வருவேன், இந்த மாதிரி சும்மா வாக் போயிட்டு வருவேன் தனியாக. இப்போ என் வீடு ஜேவிசியில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபோனை வச்சுட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கு அப்படியே அங்கே பார்க்கிலலாம் போயிட்டு சும்மா நடந்துட்டு வருவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிகினிங்கில், அரை மணி நேரமும் கஷ்டமாகவே இருந்திருக்கு, எப்படா வீட்டுக்கு போய் ஃபோன் எடுக்கலான்ட்டு. பட் அந்த அரை மணி நேரம் வந்து அப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது பயங்கர குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த டைமை, ஒன்றுமே இருக்காது மைண்டில், ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் ஐ வுட் சே லைக் எப்பவுமே லோன்லினஸ்ஸை ஒரு தப்பான விஷயமாவோ ராங்காகவோ அதை ஃபேஸ் பண்ணிடணும், இல்லாட்டி அதை விட்டு ஓடிடணும் அப்படின்னு உங்களை நீங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு, டூ நாட் எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி. இந்த மாதிரி ஒரு சில செயல்லாம் இருக்குது, தானாக நீங்கள் செய்யும்போது யூ வில் ஆல்சோ என்ஜாய் தீஸ் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஐல் பி பேக், ஒரு சாங் இருக்குது, ஐல் பி பேக் வித் த சாங் ஆஃப்டர் த சாங். திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: நடந்தது
1: நடந்தது
0: கேமரா
1: நடக்க போவது
2: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940. மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
3: எது? மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: கற்பூரம் காட்டி கண்ணுல ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
1: என்ன, நீங்க தயாரா?
5: மனசார வேண்டிட்டு மொழ அரைச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
1: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல
6: இன்னொரு பேர் இருக்கு.
1: கருப்பு மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.

ஓகே, எனிவேஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டோம். 89.4 தமிழ் ஃபம்ல அன்புடன் நான் ஹார்ஜி பிராவோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த லோன்லினஸ், தனிமை பற்றிலாம் பேச ஆரம்பித்தோம். அக்கேஷ்னலி இல்லாமல் அப்படி கூட சொல்ல முடியாது, முக்கால்வாசி நேரம் தனிமையாக இருக்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம், ராங்கு, அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயே, அது ஒரு சேடான விஷயமாகவே நம்ம பார்க்குறோம்ல. நாட் எவ்ரி டைம், எஸ் அது அதுவும் தான். யாராவது தனிமையாக இருக்காங்க, வீட்டில் இருக்கிறவங்களை மிஸ் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறவங்களை மிஸ் பண்ணுறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸே இல்லை இல்லை அவங்களுக்கு. ஜெனுவனாக நம்ம ஒரு கம்பெனியவோ ஒரு ஃப்ரெண்டோயோ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக எதிர்பார்க்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கம்பெனியை நம்மளே என்ஜாய் பண்ண முடியாமல் அந்த ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்மளை நாமளே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறலாம். ஸோ ஐ திங்க் தட் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் பெட்டர்ன்னு தோணுது. ஏன்னா யூஏ மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு வேலையை தேடி இல்லாட்டி வேலை கிடச்சி எல்லாம் வரவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காசெல்லாம் சம்பாதிச்சிடலாம், காசு இல்லாத சுச்சுவேஷன்லாம் சமாளிச்சிடலாம், ஆனால் ஒரு பேச்சு துணைக்கு யாரும் இல்லையே அப்படிங்கிற சுச்சுவேஷன் கொஞ்சம் கஷ்டம். சில பேர் வந்து எப்படின்னா அது அந்த அந்த ஜோனுக்குள்ளே போக மாட்டாங்க, எப்படி போகிறதுன்னு தெரியாது. ஒரு சில பேர் எப்படின்னா சும்மா எதேச்சியாக போய் பார்த்து பேசி பழகி பட்டுன்னு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் யாராவனா இருக்கலாம், ஆனால் ஒருவேளை இந்த லோன்லினஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது ஒன்றும் அவ்வளோ தப்பான விஷயமோ இல்லை இதை நினச்சி கவலைப்படுறதுக்கான ஒரு மேட்டரோ கிடையாது. இட் இஸ் நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது தான், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், தினம் நைட்டு ஃபோன் இல்லாமல் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் சும்மா உங்கள் ஏரியா எந்த ஏரியாவில் இருக்கீங்க, எங்கே வேணால் நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம், ஷார்ஜா போல் அபுதாபி வேறவர் இட்ஸ், சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 மினிட்ஸ் சும்மா ஒரு வாக் போயிட்டு வாங்களேன். நான் போயிட்டு வாங்க, நான் சொல்கிறது வந்து சில்லியாக இருக்கலாம், ஆனால் யூ வில் ரியலி ரியலி என்ஜாய். ஃபோன் இல்லாமல் ஒரு சில செயலை செய்யும் போது இல்லை நமக்கு நிறைய புது விஷயம் கண்ணில் போடுற மாதிரியே இருக்கும். பண்ணுங்கள். ஓகே, ஹாவ் அ குட் டே கைஸ். ஐ ஹோப் இன்றைக்கி நான் ஒன்று ரெண்டு பேசணும் அப்படின்னு நினச்சேன், அதை நான் நிறையவே பேசினேன் நினைக்கிறேன். வேறு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா டெக்ஸ்ட் மீ அட் ஆர்ஜி பிராவோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். அண்ட் யா, குட் நைட். திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப்.

0: ஒட்டுக்கவா கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
1: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
0: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
1: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாற

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகராக ஜே சி டி பிரபாகர் இன்று பதவியேற்றார். துணை சபாநாயகராக ரவிசங்கர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். சபாநாயகர் ஜே சி டி பிரபாகரனை மரபுப்படி அவை முன்னவர் செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இரு கைகளை பிடித்து சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர். சட்டமன்ற கட்சித் தலைவர்களை தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் ஜே சி டி பிரபாகரை வாழ்த்தி பேசினர். ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் சட்டப்பேரவை செயற்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று தனது முதலாவது சட்டப்பேரவை உரையில் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கும் சமமாக மதிப்பளிக்கப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை நிராகரிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் மூளையாக சட்டப்பேரவை செயற்படும் வகையில் பேரவை தலைவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முதல்வரின் அரசியல் நாகரீகம் பேரவையிலும் தொடர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்துள்ளதாக அவர் கூறினார். பதவியேற்பு விழாவில் நடந்த தவறு பேரவையில் நடக்க முதல்வர் அனுமதிக்க கூடாதென்று தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டதை குறிப்பிட்டு உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அதிகளவு பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தினார். அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று சி வி சண்முகம் அறிவித்ததை தொடர்ந்து கட்சி தலைமை பதிலளித்தது. முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம் எஸ் பி வேலுமணிக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது. எடப்பாடி போட்ட பிச்சையில் வெற்றி பெற்றுவிட்டு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வதா என்று அதிமுக வினவியது. உங்களின் அதிகாரத்தின் பண்ணையார்த்தனத்தை இன்னும் எத்தனை ஆண்டுகள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக தலைமை கேள்வி எழுப்பியுள்ளது. கட்சி தொண்டர்கள் கூட்டணி கட்சிகளை கை கழுவிவிட்டு அதிகாரத்தோடு வாழ நினைப்பது தவறில்லையா என்று அதிமுக வினவியுள்ளது. இதனிடையே இன்று அரசியல் கட்சித் தலைவர்களை நேரில் சந்தித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் சி வி சண்முகம் அலுவலகத்துக்கு சென்றிருந்தார். சி வி சண்முகத்துக்கு பொன்னாடை போர்த்தினார். தவிக ஆதரவு எம்எல்ஏக்களை சி வி சண்முகம் விஜய்க்கு அறிமுகப்படுத்தினார். பழனிசாமி வேலுமணி தரப்பு என அதிமுக பிளவுபட்டுள்ள நிலையில் முதல்வர் விஜய் வேலுமணி தரப்பை சந்தித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் இதுவரை சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் இன்று சந்தித்தார். திமுக அதிமுக கூட்டணி என்பது வதந்தி என திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பை நடத்திய அவர் திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என தேர்தல் முடிவின் போதே ஸ்டாலின் தெரிவித்து விட்டார் என்று கூறினார். 77 ஆண்டு கால வரலாற்றில் திமுக பல வெற்றிகள் தோல்விகளை பார்த்துள்ளது என்று தெரிவித்தார். வெற்றியை கண்டு வெறி கொண்டு ஆடவும் இல்லை, தோல்வியை கண்டு துவண்டு விடவும் இல்லை என்று ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார். வெளியே போக முடிவெடுத்துவிட்டு தாவைக்காவை ஆதரிக்க சி வி சண்முகம் காரணங்களை தேடுகின்றார் என்று ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார். சி வி சண்முகத்துக்கு பதவி ஆசை, அதற்காக எங்களை காரணம் சொல்லி பேசுகின்றார் என ஆர் எஸ் பாரதி குற்றம் சுமத்தினார்.
1: இந்திய செய்திகள்.
2: கடந்த மே 3 தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் பல பகுதிகளில் கசிந்ததாக தகவல் வெளியாகிய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியானது. நீட் மறுதேர்வு கால அட்டவணை பற்றி 7 முதல் 10 நாட்களில் தெரிவிக்கப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பது நிர்வாக தோல்வி மட்டுமல்ல, இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு எதிரான ஒரு குற்றம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி சாடியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்ட கும்பலும் அவர்களை பாதுகாக்கும் தலைவர்களும் நாட்டின் எதிரிகள் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். நாட்டின் அடிப்படை கட்டமைப்பையை சிதைக்கும் நீட் முறைகேட்டில் ஒன்றிய ராஜஸ்தான் பாஜக அரசுக்கு தொடர்பு என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து தேசிய அளவில் மாணவர்கள் ஒன்று திரண்டு போராட வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டோரை மோடி அரசு பாதுகாக்கின்றது என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சித்துள்ளார். நீட் நுழைவு தேர்வு என்பது தற்போது தேர்வாக இல்லாமல் ஏலமாக மாறி வருவதாக மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்துள்ளார். 2024 நீட் தேர்வு மோசடிக்கு பிறகும் தேசிய தேர்வு முகமை தலைமை தொடர்ந்தும் மாற்றப்படாமல் நீடிப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் ஹர்மன்பிரீத் சிங் பூரி தெரிவித்துள்ளார். 60 நாட்களுக்கு தேவையான எல்என்ஜி எரிவாயு, 45 நாட்களுக்கு தேவையான எல்பிஜி எரிவாயு கையிருப்பில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். எரிபொருள் விலையேற்றத்துக்கும் தேர்தலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அவர் கூறினார். தினசரி எரிபொருள் உற்பத்தியை 54,000 டன்களாக உயர்த்தியிருக்கின்றோம் என்றும் தெரிவித்தார். ஹோர்மூஸ் ஜலசந்தியில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் இடையூறுகளால் பல்வேறு நாடுகளும் எரிபொருள் பற்றாக்குறையினால் சிக்கித் தவித்து வருகின்றன. எரிபொருள் விலை உயர்வும் அந்நாடுகளை கடுமையாக பாதித்து வருகின்றது. எனினும் இந்தியா தொடர்ந்து நிலையான இடத்தில் உள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் எரிவாயுத்துறை மந்திரி ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் இந்தியாவில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். ஹோர்மூஸ் ஜலசந்தி மூடப்பட்டு இன்றுடன் 75 நாட்கள் ஆகின்றன. இதனால் நிச்சயமற்ற நிலை காணப்படுகின்றது. ஆனால் இந்த சவாலை ஒரு வாய்ப்பாக இந்தியா மாற்றியுள்ளது. உள்ளூர் சமையல் எரிவாயு சிலிண்டர் உற்பத்தியை ஊக்குவித்து வருகின்றது என்று அவர் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் அரசு ஊழியர்களுக்கான ஈத் அல்அதா விடுமுறை தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டில் பொதுத்துறை ஊழியர்களுக்கு 5 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்கின்றது. எதிர்வரும் மே 25 திங்கட்கிழமை முதல் மே 29 வெள்ளிக்கிழமை வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஐக்கிய அரபு அமீரக பொதுத்துறை ஊழியர்கள் 9 நாட்கள் விடுமுறையை பெறுகின்றனர். ஷார்ஜாவில் தனியார் பள்ளிகளுக்கான ஈத் அல்அதா விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷார்ஜாவின் தனியார் பள்ளி ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பின்படி ஷார்ஜாவில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு 2026 மே 25 திங்கட்கிழமை முதல் மே 28 வியாழக்கிழமை வரை ஈத் அல்அதா விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் மீண்டும் 2026 ஜூன் 1 திங்கட்கிழமை திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் மின்சாரம் மற்றும் தண்ணீர் ஆணையம் இன்று தனது முதல் காலாண்டிற்கான சாதனை நிதி முடிவுகளை அறிவித்துள்ளது. மின்சாரம் மற்றும் நீர் தேவையில் ஏற்பட்ட அதிகரிப்பு, தூய்மையான ஆற்றல் உற்பத்தியில் காணப்பட்ட வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு திறன் விரிவாக்கம் ஆகியவை இந்த வலுவான நிதி செயல்திறனுக்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் 6.45 பில்லியன் திர்ஹாம்ஸ் ஒருங்கிணைந்த வருவாயை துபாய் மின்சாரம் மற்றும் தண்ணீர் ஆணையம் பதிவு செய்துள்ளது. இதேவேளை நிகர லாபம் 940 மில்லியன் திர்ஹாம்ஸாக உயர்ந்துள்ளது.
1: உலக செய்திகள்.
2: மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் 90% யுரேனியம் செறிவூட்டல் பரிசீலிக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் தனது அணு திட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என ஈரான் பாராளுமன்றத்தின் வெளிநாட்டுக் கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு குழு பேச்சாளர் இப்ராஹிம் ரிசாயி தெரிவித்துள்ளார். மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் தமது நாட்டின் விருப்பங்களில் ஒன்றான 90% யுரேனியம் செறிவூட்டல் இருக்கலாம் என அவர் கூறியுள்ளார். இதை பாராளுமன்றத்தில் பரிசீலிப்போம் என அவர் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த அறிக்கை பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய அணு நடவடிக்கைகளுக்கான சாத்தியத்தை சுட்டிக்காட்டுகின்றது. தெஹ்ரானின் சமீபத்திய சமாதான திட்டத்தை வாஷிங்டன் ஏற்க வேண்டும் என ஈரானின் பிரதான பேச்சுவார்த்தை பிரதிநிதி தெரிவித்துள்ளார். இல்லையெனில் பேச்சுவார்த்தை தோல்வியடையும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க பொருளாதாரத்தில் போரின் தாக்கம் குறித்து அதிகரித்து வரும் அழுத்தங்களை எதிர்கொண்டு வரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த திங்கட்கிழமை வெளியிட்ட கருத்துக்களுக்கு பிறகு இந்த கருத்து வெளியாகியுள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் தற்போது மிகவும் நுட்பமான நிலையில் இருப்பதாகவும் ஹோர்மூஸ் நீரிணையில் கடற்படை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் டிரம்ப் தெரிவித்திருந்தார். இருதரப்பும் இதுவரை எந்த சலுகைகளையும் வழங்க மறுத்துள்ளதுடன் போரை மீண்டும் தொடங்குவதாக தொடர்ந்தும் எச்சரித்து வருகின்றன. மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணை இன்று கொழும்பு கோட்டை நீதிவான் வசந்த அமரசேன முன்னிலையில் நடைபெற்றது. இதன்போது விசாரணைகளை முன்னெடுக்கும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்தனர். விசாரணையின் போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் பல்வேறு விடயங்களை முன்வைத்தனர். மரணமடைந்தவரின் உடலில் இருந்து பெறப்பட்ட இரண்டு இரத்த மாதிரிகளை அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி அறிக்கை கோருவதற்கு அனுமதி கோரப்பட்டது. உயிரிழந்தவரின் கைபேசி முக அடையாளத்தை கடவுச்சொல்லாக கொண்டுள்ளதால் அதனை திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அக்கைபேசியை தயாரித்த நிறுவனத்திடம் அல்லது உரிய நிறுவனத்திடம் அதனை ஒப்படைத்து தரவுகளை பெறுவதற்கு தேவையான உத்தரவை வழங்குமாறு கோரப்பட்டது. இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். 2013 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு விமானங்களை கொள்வனவு செய்தபோது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் வாக்குமூலம் வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
3: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
4: பாட்டு

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆச்சா. சாரி, சைலண்ட்ல போட
4: மறந்துட்டேன். நிவி,
1: எதா கேட்ட? ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: அப்படிலாம் இல்ல.
3: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாமா?
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
3: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
3: பிராவோ நிவேதாவோட தனர தனர
1: தி ஈவினிங் கரெக்ட்
3: கேளுங்க.
0: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா, துபாய்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. I love you, I love you, I love you.

இருக்கீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: rounds, bro. I'll take you down in two. Let's go.
1: Hey, Anthony, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி
2: மணிபாலன்.
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

நினைச்சு பாக்கலீங்க.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: காதல் என்னும் புயலுக்கு போ கூற.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
2: பிராவோ நிவேதாவோட டெனர டெனர.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, ஜி வந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோப்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
1: எது? மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு வரு?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அப்படிங்க.

பல பக்கம் நானே, இட பக்கம் நானே, தலை மேல ஆகாயம் மொத்தம் நானே. தப்பும் நானே, ஏ ரைட்டும் நானே, தப்புக்கும் ரைட்டுக்கும் அப்பென் நானே.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனச காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fast Link Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.
5: இங்க நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.